நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 18 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு

அறிவுடைய கடவுளின் நல்ல திருவடிகளை தொழாதவருக்கு கற்ற கல்வியினால் உண்டாகும் பயன் யாது? ஒன்றுமில்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகம். 6:35 வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் எம் ராஜா அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். 8 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோ

வழங்கும் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். ஒன்பது மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் கடல்சார் வழங்கல். திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். பூவே பூச்சுடவா ராஜாதி ராஜா திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் நினைக்காத நேரத்தில் கிடைத்த பாராட்டு மழை பற்றி பேசலாம். 12:50 பாப்கார்னர். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பசும்பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும். உரை வழங்குகிறார் கரூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் டாக்டர் கே எம் சக்திவேல் அவர்கள்.

0: 2:30 திரைக்களஞ்சியம், கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள். 5:00 வானொலிக்கு 90 வினாடி வினா. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதலளி வரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும். பங்கேற்கிறார் மாணவி ரா எழிலோவியா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள். இரவு இசை இனிமை. 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. 9:15 இணையராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலளி வரிசையில் எஃப் எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், கே வி பிரசாத் மிருதங்கம். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் பல்லடம் எஸ் வெங்கட்ரமணராவ் அவர்கள் ஹார்மோனியம். மாலை 5:30 என் சி இஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திமடல். பத்து மணிக்கு அரங்கிசையில் திருக்கருகாவூர் ஜி ஸ்ரீனிவாசராகவன் அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜச்சார்லு வயலின், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தில்

0: சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி, இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகை

படுத்தி கூறுகின்றார். ஆறாவதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வது சிறந்த வாழ்க்கை. சென்ற விளத்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது

0: கற்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்கள் எடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒலிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்புறி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம் கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகி செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினம் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிறசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது எல்லாருக்குமே அமையாது. உதவிங்கிறது எப்பவும் மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்காது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது நம்ம மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கையோடும் இறைவனின் ஆசியோடும் இந்த நாளை உற்சாகமாய் தொடங்குவோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 திருவிழாவில் மாலை 6:15 சிலுவையின் மகத்துவமும் புனித அந்தோணியாரும் எனும் தலைப்பில் மறையுரை. இனி பாடல் கேட்கலாம் ஜிக்கி குரலில்.

உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் கோவிலில் உள்கோடை முதல் திருநாளான இன்று மாலை 5:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:15 தீர்த்த கோஷ்டி, இரவு 7 அலங்காரம் அமுது செய்தல். கும்பகோணம் நாதன்கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோயிலில் காலை 11 யாகசாலை பூர்த்தி, சர்வத்திர திருமஞ்சனம், மாலை 5 புஷ்ப யாகம். திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் குருமகா சன்னிதானத்தில் காலை 7 கணபதி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம். 9 கலைமகள் ஓலைச்சுவடிகள் புலம் திறந்து வைத்தருளல். 10 உலக நலன் வேண்டி ருத்ராபிஷேகம். ஆனந்தராகத்தில் இனி சீர்காழி சிவசிதம்பரம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 25 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம். வயக்காடு.
2: ஏய், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஏய் ஏய் ஏய்,
3: என்னப்பா தம்பி, குதிரையே இல்லாம ஹேய் ஹேய் ஹேய்ங்கிற குதிரை குளம்போலி சத்தமெல்லாம் வேற குடுக்குறியப்பா.
2: ஆமாண்ணே, உங்க தம்பி குதிரை வாங்க போறேன். இனிமே தேசிங்க ராஜா மாதிரி குதிரையில வெண்புறவில தான் வருவேன்.
3: ஓ,
2: பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைண்ணே.
3: அது சரி அது சரி தம்பி, பெட்ரோல் டீசல் கேஸு சமையல் என்ன எல்லாத்தையும் குறைக்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்காக குதிரை அது சாத்தியமே இல்லைப்பா. அதை வாங்கணும், பராமரிக்கணும். தம்பி, இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமாப்பா?
2: வரும் வரும் வரும்.
3: நீ எரும மாட்டுக்கு மனுஷங்களே குடிக்க தயங்குற புட்டியில் அடைச்ச கேஸ் ஜூஸ் எல்லாம் கொடுத்து வாயில நுரத்தல்ல வைக்கிறவன் இப்ப பாவம் குதிரை உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகுதோ.
2: அதெல்லாம் நல்லா தான் இருக்குண்ணே. உங்களுக்கு எப்பவுமே தம்பியோட திறமைகள்ல பொறாம தானே.
3: ஓ,
2: நான் ஒரு குதிரையை வாங்கத்தான் போறேன், அதை வளர்க்கத்தான் போறேன்.
3: நல்லா பண்ணு தேசிங்க.

0: ராஜா நல்லா பண்ணு. ஆனா குதிரையோட உன் மரப்பயிரெல்லாம் வச்சிருக்கீல்ல,
1: ஆமா,
0: அதுக்கு நடுவுல கொஞ்சம் ஊடு பயிரா பப்பாளி போடுப்பா.
1: பப்பாளியா? நல்லா ருசியா இருக்குமே, எப்படி வளர்க்கறது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
0: தம்பி, நீங்க தான் நிறைய மரப்பயிர் வச்சிருக்கீங்களே, அதுக்கு ஊடு பயிரா பப்பாளி கன்று வச்சு பாருங்க. நட்ட 8 மாசத்துல பப்பாளி காய்க்க ஆரம்பிச்சிரும்.
1: ஆமா, நல்ல யோசனையாச்சே. மாம்பழம்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான், வாழைப்பழம்னா 10 மாசத்துக்கு ஒரு முறை. இப்படி பல மரங்கள்லாம் சீசன் பார்த்து தானே விற்க முடியும். பப்பாளி அப்படி இல்லையே, வருஷம் பூரா காய்க்குமே. நல்ல யோசனையா இருக்கே.
0: தம்பி, கற்பூர புத்திப்பா உனக்கு, கப்புனு புடிச்சுக்கிட்டியே, காக்கா கா போ.
1: இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும்னே, இந்த மாதிரி மரப்பயிருக்கு ஊடு பயிரா பப்பாளி மரக்கன்று நட்டா பூச்சி தாக்குதலோ வைரஸ் தாக்குதலோ கம்மியா தான் இருக்குண்ணே.
0: அப்படியா? ஏன்பா தம்பி?
1: அப்படி கேளுங்கண்ணே, பப்பாளி மரத்துக்கு மரம் இடைவெளி இருக்கிறதுனாலையும் நடுவுல வேற மரப்பயிர் அதாவது தேக்கு தென்னை மா இதெல்லாம் இருக்கிறதாலையும் பல பயிர் சாகுபடி செஞ்ச மாதிரி இருக்கிறதுனால பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ ஏற்பட வாய்ப்பு ரொம்ப குறைவு.
0: பரவாயில்லப்பா, பரவாயில்ல. அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் மரத்துக்கு பதிலாக குதிரை வளர்க்கலாம்னு பாக்குற. இன்னொரு விஷயம் தம்பி.
1: என்னென்ன?
0: முன்னாடியே நீ சொன்ன மாதிரி மாம்பழம்னா ஒரு சீசன் தான், வாழைப்பழம்னா 10 மாசத்துக்கு ஒரு முறை தான் காய்ப்பு. ஆனா பப்பாளி வருஷம் பூரா காய்க்கும் தம்பி. பப்பாளி 8 மாசத்துல காய்க்க ஆரம்பிச்சதுன்னா 24 முதல் 30 மாசங்கள் வரைக்கும் தொடர்ந்து காய்க்கும். வாரம் ஒரு முறை பப்பாளியை பறிக்கலாம், பணம் பார்க்கலாம். எப்படி?
1: நல்லா தான் இருக்குண்ணே. என் மரப்பயிருக்கு நடுவில் பப்பாளியை போடுறேன், பணம் பார்க்குறேன். ஆனாண்ணே, குதிரை வளர்க்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தணும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதனால தான் என் எருவு மாட்டுக்கு வாயில் நுர தொல்ற மாதிரி ஜூஸ் கொடுக்குறேன். வெயில் காலம்னா கூலிங் கிளாஸ் போட்டு விடுறேன். காலுக்கு செருப்பு கூட ரெடி பண்றேன்.
0: தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா, நீ உன் கால்நடைகளை நல்லா பாத்துக்கப்பா. பேண்ட் ஷர்ட் கூட போட்டு விடு, நான் ஒன்னும் சொல்லல.
1: அது
2: நிகழ்ச்சியில் இனி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. தாங்கள் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லைகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மாவட்டத்திலுள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையுறு சதவீதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கல்லணை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் கைபேசி எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் கைபேசிக்கு வெளிப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும் கேட்கப்படும் விவரங்களை தெரிவிக்குமாறும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
3: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. ஒரு கிராமப்பிரியா கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை இணைந்து நடத்தும் கிராமப்புற

0: இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் வேலைவாய்ப்பு பயிற்சி 27 நாட்களுக்கு இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறையின் அரசு இயந்திர கலப்பை பணிமனை திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியின் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்தில் 18 வயது முதல் 35 வயதிற்குள்ள இளைஞர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். பயிற்சியில் கலந்து கொள்ள கல்வி தகுதி ஏதும் தேவையில்லை. இப்பயிற்சிக்கு ஏற்கனவே இலகுரக ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க கூடாது. இப்பயிற்சியானது இம்மாதம் 2 வாரத்தில் துவங்கி 27 வேலை நாட்கள் நடைபெறவுள்ளது. பயிற்சி நிறைவு செய்த பின் உழுவு இயந்திரத்திற்கான ஓட்டுநர் உரிமம் பெற்றுத்தரப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்கள் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் உள்ளிட்ட விவரங்களுடன் www.skillindia.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது வெற்றி நிச்சயம் என்ற இணையதள செயலி மூலமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9578817788 மற்றொரு எண் 6381333580 ஆகிய அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறி நாற்றுகளான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற நாற்றுகள் குளித்தட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாற்றுகள் தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843218818. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 9843218818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பசும்பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும் உரை வழங்குகிறார் கரூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல்

0: தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளைவிட இந்தியாவில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துருக்கு. அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல மாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுதான் எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாரு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம். கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வீழ்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
3: மலர்கிறது நாள் மலர்.
4: மலை என்ன, கடல் என்ன, எல்லாம் மனித தலையீட்டால் நடுங்குகின்றன. நாம் வீசி எரியும் பிளாஸ்டிக், பிற ரசாயன கழிவுகள் ஆழ்கடலையும் திணறடிக்கின்றன. 1992 ரியோடி ஜெனிரோவில் நடந்த புவி உச்சி மாநாட்டில் உலக ஆழி தினம் அனுசரிக்க முடிவானது. 2008 ஐநா அங்கீகரித்தது. பெருங்கடல் வளத்தை காக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற ஆழி நாள் நினைவூட்டுகிறது. இந்நாள் உலக மூளை கட்டி விழிப்புணர்வு நாளாகவும் 2000 முதல் அனுசரிக்கப்படுகிறது. கான கலாதரர் மதுரை மணியையரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1968 சபைகள் பண்டிதர்களுக்காக மட்டுமல்ல எளிய ரசிகனுக்கும் தான் என்ற திடச்சிந்தனை கொண்டவர். எளிய கோவிலில் பாடச் சொன்னாலும் மணிக்கணக்கில் பாடும் அவரை நம்ப மணியையர் என்று ரசிகர்கள் அணுகக்கூடியவராக இருந்தார்.

நினைவு தினம் இன்று. ஆண்டு 1970. மனித நடத்தையானது பல்வேறு தேவைகளின் அடிப்படையில் உந்தப்பட்டது என்ற வாதத்தை முன்வைத்தவர். வாழ்க்கை என்பது பாதுகாப்புக்கும் ஆபத்துக்கும் இடையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு எனும் ஆப்ரஹாம் மாஸ்லோ எ தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன் உள்ளிட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார். எழுத்தாளர் தாமஸ் பைனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1809. பிரிட்டனின் குடியேற்ற ஆதிக்கத்தை எதிர்த்து அமெரிக்கா போராடி சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை காமன் சென்ஸ் எனும் தலைப்பில் ஒரு சிற்றேடாக வெளியிட்டார். பைனின் பேனா இருந்ததால்தான் ஜார்ஜ் வாஷிங்டனின் வாழ் பலன் நல்கியது என்றார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜான் ஆடம்ஸ். மரபணு மூலக்கூறான டிஎன்ஏவை கண்டுபிடித்தவர்களுள் ஒருவரான பிரான்சிஸ் கிரிக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1916. இந்த கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசை பெற்றார். இந்த கண்டுபிடிப்பு குறித்து தனது மகன் மைக்கேலுக்கு கடிதம் எழுதுகையில் டிஎன்ஏவின் வடிவம் அதன் முக்கியத்துவம் குறித்து அழகான படங்களையும் தனது கடிதத்தில் வரைந்து அனுப்பி வைத்தார். பிரான்சிஸ் கிரிக் தனது 12 வயது மகனுக்கு ஆர்வமும் ஆனந்தமும் கலந்து எழுதிய இக்கடிதம் பல கோடிக்கு ஏலம் போனது. கணினி பொறியாளர் டிம் பர்னர்ஸ்-லீ பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. வேர்ல்டு வைட் வெப் எனும் வலையகத்தை கண்டுபிடித்தமைக்காக கணினிக்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் டியூரிங் பரிசினை பெற்றவர். டிம் பர்னர்ஸ்-லீ தனது தொலைநோக்கு புத்தாக்க சிந்தனையால் நமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றி அமைத்துள்ளார். பாடகர் சீர்காழி சிவசிதம்பரம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959. தந்தை விருப்பத்திற்காக மருத்துவம், தன் விருப்பத்திற்காக இசை வித்தகம் செய்து வருபவர். புதுமை என்ற பெயரில் மொழி உச்சரிப்பை அலட்சியம் செய்யாமல் பாட வேண்டும் என்கிறார் சிவசிதம்பரம்.

ஒரு ஊர்ல எல்லாராலையும் அவன் தோற்றவன்னு கேலி செய்யப்பட்ட ஒரு இளைஞன் இருந்தாராம். எதை தொடங்கினாலும் தோல்வி. வேலை இல்ல, பணம் இல்ல, கிட்டத்தட்ட ஊர்க்காரங்க முன்னாடி தலை நிமிர முடியாத ஒரு நிலையில இருந்தாராம். ஒரு நாள் ஒரு காட்டு பாதையில நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு ஞானி ஒரு பெரிய கல்லை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாராம். உடனே அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே, தாத்தா இந்த கல்லை அசைக்க முடியாதுன்னு சொல்ல அந்த ஞானி, நீ எனக்கு உதவி பண்றியான்னு கேட்டாராம். சரின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லை தள்ள கல் அசையவே இல்லை. சோர்ந்து போன அந்த இளைஞன் சொன்னாராம், பாருங்க முயற்சி பண்ணியும் பயனில்லைன்னு. அதுக்கு அந்த ஞானி, யார் சொன்னது பயனில்லைன்னு, உன் கைகளை காமேன்னு சொல்லி முன்னாடி பலவீனமா இருந்த கை

இப்போ இறுகி இருக்கு. கல்லை நகர்த்த முடியலன்னு நீ நினைக்கிற, ஆனா அந்த கல் உன்னை மாத்த ஆரம்பிச்சிருக்கு. வாழ்க்கையில சில முயற்சிகள் வெற்றிக்காக வராது, நம்மள பலமான மனுஷனா மாத்துறதுக்காக வரும். முயற்சிகள் தோல்வியடையலாம், ஆனா முயற்சி செய்யற மனிதர்கள் எப்போதுமே தோற்கிறதில்ல. இந்த நாள் எல்லாருக்குமே வெற்றியான நாளாக அமைய வாழ்த்துக்களோட இப்ப வருது காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

0: வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோரே, திருச்சி வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் குழந்தைகள் பாடல் ஆசிரியர் குறுங்குளம் முத்துராஜாவின் அன்பான வணக்கங்கள். சமீப காலமாக நமது உணவு முறை வெகுவாக மாறியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக குழந்தைகள் நமது பாரம்பரிய உணவு பழக்கங்களை விட்டுவிட்டு விலகி முற்றிலும் புதிதான ஓர் உணவு முறைக்கு அடிமையாகி வருகின்றனர். காலை உணவை தவிர்த்துவிட்டு பள்ளிக்கு வந்து வழிபாட்டு கூட்டத்தில் மயங்கி விழும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குழந்தைகள் எனக்கு பிடிக்காது என்று சொல்லும் உணவுகளின் பட்டியலில் இட்லி, உப்மா, சாம்பார், கீரை, காய்கறிகள், இன்னும் சில பழங்கள் என நீளுகிறது. மறுபக்கம் அவர்கள் அடம் பிடித்து கேட்டு வாங்கி உண்ணும் உணவுகளின் பட்டியலை பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. பரோட்டா, பாக்கெட் சிப்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், பிரியாணி, குளிர்பான வகையறாக்கள், இது அவர்களது விருப்ப பட்டியல். உணவு பழக்க வழக்கம் என்பது நாம் வாழுகின்ற பகுதியின் இயற்கை அமைவிடம், தட்பவெப்ப நிலை, இவற்றை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. வெப்ப மண்டலத்தில் உள்ள நமது நாட்டில் குளிர்ச்சியான நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள், மோர், தயிர் போன்றவை உணவில் முக்கிய இடம் வகிக்கின்றன. ஐரோப்பா போன்ற குளிர் பிரதேசங்களில் உடலுக்கு வெப்பமூட்டும் கொழுப்பு மிகுந்த பொருட்களான வெண்ணெய், பாலாடை கட்டி போன்றவை முக்கிய இடம் பிடிக்கின்றன. ஆனால் இப்போது ஒரு கலாச்சார பரிமாற்றம் நிகழ்ந்து வருகிறது. அது உணவு பழக்க வழக்கத்திலும் எதிரொலிக்கிறது. மேற்கத்திய பீட்சாவும் பர்கரும் நமது குழந்தைகளின் விருப்ப உணவுகளாக மாறிவிட்டிருக்கின்றன. இங்கே சுற்றுலா வரும் வெளிநாட்டவர் இட்லி, தோசை போன்ற உணவு வகைகளை கேட்டு வாங்கி ருசிக்கின்றனர். ஒரு மாற்றத்திற்காக பிற உணவு வகைகளை ருசித்து பார்க்கலாம். ஆனால் அதையே வழக்கமாக கொள்வது நமது உடல்நலத்திற்கு ஒத்து வருமா என சிந்திக்க வேண்டும். பரோட்டா போன்ற உணவு வகைகளை அடிக்கடி சாப்பிடுவதால் செரிமான கோளாறு, வயிற்றுவலி, மலச்சிக்கல் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. துரித உணவுகளிலும் பாக்கெட் சிப்ஸிலும் பயன்படுத்தப்படும் சோடியம் குளுட்டோமேட் போன்ற சுவையூட்டிகள் குழந்தைகளை அந்த உணவுக்கு அடிமையாக்குவதோடு பெரும் உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன. அளவுக்கு அதிகமான சாக்லேட், ஐஸ்கிரீம் ஆகியவற்றை குழந்தைகள் சாப்பிடுவதால் கலோரிகள் அதிகமாகி உடல் பருமன் கூடுகிறது. இக்கால குழந்தைகளிடத்தில் ஒபிசிட்டி எனப்படும் உடல் பருமன் ஒரு நோயாகவே உருவெடுத்துள்ளது. இப்படி இயற்கைக்கு மாறான உணவு பழக்கம், உணவில் செயற்கை வேதிப்பொருட்களின் பயன்பாடு உடல் நலன், மனநலம் ஆகியவற்றை பாதிக்கின்றது. இவை மாணவர்களின் கல்வி செயல்பாடுகளிலும் எதிரொலிக்கிறது. தினமும் ஒரு சில மாணவர்களாவது வயிற்றுவலி காரணமாக பள்ளி நாட்களின் இடையில் வீடு திரும்புகின்றனர். விடுமுறை நாட்களில் நள்ளிரவு வரை உணவகங்களில் உண்பது, காலை 10 மணிக்கு மேல் உறங்குவது போன்ற பழக்க வழக்கங்கள் நமது வாழ்க்கை முறையையே மாற்றிவிடுகின்றன. அன்பு குழந்தைகளே, சே நோ டு ஜங்க் ஃபுட். துரித உணவு வகைகள், செயற்கை வேதிப்பொருட்கள் கொண்டு தயாரித்த உணவு வகைகளை ஒதுக்கி வைப்போம். காய்கறிகள், கீரைகள், பழங்கள் ஆகியவற்றை நிறைய சாப்பிட வேண்டும். மீன், முட்டை, இறைச்சி சத்து மிகுந்தவை. அதுவும் நமது வீட்டில் தயார் செய்யும் உணவு மிகவும் நல்லது. பழக்கப்படுத்தி கொண்டால் இயற்கையான வீட்டு உணவின் சுவைக்கு நீங்களாகவே அடிமையாகி விடுவீர்கள். அன்பான குழந்தைகளே, எனது காட்டுக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் என்ற சிறார் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல். சிப்ஸ் பாக்கெட்டுகளை வீசி எறிந்துவிட்டு வாருங்கள் குழந்தைகளே, பாட்டு பாடிக்கொண்டே பழம்பறித்து தின்னலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செவிச்செல்வம்

0: ஹலோ கொண்டாட்டம் இருக்குமா, பத்து பழம் போல உங்க கடுமிட்டா இனிக்குமா, கூட்டாளி கும்மாலோ கொண்டாட்டம் இருக்குமா, கூட்டாளி கும்மாலோ கொண்டாட்டம் இருக்குமா, கூட்டாளி கும்மாலோ கொண்டாட்டம் இருக்குமா.
1: செவிச்செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் 938 546 102 1 வாட்ஸ்அப் பண்ணுங்க.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்

0: புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்திவர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில்

0: இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. April 8 பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: நேர்களை இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் கடல்சார் வளங்கள் பற்றி பேசுறதுக்காக திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்கள் வர இருக்காங்க. நீங்களும் பேசலாம். 0431 246 102 1 240 102 1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இப்ப நாம கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 46 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்தரிக்காய் 56, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய், கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய், சுரைக்காய் 24, சௌசௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 36, கருணைக்கிழங்கு 1 கிலோ 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 74 ரூபாய், முட்டைக்கோஸ் 44, பீட்ரூட் 40, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,199 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 269 ரூபாய் 90 பைசாவாகவும் இருக்கு. அடுத்ததா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 79.81 அடியாக இருக்கு. அணையிலிருந்து வினாடிக்கு 872 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.
1: ஒரு நாள்ல இருக்கிற 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கிக்கணுங்க. அந்த ஒரு மணி நேரத்துல உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ இல்ல நீச்சல் பயிற்சியோ நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு பயிற்சிய நம்ம உடலுக்காக செய்யலாங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். ரத்த அழுத்தம் இதயத்தை எந்த வகையில பாதிக்குது டாக்டர்?
2: இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பிளட் பிரஷர். பிபின்னு பொதுவா சொல்றது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இருக்காது. பொதுவா நார்மல் பிபி அப்படின்னு சொல்லும் போது வந்து 120-130 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மர்க்யூரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுல இன்னொரு வேல்யூ ஒரு 80-90 இந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது தான் அது வந்து நார்மல் பிளட் பிரஷர்னு சொல்லுவோம். இப்ப அதிகமா பிபின்னா எப்ப சார் எனக்கு பிபி கூட இருக்குன்னா 140-90 இந்த வேல்யூக்கு மேல பிளட் பிரஷர் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் எடுக்கணும். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்து முதல்ல வந்து உங்களுடைய உப்பு அளவு உட்கொள்றத வந்து கம்மி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ரெகுலரான நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொண்டோம்னா அதுலயும் வந்து பிபி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வெயிட்டை வந்து நம்ம வந்து குறைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5-10% ஆஃப் வெயிட் வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்றது மூலியமாவும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் சில மாறுதல்கள் வந்து ஏற்படுத்தினா பிபி குறையலாம். ஸோ இதுல எல்லாம் பிபி குறையல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிபி கம்மி பண்றதுக்கு மாத்திரைகளை வந்து உட்கொள்ளணும். அதுக்கு உங்களை மருத்துவர் அணுகி எந்த மாதிரியான மாத்திரைகளை வந்து எடுத்துக்கணும், எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா வந்து சார் நான் பிபிக்கு மாத்திரை ஆரம்பிச்சிட்டேனாக்கா அது லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமே, அதனால அது போடாம தவிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நம்ம பிபிக்கு மாத்திரைகளை ஆரம்பிப்போம் அண்ட் உணவு பழக்கம் மூலியமாவும் உடற்பயிற்சி மூலியமாவும் நம்ம பிபியை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மருந்துகளுடைய டோஸை படிப்படியா குறைச்சு அது நிறுத்துறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த மித்து வந்து நம்ம வந்து நம்ப வேண்டாம். ரெண்டாவது வந்து பிபி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இப்ப சில பேருக்கெல்லாம் எப்ப செக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து 100 அந்த அளவுலதான் வந்து இருக்கும், 70 அந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பிபிக்கு உண்டான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிபி குறைவா காட்டலாம். அப்படி இருந்தா உங்க மருத்துவர் அணுகி பிபி மாத்திரையோட டோஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது.

0: இல்ல இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நார்மலா நடந்து வர்றாங்க செய்யறாங்க, வேற பிபி பிரஷர் சுகர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா பிபி செக் பண்ணும் போது 170 அந்த மாதிரி தான் இருக்குன்னா, ஒரு சிலருக்கு நார்மல் பிபியே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அது வந்து எந்த அப்நார்மாலிட்டியும் கிடையாது. உதாரணத்திற்கு வந்து இந்த 20-30 வயசுல இருக்கிற அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பிபி எப்ப செக் பண்ணாலுமே ஒரு 100 இல்ல 110 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். சோ அவங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. பட் ஒரு சிலருக்கு இப்போ ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க, ஏதாச்சும் ஒரு ஃபீவர் வந்து இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு டயரி அதாவது லூஸ் மோஷனோ இல்ல வாந்தி, அவங்களுக்கு நம்ம பிபி செக் பண்ணும் போது ஒரு 90-100 இருக்குன்னா அது வந்து அப்போ அப்நார்மல் பிபி தான். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த நீர் சத்து வந்து ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அண்ட் அவங்களுக்கு டெஃபினட்டா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கும், இந்த மாதிரி பிபி குறையும் போது கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸோ ஒரு தலை சுத்தோ மயக்கம் அந்த மாதிரி வந்து இருக்கலாம். அவர்களுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அவர்களுக்கு வந்து இந்த குறைந்திருக்கிற நீர் சத்தை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அண்ட் அதுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் எல்லாமும் எடுத்துக்கணும். பட் எந்த பிரச்சனையுமே இல்லாம பிபி ஒரு 100-110 இருக்கிறவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவசியம் இல்லை.
1: இருதயத்துடைய முதன்மையான பணிகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இணைஞ்சிருங்க திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள் தர நாளைய மருத்துவ நேரத்துல.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நல பள்ளி கல்லூரி விடுதிகளில் சேர மாணவ மாணவிகள் கிட்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவிகளும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, பாலிடெக்னிக், ஐடிஐ படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவிகளும் விடுதியில் சேர தகுதியுடையவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கிற மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் நீங்க இலவசமாக வாங்கிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பள்ளி விடுதிகளை பொறுத்தவரைக்கும் வர 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரைக்கும் அடுத்த மாதம் அதாவது ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, உயர்கல்வி பெற விருப்பம் இருக்கிற மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கான குறைதீர் கூட்டம் நடப்பு மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 4வது வாரத்தில் நடக்க இருக்கு. இத பத்தின மேலும் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 97 88 85 90 38 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்லையோ அல்லது 04 3 1 24 18 995 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையோ தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமா சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன், விராசாத் மற்றும் கல்விக் கடன் ஆகிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கிற மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள், நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய அலுவலகங்களில் பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களோட நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாம் நடக்க இருக்கு. தகுதியிருக்கிற இளைஞர்கள் இந்த முகாமில் கலந்துகிட்டு பயன்பெறலாம். இதை பற்றின மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 04365250162 என்ற தொலைபேசி எண்ணிலேயோ அல்லது உதவி இயக்குநர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் நாகப்பட்டினம் அப்படிங்கிற முகவரியில் நீங்கள் நேர்லேயோ தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை அடுத்ததா இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938 546 102 1 என்ற எண்ணுக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்கள இடங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். ஐஎன்டிஐ கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு, கேரளம், மேற்குவங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் இக்கூட்டம் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கூட்டணி முறிவால் திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் பங்கேற்கவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட இதில் 23 கட்சிகள் பங்கேற்கவுள்ளன. நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறும் நகரங்களின் அறிவிப்பை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்ப எண் மற்றும் கடவு சொல்லை பயன்படுத்தி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு இடத்தை சரிபார்க்கலாம். நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் 551 நகரங்களிலும், வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் வரும் 21 தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை பேனா மற்றும் காகித முறையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கோவில்களில் இடைத்தரகர்கள் முற்றிலும் ஒழிக்கப்படுவார்கள் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த கால முறைகேடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக மேம்படுத்தப்பட உள்ளதாகவும், ஒவ்வொரு கோவிலின் கொள்ளளவிற்கு ஏற்ப ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை பேர் தரிசனம் செய்யலாம் என்பது கணக்கிடப்பட்டு அதற்கேற்ப இணையதளம் மூலம் டோக்கன் வழங்கப்படும் என்றார். இணைய வசதி பயன்படுத்த தெரியாத பக்தர்களின் வசதிக்காக கோவில்களிலேயே நேரடி டோக்கன் முன்பதிவு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் நகரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டுசாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் ஒரு மாதத்திற்கு மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: கம்பம் நகரிலிருந்து கம்பம் மெட்டு வரை உள்ள சாலையில்

0: 5 மீட்டர் நீளத்திற்கு தின் காரை அமைத்தல், சாலையின் இடதுபுறம் வடிகால் கட்டுதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் இன்று முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை கம்பத்திலிருந்து கம்பமெட்டு வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் கூடலூர், குமுளி, சக்குப்பள்ளம், அணக்கர, ராஜகண்டம் வழியாக செல்ல வேண்டும் என்றும், கம்பமெட்டில் இருந்து வரும் வாகனங்களும் மீண்டும் அதே வழித்தடத்தை பயன்படுத்தி கம்பம் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்ட். 3ஆம் நாள் ஆட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காலை பொழுதில் கதிர் நிறைய கண்டேன், பேரொளி தந்தான் அவன், நல் உணர்வை தரும் நெஞ்சில் என் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க நாளும் இதமாய் வலம் வரும். இதயராகம். நேர்களின் விருப்ப கானங்கள் வாட்ஸ்அப் வழியில். நேர்கள் பாடல்கள் அனுப்ப வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. நேர்களை உங்களுக்கு விருப்ப கானங்களை தட்டச்சு செய்து பாடலின் படம், பெயர், பாடல் இவற்றை டைப் செய்து 938-546-102-1 என்ற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். பாடல்கள் வலம் வரும் காற்றலைகளில் முதல் விருப்ப கானம் கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா இந்த நேர்களுக்காக தெரி திரைப்படத்திலிருந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களுடன் சித்துக் கொண்டிருப்பது இதய ராகம். திருச்சி FM ரெயின்போ 102.1 8:11 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முசிறி சுகுமார், புனிதா, சுகந்த், தரணேஷ் இந்த நேர்களுக்காக கொம்பு சீவி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, உங்களோட நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் கடல்சார் வளங்கள், திருச்சிராப்பள்ளி பாரதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்கள் நிலையத்துக்கு வர இருக்காங்க. நீங்கள் நேரலையில் பங்கேற்க 246-102-1, 240-102-1 என்ற 2 எண்களில் பங்கேற்கலாம். இப்போ இதே ரகத்தில் அடுத்து வரக்கூடியது மார்னிங் நியூஸ், அதை தொடர்ந்து நம்ம இதே ரகத்தை கேட்கலாம்.

0: நேரம் 8:30. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களினை கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: இதே ரக நிகழ்ச்சியில நேரோட விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேர்கள் பாடல்கள் அனுப்ப 938-566-102-1 வாட்ஸ்அப் எண் இது. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம் கைலாசம், துர்கா ஸ்ரீனிவாசன் கும்பகோணத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க. இந்த நேர்களுக்காக பாடல் 8 திக்கும் பற, இந்த திரைப்படத்திலிருந்து.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. 8:36 நிமிடத்திற்கு ரசித்துக் கொண்டிருப்பது இதே ராகம். வாட்ஸ்அப் வழியில் நேர்களின் விருப்ப கானங்கள் காற்றாலைகளில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் துறையூர் மாராடி MA ரமேஷ், எழில் மாலதி, யாழினி. இந்த நேர்களுக்காக தங்கலான் திரைப்படத்திலிருந்து

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
4: இதே ராகத்தில் அடுத்த பாடல் லால்குடி, சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகரிகா. இந்த நேர்களுக்காக பிரதர் திரைப்படத்தில் இருந்து
5: பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
6: மாமா, நீ அசி
5: என்னடா திட்டியா?
6: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Makamishi.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரில் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். வாட்ஸ்அப் வழியில் நேர்களின் விருப்ப கானங்கள் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் சமயபுரம் ஜம்புகேஸ்வரர் நகர் தனுஸ்ரீ கிருஷவ் தனவ் கைலன் இந்த நேர்களுக்காக

0: எட்டு மணி 50 நிமிடம் ஆக போகுது. நம்ம இதே ராகத்தில் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். வாங்க நேர்களே.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் சைபால்
3: ஒரு ஊரில் ஒருத்தர் ஓடி வந்தார். இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்கள் சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமாக கொண்டுகிட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமாக கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோடய சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விட்றது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானாக இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ன்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன். அவங்களால் இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவை தான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்க

0: அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடியும் வச்சுடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டுது, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறதில்ல, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குகிறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேறு ஜெயில் வேறேன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம்.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: எட்டு மணி 55 நிமிடம் ஆயிடுச்சு. கே ராகத்தோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இதே ராகத்தில் நிறைவு பாடலாக கேட்டிருக்கிறாங்க. பெரம்பலூர்லேருந்து ராபின்சன், ரூபா, ரித்தீன், ரெனிடா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்யராஜ், இந்த நேர்களுக்காக இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 9 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய கீதா ரவி. இயற்கையோடு சமநிலையை பேணி அனைத்து உயிரினங்களின் நலனை உறுதி செய்வதே நமது அடிப்படை கலாச்சாரத்தின் ஆன்மா என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பான சமஸ்கிருத நீதிமொழியை பகிர்ந்துள்ள அவர், நாடு விரிவான தொலைநோக்கு பார்வையுடன் முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் பாதையில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். சண்டிகரில் காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிராந்தியத்திற்கான மண்டலம் 2 மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் மாநிலங்களவை துணைத்தலைவர் ஹரிவன்ஸ் உட்பட நாடு முழுவதும் உள்ள 15 சட்டமன்றங்களின் தலைவர்கள் மற்றும் துணைத்தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவுள்ளனர். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் வரும் 18 தேதி நடைபெறுகிறது. ஆகாஷவாணி இன்று தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. 1936 இதே நாளில் இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றத்துடன் ஒலிபரப்பை தொடங்கியது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆகாஷ்வாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்று 591 நிலையங்களை இயக்கி இந்தியாவின் 98% மக்களை சென்றடைகிறது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் ஒலிபரப்புகள் இடம்பெறுகின்றன. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள விளையாட்டுத்துறை ஆசிரியர் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வராயன் மலையை ஊட்டி போன்று சுற்றுலா தலமாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் 2,302 கோடி ரூபாய் முதலீட்டில் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் பவுசன் காலனி உற்பத்திக்கான புதிய ஆலை செயல்படவுள்ளது. இதற்கான பயிற்சியில் சேர இளைஞர்கள் இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று நாளை ஆகிய 2 நாட்கள் கல்வராயன்மலை தாலுகா, வெள்ளிமலை தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்கலாம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
1: நியூ சண்டிகரில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்டம் இன்று காலை 9:30 தொடர்ந்து நடைபெறுகிறது. நேற்று 2 நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்ட்.

0: நீங்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேர்களே, கொஞ்ச நேரம் கண்களை மூடி கடலை கற்பனை பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்கு? முடிவில்லாம விரிந்திருக்கிற நீலக்கடல், கரையை தொட்டு போற அலைகள், காத்துல கலந்த உப்போட வாசனை, நினைச்சு பார்க்கும்போதே அழகா இருக்குல்ல. ஆனா இந்த கடல் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க, அது உலகத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம், நீல பொருளாதாரத்தோட இதயம். நம்ம உணவுல இருக்கிற மீன், வீட்டுல இருக்கிற உப்பு, வாகனத்துல பயன்படுத்தப்படுற எரிபொருள், கடல் தினமும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிக்கிட்டேதான் இருக்கு. உலக கடல் தினமான இன்னைக்கு வசந்த அழைப்புல கடல்சார் வளங்கள் பத்தி தான் நாம பேச போறோம். நம்ம கூட திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்கள் இருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. 0431-246-1-240-102-1 என்ற எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உலக பெருங்கடல்கள் தினம். ஷென்பா அவங்க ரொம்ப அருமையான ஒரு அறிமுகத்தை கொடுத்தாங்க. கண்ணை மூடி அப்படியே வந்து நீல கடலை கற்பனை பண்ணான்னா எவ்வளோ அழகாக பறந்து விரிஞ்சிருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே கடல் பார்க்கணும்னா ரொம்ப ஆசையாக தான் இருக்கும், மலைச்சி போவோம். ஆனால் அந்த கடல் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படணும்? நாம் வாழக்கூடிய இந்த புவிக்கோளோட பெரும்பகுதி 71% நீரால் சூழப்பட்டிருக்கு, 29% மட்டுமே நிலப்பகுதி. மண்ணில் எத்தனையோ விந்தைகள் இருக்குது, ஆனால் அதை விட கூடுதலாக ஆழ்கடலுக்குள்ள அதிக விந்தைகள் இருக்குன்னு தான் சொல்லணும். கடலில் எவ்வளோ வளங்கள் இருக்குது, கடலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கடலை விட அதிகமாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் புவியின் தோலாகிய அந்த கடலை பற்றி சொல்கிறதுக்காக, கடல்சார் வளங்களை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட நிலைய அரங்கத்தில் இருக்காங்க பேராசிரியர் ஆர் ராஜாராம் அவங்க. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மேடம்.
1: சரி சார், இந்த உலக பெருங்கடல்கள் தினம் ஏன் கொண்டாடுறோம், அதனுடைய முக்கியத்துவம் நோக்கம் அதை பற்றிலாம் மக்களுக்கு சொல்லுங்க.
2: கண்டிப்பாக மேடம். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக திருச்சிராப்பள்ளி வானொலி நிலைய வசந்த அழைப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை இனிய வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக பெருங்கடல் தினம். இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு யுனைடட் நேஷன்ஸ், அதாவது ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு முதல் நம்ம தொடர்ச்சியாக ஜூன் 8ஆம் தேதியே கடல்சார் உலக பெருங்கடல் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடத்துக்கான தீம் கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியா ஃபார் அவர் ப்ளூ பிளானட். அதாவது தமிழில் சொல்லணும்னா 2030க்குள் கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்குதல் மற்றும் வலுப்படுத்துதல், இதுதான் இந்த வருடத்துக்கான தீம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நம்ம வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பார்க்கலான்ட்டு இருக்கோம். நிறைய கருத்துக்களையும் பரிமாற
1: கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்தியாவோட கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா 7517 கிலோமீட்டர் நீளம். அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 997 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது. நீல பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய இந்த கடல்சார்

0: வளங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடல்சார் வளங்கள்னா நம்ம உணவுக்கும் பயன்படுற அந்த உப்பாகட்டும் மீனாகட்டும், அதே மாதிரி நம்மளுடைய வாகனத்துக்கு பயன்படுற அந்த பெட்ரோல் அந்த மாதிரி எரிபொருள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம தெரியும். இன்னும் எத்தனையோ வளங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கய்யா.
1: கண்டிப்பாக மேடம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை வந்து அஞ்சு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா கடல் பெருங்கடலோட தினத்தோட நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அப்புறம் ஐம்பெரும் கடல் இருக்குது, அதனுடைய வளங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, இந்தியா மற்றும் இந்திய பெருங்கடலுடைய வளங்கள் வாய்ப்புகள் மற்றும் கடலோர மண்டலம் முக்கியமானது, இது கோஸ்டல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஆழ்கடல் ஆய்வுகள்லாம் என்ன போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் இறுதியாக கடல் மாசு அதை எவ்வாறு கட்டுப்படுத்துதல், அதுதான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்திங்கன்னா கடல்சார் வளங்களில் அந்த கடல்சார் தினம் கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா, முதல் நோக்கம் கடல் வளங்களை பாதுகாக்கிறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடல் மாசுபடாமல் பாதுகாக்கிறது, மூணாவது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா இந்த உலக பெருங்கடல் தினத்தோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, உலகம் இந்த பூமி வந்து 71% கடல் நீராலானது, 29% மட்டும்தான் நிலத்தாலானது, அருமையாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கக்கூடிய 50% விழுக்காடு அந்த ஆக்சிஜன் வந்து கடல் தான் நமக்கு கொடுக்குது, இல்லைன்னா நம்ம 50% கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் கடலோட அந்த பூமியோட காலநிலை மாற்றத்தை சரி செய்தல நம்ம கடல் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பர்டிகுலராக அந்த வெப்பநிலை, இந்த இல்நினோலாம் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை சமப்படுத்துதல் சரிப்படுத்துதலில் கடல் தான் முக்கிய பங்கு. அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள்களின் வாழ்வாதாரமாக கடல் விளங்குது, பர்டிகுலராக மீன்பிடி தொழில் அது சார்ந்த தொழில்கள். அது மட்டும் இல்லாமல் பல்லுயிரியம் பயோடைவர்சிட்டின்னுவோம், மரைன் பயோடைவர்சிட்டி தான் உலகத்திலேயே பெரிய டைவர்சிட்டி, லேண்டோட கம்பேர் பண்ணும்போது அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ எக்கானமி, நீல பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு கடல் தான்.
0: ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்கய்யா. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில். இது கடல் சார் வளங்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில். இது கடல்சார் வளங்கள். இப்போ நமக்கு வாட்ஸ்அப்ல நேயர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க, சொல்லுங்க.
4: மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். கண்டானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து ஜெய சுப்ரமணியன். இன்னைக்கு கடல் உலக கடல் தினம்னு சொல்றோம். இந்த கடல்ல வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. இப்ப கடலை பாதுகாக்கிறதுக்கு தூய்மையா வச்சுக்கிறது உலக நாடுகள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறது? இப்ப கடல்ல பயணம் செய்யறது, குப்பைகளை போடுறது, அல்லது கழிவு எண்ணெய்களை கொட்டுறது அப்படின்னு இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல? இதெல்லாம் அங்க கொட்டாம கொண்டாந்து குறிப்பிட்ட இடங்கள்ல சேர்க்கிறாங்களாங்கிறது ஒரு சந்தேகம். இரண்டாவது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, முன்னொரு காலத்தில் அரியலூர் போன்ற பகுதிகள் கடல் இருந்ததாகவும் அது அப்படியே மாறி போய் இன்னொரு பக்கம் கடலாக போய் சென்று விட்டுறது அப்படின்னு கூறுறாங்க. திரும்பவும் இந்த மாதிரி கடல் திருப்பி அப்படியே புரண்டு கடலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? முன்ன மாதிரி அரியலூர் கடல் பகுதியாக இருந்ததா சொல்றப்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? கடல் மாறி போறது மாறி வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. நன்றி, வணக்கம். இதுக்கு வணக்கம் கொடுங்க. நன்றி.
3: கடல் பாதுகாப்புக்கு முதல்ல என்னென்னலாம் செஞ்சுட்டு வராங்கன்னு கேள்வி கேட்டாங்க.
5: கடல் பாதுகாப்புக்கு நம்ம இந்திய அரசு வந்து அந்த அளவுக்கு முறைப்படுத்தலை. குறிப்பாக சொல்லணும்னா மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா யூரோப் கண்ட்ரிலாம் எந்த ஒரு குப்பையும் எங்கேயும் போட முடியாது, ப்ராப்பரான முறையில் மறுசுழற்சி பண்ணி தான் போட முடியும். இந்தியாவில் அது வந்து ஃபெயிலியர்னு தான் சொல்ல முடியும். முக்கிய காரணம் வந்து மக்கள் தொகை பெருக்கம், அவேர்னஸ் இல்லாதது, இதெல்லாம் நல்ல காரணத்தால் கடற்கரையை ஒரு வந்து டம்பிங் ஏரியாவாக தான் பார்க்குறாங்க. அதனுடைய கடல் வளங்களுடைய முக்கியத்துவம் பற்றி மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. அதனால இது வந்து
3: இல்லை என்ன செய்யறாங்கன்னா, நான் ஒருத்தர் செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி
5: ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க.
3: சரி சரி,
5: அது ஒண்ணுங்க. அரியலூர் வந்து ஒரு காலத்துல கடலா தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை பேரிடர் கால காரணமாக அங்கே வந்து சுனாமி ஏற்பட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டு அது வந்து கடலாக இருந்த பகுதி நிலமாக மாறிடுச்சு.

0: இருந்துச்சு. அது அதுக்கான படிவங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடல் படிவங்கள்லாம் நிறையா இருக்குது அங்கே. அதை வச்சு நம்ம சொல்கிறோம் பிற்காலத்தில் அது மாதிரி ஏற்படலாம், இமயமலையே வந்து அது மாதிரி தான் உருவாச்சு அப்படின்லாம் கருத்துக்கள்லாம் இருக்குது. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து பொருட்களை கொட்டக்கூடாது, பொல்யூட் பண்ணக்கூடாதுன்றதுக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் லாஸ்ன்னு இருக்குது, பெரிய லாஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 216 ஆர்டிக்கல் கொண்ட ஒரு இதே இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, சட்டங்கள் இருக்குது, தீவிரமான சட்டங்கள் இருக்குது. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ரூட்டில் இன்டர்நேஷ்னல் ஷிப்ஸ் எல்லாமே கடைபிடிச்சு தான் இருக்காங்க. இருந்தாலும் சில டெவலப்பிங் கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, அவங்களுக்கு அதை பத்தி சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை.
1: கடல் அப்படின்னு சொல்லும்போதே அதை வந்து முன் நீர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை நீர், அதே மாதிரி ஆற்று நீர், ஊற்று நீர், மூணுமே கலந்துருக்கும் அதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆற்றுல போய் குளித்தா நமக்கு பாவம் போகும்னு சொல்லிட்டு, பாவம் போக்குறாங்களோ இல்லையோ, அவங்களோட துணிமணிகள்லேருந்து எல்லா விதமான குப்பைகளையும் அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பொல்யூஷனாக இருக்குது. அது அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு தன்னார்வலர்கள் தான் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே இதில் வந்து முனைப்பு காட்டினா தான் அது சரியாக வரும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு இருக்கணும், அதை பற்றி விழிப்புணர்வோடு இருக்கணும், அப்போ தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: இல்லை, நீங்கள் செஞ்சு கூட அதை நீங்களே கூட அப்புறப்படுத்தலாம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வரணும். நம்ம செஞ்சுட்டு வந்துடுறோம், யாரோ தானே செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம,
0: இந்த மென்டாலிட்டி வந்து நம்ம மக்களுக்கு இல்ல. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ ஐயா நீங்க சொல்லும்போது கடல்கள் தினம், கடல் பாதுகாப்பு பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி அவர் என்ன கேக்குறான்னா, பின்னாடி திருப்பியும் வந்து அரியலூர் வந்து அந்த மாதிரி கடல் பகுதியே ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா மாறி வரக்கூடிய சூழல்ல இது நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாத அளவில் போயிட்டுருக்கு. ஏன்னா பருவநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணமே வந்து நம்மளுடைய செயல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஐம்பெரும் கடல்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னென்ன, அதனோட வளங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்களேன்.
0: ஐம்பெரும் கடல்னு பார்த்தீங்கன்னா கடல்களை ரெண்டு வகையாக படுத்தலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துருவ பெருங்கடல், அதாவது தெற்கு பெருங்கடல். முன்னாடி அது வந்து அண்டார்டிக் பெருங்கடல்னு நாங்கள், இப்போ அது அண்டார்டிக் பெருங்கடல் கிடையாது, தெற்கு பெருங்கடல், இந்திய மகாசமுத்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஆர்டிக் பெருங்கடல், இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. இது ரெண்டும் துருவ பெருங்கடல்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டும் டெம்பரேச்சர் கம்மி, ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பெருங்கடல்ன்ட்டு ஒரு மூணு இருக்குது. அதில் வந்து பெருசு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், ரெண்டாவது பெருசு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல், அதுக்கப்புறம் நம்ம இந்திய பெருங்கடல், மூணும் வெப்பமண்டல பெருங்கடல். இது வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். பெருங்கடல் தான் பூமியோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, அவ்வளோ நன்மைகள் நம்ம பூமிக்கு செஞ்சிகிட்ருக்கு. இந்த பெருங்கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று புதுப்பிக்கத்தக்க வளங்கள், ரெண்டாவது புதுப்பிக்க முடியாத வளங்கள். இந்த புதுப்பிக்கத்தக்க வளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆற்றல், அலை ஆற்றல், டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அப்புறம் கடல்சார் காற்றாலைகள், ஆஃப்ஷோர் விண்ட்மில் வச்சு அதுலேருந்து நிறைய நம்ம எனர்ஜி எடுக்கிறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்புறம் கடல் வெப்ப ஆற்றல், தெர்மல் பவர் பிளான்ட், அது எடுத்துக்கிறோம். அப்புறம் மீன் வளம் நிறையா இருக்குது, கடல் பாசிகள் அதிகமாக இருக்குது, உப்பு அங்கேருந்து தான் எடுக்கிறோம். மாங்குருக்காடுகள், பவளப்பாறைகள், அதனுடைய வந்து ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலநிலை மாற்றத்துக்கு, மீன் வளர்ப்புக்கு, மீன் உற்பத்திக்கு முக்கியமானது. துறைமுகங்கள் இருக்குது, வளைகுடா, வெரிகுடா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் நமக்கு வந்து பயன்படுது. இறால் வளர்ப்பு, கடல் மீன் வளர்ப்பு, உவர் மீன் வளர்ப்பு, பாசி வளர்ப்பு, முத்து வளர்ப்பு, அதுமாதிரி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் மீன்களை நம்ம வளர்க்கக்கூடிய முறைகளை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய மீன் வள ஆராய்ச்சி மையம், மத்திய உவர் மீன் வள ஆராய்ச்சி மையம்லாம் கடல் மீன்களை நம்ம கட்லா ரோகு மிருகால் வளர்க்குற மாதிரி வளர்ப்பை டொமஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. மத்திய பார்த்தீங்கன்னா கொடுவா மீன், சீபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கோபியா மீன்கள், சில்வர் பாம்பனோ, குரூப்பர், மில்க் ஃபிஷ், மல்லட் ஃபிஷ், இதெல்லாம் வந்து உணவுக்கான மீன்கள். இதெல்லாம் நம்ம வந்து வளர்க்கலாம், மீன் உற்பத்தி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய இது வந்து நீலப்புற பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள். அதுமாரி புதுப்பிக்க முடியாத வளங்கள்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் கடல் கடியில் இருக்குது. சீனாக்காரங்கள்லாம் தென் சீன கடலில் மீத்தேன் கேஸ் ஃப்ரோசன் ஃபார்மில் இருக்குது. அதுதான் எதிர்கால எரிசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கான டெக்னாலஜிலாம் அவங்ககிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இந்தியன் ஓஷன்லேயும் நிறையா இருக்குது, அதை ஆழ்கடல் ஆராய்ச்சி மூலயமா அதை கொண்டு வரணும். அப்புறம் பெட்ரோலியம் நிறைய யூஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாலிமெட்டாலிக் நாடுகள்னு சொல்லுவாங்க, மேங்கனஸ், கோபால்ட், நிக்கல், காப்பர், இதெல்லாம் பூமி அதை கடல் கடியில் நிறைய கனிம வளங்கள் நிறைய இருக்கு, நம்மளும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை 7000 கிலோமீட்டர், 8000 கிலோமீட்டர் கீழே போய் எடுத்துட்டு வர்றதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி

0: பண்ணிகிட்ருக்கோம். ஐஐடி அது மாதிரி நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சல்ஃபைட்ஸ், பாஸ்பேட்ஸ், ஹெவி மினரல்ஸ், இதெல்லாமே கடலில் நமக்கு கிடைக்கு. இதெல்லாம் வந்து புதுப்பிக்க முடியாத வளங்கள், எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வராது.
1: இப்போ இணைப்பில் நேயர் இருக்காங்க, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ரெட்டி மாங்குலேருந்து மாணிக்கம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: மேம் வணக்கம். மேம் நான் ரெட்டி மாங்குலேருந்து மாணிக்கம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, கேக்குதாங்களா? நான் பேசுறது
2: கேக்குதுங்க, விட்டுட்டு கேக்குது.
1: உங்க கேள்வி கேளுங்க.
2: நம்ம நம்ம கடல் பகுதியில இருக்கிறதுக்கும் வெளிநாட்டுல இருக்கிற உயிரினங்களுக்கு ஏதாவது வித்தியாசமானது புதுவிதமா இருக்க ஏதாவது திருப்தி தெரிஞ்சுக்கணும் ஐயா, சொன்னா சரியா கேட்டுக்கலான்ட்டு. இன்னொரு விஷயம்னா, கடல் நேரடுக்க வருது பாத்தீங்களா, அப்போ வந்து உண்மையுன்னு நடக்கிற மாற்றங்கள் என்ன, இதனால கடல் வேற போட்டு வெளியாகுமா, கடல் அகலப்படுத்துறதுக்கு இந்த வாய்ப்பு எதுவும் இருக்கா, அதை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
1: சரி,
2: மாறு மயம் அப்படின்ட்டு.
0: இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், துருவக்கடல், துருவ பெருங்கடல் அண்டு வெப்பமண்டல கடல் அப்படின்னு சொன்னேன். வெப்பமண்டல கடலில் தான் ப்ரொடக்ஷன் அதிகம், அந்த கடல் உணவு உற்பத்தி எல்லா வகையான உயிரின உற்பத்தியும் வெப்பமண்டல கடலில் தான் அதிகம். அதில் இந்திய பெருங்கடலில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை சார்ந்த சூழ்நிலை மண்டலங்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் உற்பத்தி அதிகமாக இருக்கும். பவளப்பாறைகள், மாங்குருக்காடுகள், ஆற்று கழிமுக துவாரங்கள், நீர்நிலைகள், அதாவது உவர் நீர் ஏரிகள், இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த துருவ பெருங்கடலில் இதெல்லாம் இருக்காது, வெப்பநிலையும் இருக்காது, அதனால ப்ரொடக்ஷன் கம்மி. இங்கே நம்ம இதில் வந்து அதிகமாகவே இருக்குது.
1: இந்தியா பொறுத்த வரைக்கும்
0: நிறையவே இருக்குது.
1: அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு கேள்வியும் கேட்டார், அதாவது கடலை ஆழப்படுத்துவதற்கு அகலப்படுத்துவதற்கு
0: அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கடலுடைய பரப்பளவு கூடிகிட்டு இருக்கு. நம்ம செய்யக்கூடிய அந்த மாசுவால அந்த துருவ பெருங்கடலில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகுது, அது வேகமாகவே உருகுது. அது உருகும் போது கடற்கரை பிரதேசங்கள் கடலுக்கு அடியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கடல் பரப்பு விரிவடையும். சின்ன சின்ன குட்டி நாடுகள், மால்தீவ்ஸு, மொரிஷியஸ், சீஷெல்ஸ், அது மாதிரி நாடுகள்லாம் வந்து ஃப்யூச்சரில் கடல் நீர்மட்டம் அதிகமாச்சுன்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை மாதிரி ஆழப்படுத்தவோ அதை விரிவுபடுத்தவோ மனிதனால் முடியாது, அது நமக்கு அப்பாற்பட்ட சக்தி.
1: சரி, இப்போ அடுத்தத நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்கம்மா?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
3: ஐயாவுக்கு வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் மேடம். வணக்கம்.
3: ரொம்ப சிறப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, விளக்கங்கள்லாம். கடலை நாங்களுமே வணங்குவோம் எப்பவுமே, ஏன்னா கடலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடல்ல மாசுபடுத்தாம நெகிழி பைகள்லாம் தூக்கி போடாம பக்குவமா வச்சிருந்தோம்னா கடல் மாதா எல்லாருக்கும் உணவளிப்பா. முக்கியமா அவங்க மீனவர்களுக்கு வாழ்வாதாரமே கடலா தான் இருக்கு இல்லையா? அந்த கடல்ல வந்து பல உயிர்கள் வாழுது, மீன்களை பிடிச்சு சாப்பிடுறோம், நல்ல ஊட்டச்சத்தும் கிடைக்குது. இதே வந்து நீங்க சொன்ன மாதிரி வெளியில வளர்க்கலாம், வெளியில வளர்க்குறாங்க அரசாங்கம் இப்ப நிறைய விஷயம் பண்றாங்கன்னு சொன்னீங்க. அந்த நிறைய வெளியில வளர்க்குற மீன்களுக்கெல்லாம் இந்த கடல்ல இருக்கிற மீன்களுக்குள்ள ஊட்டச்சத்து கிடைக்குமா? அந்த சத்துக்கள்லாம் அதுகளுக்கும் வருமா? ஏன்னா கடலுக்குள்ள இருக்கும்போது ஏகப்பட்டது சாப்பிட்டு உண்டு வாழுதுக, வெளியில இருக்கும்போது நம்ம கொடுக்குற உணவுகள்ல தான் வளர்க்கப்படும், அதுக்குள்ள ஊட்டச்சத்து அந்த மீன்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு நீங்க சொல்லணுங்க ஐயா, நான் விளக்கத்தை கேட்டுக்கிறேங்க ஐயா.
0: ஒரு சின்ன இதுதான்மா, நம்ம பிராய்லர் சிக்கனும் வைல்ட் லைஃப், அதாவது நாட்டுக்கோழியும் வளர்ப்பு கோழியும் எதில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், நம்ம வந்து நாட்டுக்கோழியில் தான். அதே மாதிரி கடலில் இயற்கையாக வளர்ந்து அதை பிடிச்சு நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தாக இருக்கும், வளர்க்குறதுல வந்து கண்டிப்பாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கடலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250,000 உயிரினம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடலில், அந்த ஐந்து பெருங்கடல்லையும். விஞ்ஞானிகளோட அனுமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 22,00,000 உயிரினங்கள் கடலில் இருக்கு. நம்ம 10% தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் 90% உயிரினங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த 10% நிறைய பெனிஃபிட் இருக்கு, அதையே நம்ம இன்னும் முழுசாக நம்ம வந்து பயன்படுத்தலை. இப்போ ஒரு ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கடல் மீன்கள் வந்து 20,000 மீன்கள் இது வரைக்கும் கண்டறியப்பட்டுள்ளன, எல்லாம் மேலே இருக்கிறது, ஆழ்கடலில் இருக்கிறது இன்னும் நம்ம தொடவே இல்லை. அந்த 20,000 வகை மீன்களில் வந்து 2,000 வகை மீன்கள் தான் நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து மருத்துவ குணம் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா, மில்லுடலிகள், முலஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், நத்தைகள், அது வந்து 50,000 வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓட்டுடலிகள் 45,000 வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. பவளப்பாறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், 2,500 இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
1: அது ரொம்ப அழகாகவும் வியப்பாகவும் இருக்கும். அந்த பவளப்பாறைகளே இப்போ வந்து
0: அழிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடல் பஞ்சிகள், அப்படின்றது 8500 இந்த புற்றுநோய்க்கான மருந்து இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ட்ரக்ஸுமே இதுலேருந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு 3

0: நாலு ட்ரக்ஸ் கமர்ஷியல் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் பல கூட்டு புழுக்கள் பாலிகிட் வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வேஸ்ட் போட்டாலும் கடலில் அதை சுத்திகரிக்கிறது, கடல் மீன்களுக்கு கடல் உயிரினத்துக்கு உணவாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 13,000 கடற்பாசிகள் இருக்குது, கடல் புற்கள் இருக்குது, கடல் பாலூட்டிகள் இருக்குது, கடல் ஆமை, கடல் பறவைகள், அதே மாதிரி 250,000 உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு அது நெறிமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் 22,00,000 நம்ம வந்து
1: வகைப்படுத்தணும்,
0: கண்டுபிடிக்கணும்.
1: நேர்களே, கடலை பற்றி சொல்லும்போது இன்னும் கேட்க கேட்க ரொம்ப வியப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கடல் வளங்களை பற்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள், வசந்த அழைப்பு நிகழ்ச்சிகள் இது, கடல் சார் வளங்கள்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: நீர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
12: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
13: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: அகில இந்திய வானொலி தன்னோட பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்குது. இந்த தருணத்துல வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்துற வகையில பல முயற்சிகளை எடுத்துட்டு வருது. உங்களோட எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன், இது எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துற வகையில 15 நிமிட வானொலி நாடக போட்டிய உங்க திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்காங்க. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்கள்ல உங்களோட சொந்த கற்பனையில உதிச்ச நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாம எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர் நாடக பிரிவு அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவரிக்கு தபால் மூலமா அனுப்புங்க. நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படுற நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். அதற்கு உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும்

0: சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வுக் கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431-246-0498-9431-108-99.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு. நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கடல்சார் அறிவியல் துறையின் பேராசிரியர் ஆர் ராஜாராம் அவங்க. இன்னைக்கு உலக பெருங்கடல் தினத்தையொட்டி நிறைய விஷயங்கள் கடலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்தினுடைய 3வது பெரிய பெருங்கடல் அப்படிங்கும் போது அது இந்திய பெருங்கடல் தான். 1வது பசிபிக் பெருங்கடல், 2வது அட்லாண்டிக் பெருங்கடல், 3வதா இந்திய பெருங்கடல். அதாவது ஒரு நாட்டினுடைய பெயராலேயே அழைக்கப்படக்கூடிய ஒரே கடல் இதுதான். உலகத்தினுடைய மிகப்பெரிய மிக பழமையான நாகரீகங்கள் இந்த கடலை சுத்தி தான் உருவாயிருக்கு. எகிப்து, அப்புறம் நைல், சுமேரியா, சிந்துவெளி, இப்படி சொல்லப்படக்கூடிய அருமையானது ஒரு இந்திய பெருங்கடல். அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய அந்த டிப் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வளங்கள், அதனுடைய விஷயங்கள் நிறையவே இருக்கு இல்லையா? கடல் வாணிபம், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார்.
3: இந்திய பெருங்கடல் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளாக இருக்குது. அரபிக்கடல் மேற்கே, கிழக்க பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, அப்புறம் கீழே தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்து மகாசமுத்திரம். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்திய பெருங்கடல். நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா பேரால் இந்திய பெருங்கடல் இருக்குது. இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 70.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு. இது உலகத்திலேயே 3வது பெரிய பெருங்கடல். 20% கடல் பரப்பு, மொத்த கடற்பரப்பில் இந்திய பெருங்கடல் வந்து 20% இருக்குது. இதனுடைய ஆவரேஜ் டெப்த்து பார்த்தீங்கன்னா 3.7 கிலோமீட்டர். மிக ஆழமான பகுதி இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா சுண்ட்ரா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரென்ச், அது வந்து சுமத்ரா தீவில் இருக்குது. இது இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் பார்த்திங்கன்னா, நாடுகள் பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. 30க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்திய பெருங்கடலால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுறது. அதில் அதிக பயன்படுறது நம்ம நாடு தான். அதுக்கடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் பயன்படுது. நம்ம கடற்கரையோட நீளம் பார்த்திங்கன்னா 7500 கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு எல்லாம் சேர்த்தது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், கடல் பாதுகாக்க பகுதி 4 இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கச், கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ், சுந்தர்பன் காடுகள், மாங்குரு காடுகள். இது 4 முக்கியமானது. இதனுடைய ரோல் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பிரீடிங் கிரவுண்ட், ஃபீடிங் கிரவுண்ட், ஷெல்டரிங் கிரவுண்ட். அதாவது மீன் உற்பத்தி இனப்பெருக்கத்துக்கு, அதனுடைய உணவுக்கு, அதனுடைய தாய் மீன் வளர்ப்பதற்கு வளர்க்கறதுக்கு தேவையான தகவிடங்கள் இங்கே தான் இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமான பகுதி. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் உணவு ஏற்றுமதியில் 2024-25 போன கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 62,000 கோடிக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 70% இறால் உற்பத்தி, 30% கேப்சர் ஃபிஷரி, கடல்லேருந்து மீனை பிடிச்சி அதை ஏற்றுமதி பண்ணதில் 30%. மொத்தம் 62,000 கோடி நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 13 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்குது, மாநிலங்கள் இருக்குது. அந்த 13 மாநிலங்கள்லேயும் நிறைய துறைமுகங்கள் இருக்குது. அதன் மூலயமா எக்கச்சக்கமான வாணிபங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே, உள்நாட்டு உற்பத்தியும் அது வழியாக தான் போகுது, கடல் உற்பத்தியும் அது வழியாக தான் போகுது, இறக்குமதி நிறைய பண்ணுறோம். வாணிபத்துக்கு ரொம்ப அந்த 13 மாநிலங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் கடலோர மண்டலங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஜோன், அதனுடைய பங்கு பார்த்தீங்கன்னா கடல் அரிமானத்தை தடுக்குது, கடல் மீன் உற்பத்திக்கு முக்கிய பங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 800 கோடினு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 350 கோடி மக்கள் தொகை எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கோஸ்டல் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க,
1: கடலோரங்களில்
3: தான் இருக்காங்க. Top 10 countries, Top 10 cities இன் த வேர்ல்டு எல்லாமே கோஸ்டலில் தான் இருக்குது. Top cities இன் இந்தியா எல்லாமே கோஸ்டலில் தான் இருக்குது. அந்த காலத்திலேயே அதனுடைய கோஸ்டல் ஜோனோட முக்கியத்துவத்தை மக்கள் அறிஞ்சு அங்கே தான் நாகரிகமே வளர்ந்துருக்கு, அங்கே தான் ஹெவி பாப்புலேஷன் இருக்குது, அதே மாதிரி அங்கே தான் மாசுவும் அதிகமாக,
1: வளங்களும் இருக்குது, அதே இடத்துல மாசும் இருக்குது. இந்த மாசு தான் நம்ம குறைக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். இப்போ வாட்ஸ்அப்ல கேள்வி அனுப்பியிருக்காங்க நேயர்.
4: திருச்சி திருவானைக்காவல் கீழக்கொண்டம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் கேட்டிருக்காங்க. முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த உடைந்த சிப்பி சங்கல்லாம் வந்து கடல்ல வந்து பார்க்க முடியும், இப்ப அது வந்து குறைஞ்சிடுச்சு, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க.
1: ஆஹா, சரி.
3: அது வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துட்டோம். அதுதான் குறையறதுக்கு காரணம்.

0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சில அனிமல்லாம் தொடவே கூடாது, எடுக்கவே கூடாது, அதெல்லாம் ப்ரொடெக்டட் அனிமல்னு பேர். ஷெட்யூலில் நிறைய லிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எடுத்தாங்கன்னா கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுவாங்க, ஜாமீனே கிடையாது. ரொம்ப தடை சட்டங்கள்லாம் ரொம்ப
1: கடுமையாக்கப்பட்டுள்ளது.
0: இருந்தாலுமே ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம், அதனால் வந்து அதனுடைய வளங்கள் குறைஞ்சிருக்கு. இந்த சட்டங்கள் வந்து கடுமையாக்கும் போது இன் ஃபியூச்சரில் என்னுடைய வளங்கள் திருப்பியும் வரலாம். மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்களில் தான் இதெல்லாம் பில்ட் ஆகும். அது வந்து நிறைய பொல்யூஷன் ஆனதால் அதனுடைய உற்பத்தியும் குறைஞ்சி போச்சு. ஃபியூச்சரில் நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கணும், அதனுடைய அதன் மூலயமா நம்ம ரிசோர்ஸை வந்து ரெக்கவரி பண்ணலாம்.
1: கண்டிப்பாக, அதாவது மனிதர்களுடைய நடமாட்டம் நிறையா பெருக பெருக நீங்கள் சொல்லும் மாதிரி அந்த வளங்கள்லாம் கொஞ்சம் குறையுது. ஏன்னா அவங்க வந்து ஆசையாக போய் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு எடுத்தால் பரவாயில்ல, எல்லாத்தையுமே அள்ளிட்டு வரும்போது கடலில் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு மிகவும் அரிதாக இருக்குது. இப்போ வந்து மீன்பிடி தொழிலே எடுத்துக்கோங்களேன், சஸ்டைனபிள் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்னங்கய்யா
0: சஸ்டைனபிள்னா? நம்ம என்ன இன்னைக்கு கிடைக்குதோ, என்ன நம்ம பிடிச்சிட்டு வரோமோ அது காலகாலத்துக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே வரணும். வளம் வந்து குன்றா வளத்தை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும், பேலன்ஸ்டு ஃபிஷரி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது. ட்ரால் நெட்டு யூஸ் பண்ணக்கூடாது, மிட் சைஸ் ரெகுலேஷனை கரெக்டாக பயன்படுத்தணும்.
1: அது என்ன சார் மிட் சைஸ் ரெகுலேஷன்?
0: மிட் சைஸ்னா அந்த மீன் பிடி இருக்கு இல்லைங்க, அந்த மீனோட
1: அந்த வலை,
0: அந்த வலை வந்து குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே தான் இருக்கணும். சின்ன சைஸ் வலையை பயன்படுத்தணும்னா குஞ்சு மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வந்துடுவோம், அதை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணி அதை குரோ பண்ண விடணும். அதே மாதிரி மதர் மீனை பிடிக்க கூடாது, அதுக்கு நம்ம சட்டம் வந்திருக்கு, மீன்பிடி தடைக்காலம்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதனால இப்போ அது வந்து நடைமுறையில் இருக்கு. அது எதுக்குன்னா மதர் மீனை பிடிக்கக்கூடாது, மதர் மீன் வந்து பிரீட் பண்ணணும், பிரீட் பண்ணால் தான் உற்பத்தி அதிகமாகும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலயமா சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். இன்னமும் நிறைய நம்ம பண்ணணும், ஏன்னா திக்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி லைக் இந்தியா அண்ட் சைனா, வி ஆர் நாட் இன் கரெக்ட் ஸ்டேட்ஸ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்கும்போது தான் ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கும், சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் இருக்கும்.
1: இந்த கடல்சார் வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாரதசன் பல்கலைக்கழகத்தின் மூலமா என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் ஆய்வுன்ட்டு இந்திய புவி அமைச்சகத்தால் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1,000-க்கு மேற்பட்ட ஆய்வு திட்டங்கள் கொடுக்கப்பட்டு இந்தியா முழுவதும் நடைபெற்று வருதுங்க. அதில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய பங்களிப்பு முக்கியமானது. இங்கே 3 பேராசிரியர்கள் அதிலிருந்து நிதி பெற்று ஆழ்கடல் ஆய்வில் ஈடுபட்டு வருவோம். கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே நிதி பெற்றிருக்கோம்.
1: மாணவர்கள்லாம் எப்படி இதில்?
0: இதில் ஆராய்ச்சி மாணவர்கள் தான் இதில் முக்கிய பங்கு. அது இல்லாமல் முதுகலை மாணவர்களும் படிக்கிறாங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் தான் இந்த திட்டங்களில் அவங்க தான் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது, அவங்க தான் செய்கிறது. ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள்லாம் வந்து அதனுடைய கைட் மாதிரி இருப்போம், ஃபண்டு வாங்கிட்டு வர்றது. அதெல்லாம் இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆழ்கடல் ஆய்வோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் கனிம வளங்கள் பற்றி ஆய்வு பண்ணுறது, ஆழ்கடல் நீர்மூழ்கி கலன், அதில் மேன் கீழே போயிட்டு என்ன பண்ணணும், எது பண்ணணும், என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணணுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஐஐடி, என்ஐடி, என்ஐஓடி அது மாதிரி நிறுவனங்கள்லாம். ஆழ்கடல் உயிரின பன்முகத்தன்மை, ஆழ்கடலில் இருக்கக்கூடிய உயிரினெல்லாம் என்னன்னே தெரியல, அதெல்லாம் வகைப்படுத்துறது, அதெல்லாம் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வகை அதெல்லாமே போயிட்டுருக்குங்க. கடல் ஆற்றல், குடிநீர் நுட்பம், இதெல்லாமே வந்து இதனுடைய நோக்கங்கள். கடல் வளங்கள், நிலையான முறையான வளங்களை பயன்படுத்துதல். கடல் சுரங்கம், நிறைய மினரல் ரிசோர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி மைன் பண்ணி கொண்டு வரணும், அதனுடைய டெக்னாலஜி ஐஐடிக்காரங்க பண்ணிகிட்ருக்காங்க, விரைவில் நம்ம அதை எடுக்க போகிறோம். அப்புறம் கடல் காலநிலை மாற்றம், அதனுடைய ரோல் என்ன, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆழ்கடல் ஆய்வோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக பிரசன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி எக்ஸ்க்ளூசிவாக டீப் ஓஷன் ரிசர்ச்னு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 பேராசிரியர்கள் அதில் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி திட்டங்கள்லாம் செயல்பட்டுட்டு வரோம்.
1: சரிங்க, இப்போது வந்து கடலில் உள்ள அந்த வளங்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி மீன்பிடி தொழில் வந்து எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி, இப்போ வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய வந்து உயிரினங்கள் வந்து நிறையவே தெரியல நமக்கு. இன்னும் அருகி வரக்கூடிய உயிரினங்கள் பற்றி கூட நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஐயா, அம்மா வாழ்க வளமுடன்.
1: ஆ சொல்லுங்கய்யா.
2: பெருகமணியிலிருந்து முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: அதாவது சின்ன கேள்வி, அந்த கடல்ல வந்துட்டு பெருமுடாசனியில ஒரு பகுதி இருக்குமா, அது அது மர்மங்கள் நிறைஞ்சதா இருக்குது.

0: அந்த இடத்துக்கு நேரம் போகக்கூடிய கப்பல்கள் அப்படியே மாயமா மறைஞ்சிருது. அதுக்கு நேரம் பறக்கக்கூடிய விமானங்களும் அப்படியே மாயமா மறைஞ்சு இதுவரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படாம இருக்குமா? அது
1: சரி,
0: அதை பத்தி இதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரான்ல கூட ஒரு வசனம் வரும், ரெண்டு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று நாம் சந்திக்க செய்கின்றோம், அவற்றுக்கு இடையே மறைவான ஒரு திரை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஒண்ணு இனிப்பான நீர், ஒண்ணு உப்பான நீர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல் வளங்கள் ஐயா சொன்ன மாதிரியே வந்துகிட்டு, கடல் வளங்கள்ல முத்து பவளம் உணவு வகைகள் எல்லாமே அதுல நாம் கொடுக்கின்றோம், அதுவும் குரான்ல வருதுமா. அதே மாதிரி கடல் வந்துட்டு நெருப்பா மாற்றப்படும் அந்த நேரத்தில் வந்து உலகம் முடிவு நாள் ஏற்படும் ஒரு இது வருமா? அதை பற்றி உண்டான அறிகுறிகள் எதுவும் கடல் தென்படுதாமா? அதுக்கு ஐயா கேட்கணும்.
1: சரி,
2: பர்முடா ட்ரையாங்கிள் பற்றி நேயர் கேட்டார். அது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது, அது ஒரு ட்ரையாங்கிள் பகுதி. அது இன்னமுமே அது வந்து ஒரு மர்மமாக தான் இருக்குது. அது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு மேலே போகக்கூடிய கப்பல்களாகட்டும் விமானங்களாகட்டும் அதை சக் பண்ணி எடுத்துக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீரோட்டம், ஒன்று ஸ்ட்ராங்கான ஓஷியானிக் கரண்ட் கடல் நீரோட்டம் இருக்குது. அது இழுக்கப்பட்டது நீரோடை மூலயமா எடுத்துகிட்டு போய் வேறு எங்கெங்கே சிதைச்சிடுது அப்படின்றதான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது இன்னும் மர்மமாகவே இருக்குது. அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஆராய்ச்சி பண்ண போகிறவங்க எல்லாமே வந்து அந்த கப்பலெல்லாம் உள்ளே இழுத்து உள்ளே முங்கி எங்கே போகிறாங்க, என்ன போகிறாங்க, என்ன ஆகுதுன்றதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் நீர் நன்னீர் அந்த இணையிற இடம், கடலோடைய அந்த இணையிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு கலராக இருக்கும், அது ஒரு கலராக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா கடலோட அந்த கடல் நீரோட டென்சிட்டி. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டென்சிட்டி ஒன்று, அதனுடைய அடர்த்தி ஒன்று, அது மேலேயே இருக்கும். கடல் நீரோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 1.25, அதனுடைய அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கடல் நீர் வந்து சேர்ற இடத்துல இணையிற இடத்துல வேறு வேறு கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடல் பாசிகள் இருக்குது, நிறைய கலர் பாசிகள் இருக்குது. பச்சை கலர் பாசி, பச்சை நீல கலர் பாசி, அப்புறம் ப்ரௌன் கலர் பாசி, இதெல்லாம் இருக்குது. இந்த பாசியோட குணமும் கடல் நீரை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து ஒரு நேயர் என்ன கேட்டார்னா எரிமலை அப்படின்லாம் கேட்டார். கடல் கடியில் எரிமலைகள்லாம் இருக்குது. அந்த எரிமலைகள் சில நேரத்தில் சீற்றத்தோட வரும், வந்துச்சுன்னா கடல் வந்து எரிமலையா ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது எப்பயாச்சும் நடக்கும், இது அடிக்கடி நம்ம பார்க்க முடியாது, பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. அதெல்லாம் குரானில் அப்போவே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லைங்க.
1: சரிங்க, ரொம்ப அழகாக இது வரைக்கும் சொல்லிட்டே இருக்கீங்க. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு. இப்போ கடல் நீர் வந்து உள்வாங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்கய்யா, இப்போ அது வந்து எதனால் நடக்குதுன்னு சொல்லுங்களேன்.
2: கடல் பார்த்தீங்கன்னா பூமி, சந்திரன், சூரியன் இதனுடைய இதுக்கு இடையில வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு, இழுத்துக்கும் விட்டுக்கும். இந்த ஃபோர்ஸ் மூலயமா இழுக்கும் போது விடும்போது பூமியில உள்ள மூவபிள் பார்ட் என்னன்னா கடல். அது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஓதங்கள் ஏறும் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுது. இப்போ கடல்லே ஆழமான பகுதி ட்ரென்ச்சு, மரியானா ட்ரென்ச் வந்து பசிபிக் ஓஷனில் இருக்குது, இந்தியன் ஓஷனில் சுண்டா ட்ரென்ச் இருக்குது. இங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா வேவ்ஸோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதனாலேயும் கடல் சுனாமிலாம் அது மாதிரி தான் வராங்க.
1: அதனாலே உள்வாங்க.
2: இயற்கையாகவே அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து கடல் மேலே ஏறும் இறங்கும். அதுக்கு காரணம் இந்த டைடல் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்ஸ்.

0: ஈர்ப்பு சக்தி. இந்த மூன் சன் எர்த்துக்குள்ள ஈர்ப்பு சக்தியின் மூலயமா முழு நிலவு காலத்தில் அமாவாசை பீரியடில் கோதங்கள் ஏறும் இறங்கும்.
1: இதுதான் இப்போ அழிந்து வரக்கூடிய நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் பற்றின ஒரு கருத்து உங்களோடது என்னங்கய்யா?
0: இப்போ பார்த்தீங்கன்னா IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அவங்க தான் ஒவ்வொரு வருடமும் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குது, எது அழிஞ்சிட்ருக்கு, எது கூட வந்திருக்குன்றதை லிஸ்ட்டை ரெடி பண்ணுறவங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய புக்குக்கு பேர் ரெட் டேட்டா புக்குன்னு பேருங்க. அந்த ரெட் டேட்டா புக்கோடைய சர்வே பிரகாரம் 3 நிமிஷத்துக்கு ஒரு உயிரினம் உலகத்துலேருந்து இல்லாமல் போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கடல் மாசு. அதை கட்டுப்படுத்தணும். கடல் மாசு நிறைய வகை இருக்குது. கழிவு நீர், சீவேஜ் வாட்டர் எல்லாம் நம்ம காவேரியில் கொண்டு விடுறோம், காவேரியில் கடலில் கொண்டு விடுது. தொழிற்சாலை கழிவுகள் நிறையா இருக்குது. எண்ணெய் அந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மூலயமா ஆயில் பொல்யூஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக மைக்ரோ பிளாஸ்டிக் அண்டு பிளாஸ்டிக் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சிங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனுடைய வந்து நியூசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வேளாண் சார்ந்த தொழில் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் அக்ரிகல்ச்சர் பொல்யூஷன் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ப கழிவு, தெர்மல் வேஸ்ட், இந்த பெரிய பெரிய நிறைய ரேடியேஷன் சென்டரு இந்த கல்பாக்க மாதிரி இதுலேருந்து வெப்ப கழிவு போகிறதால டெம்பரேச்சர் கூடுது. அதுக்கப்புறம் கதிர்வீச்சு, கன உலோக மாசு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ கடந்த 10-20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கே நம்ம இப்போ எண்ணூர் துறைமுகங்களில், தூத்துக்குடி துறைமுகங்களில் போன்ற இடத்துல நம்ம மீன் பிடிக்கும்போது மீன்களுக்கே வந்து டியூமர் இருக்கிறது
1: கண்டறியப்பட்டுள்ளது.
0: கன உலோக கழிவு, பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி இதனால வர்றதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி டியூமர்னா
1: கிடையாது, மனுஷங்களுக்கு இருக்கு,
0: மீன்களுக்கே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கடல் மாசு தான். இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும். கட்டுப்படுத்துறது முக்கியமான பங்கு. இதை குறைக்கணும், மறுசுழற்சி பண்ணணும், சிலதெல்லாம் இல்லாமல் பண்ணணும், சட்டத்தை வலுவாக்கணும். மாற்று வழிமுறை என்னவோ அதுக்கு பிளாஸ்டிக் மாற்று வழிமுறையை கொண்டு வரணும், டீக்ரேடபிள் பேக்லாம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ ஓரளவுக்கு வந்திருக்குங்க, இருந்தாலும் நிறைய ஏற்படுத்தணும். அப்புறம் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியா இந்த வருஷத்துக்கான தீம், அதை வந்து விரிவுபடுத்தணும், நிறைய உருவாக்கணும். இப்போ 4 தான் இருக்கு மேஜரா, கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் காச்சி, கிரேட் நிக்கோபர் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் சுந்தர்பான். இதை வந்து இன்னும் பிச்சாவரத்தை கூட மாத்தலாம், முத்துப்பேட்டையை மாத்தலாம். இது நிறைய அதே மாதிரி இதை விரிவுபடுத்தணும், அதை பாதுகாக்கணும். இப்போ முடிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பெருங்கடலை காக்கணும். பெருங்கடலை காக்கிறது மூலயமா பூமியை காக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கடல், ஆரோக்கியமான மனித இனம். இந்த மோட்டோவை நம்ம பின்பற்றணும்னா கடல் வந்து நல்லா இருக்கும், மனித குலமும் நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய இறுதியான கருத்து.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்றைக்கு வந்து உலக பெருங்கடல்கள் தினத்தில் பெருங்கடல்களோட பாதுகாப்பு பற்றியும் கடல்சார் வளங்கள் பற்றியும் எப்படியெல்லாம் வந்து மனித இனத்துக்கு இந்த கடல் நமக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இந்த நேயர்கள் அனைவருக்கும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த வானொலி நிலையத்துக்கும், நிகழ்ச்சி தரவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என் சார்பாகவும் என் பல்கலைக்கழக சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

கடலோட ஒவ்வொரு அலையும் இன்னைக்கு நீங்க என்னைய பாதுகாத்தா நாளைக்கு நான் உங்க எதிர்காலத்தை பாதுகாப்பேன்னு சத்தமா சொல்லிட்டு தான் இருக்கு. நாம அத காது கொடுத்து கேட்டாலே போதும். இதுவரைக்கும் வசந்த அழைப்புல கடல்சார் வளங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்கள் பகிர்ந்துகிட்டாங்க. உடன் உரையாடியவர் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது 10 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. ஏழைகளின் நலன் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டுகால பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஜன்தன் வங்கி கணக்குகள், நேரடி பண பரிமாற்றம், ஸ்வச் பாரத், ஜல்ஜீவன் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு கண்ணியத்தையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவுகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது. நீண்ட காலத்திற்கு பின்னர் நாட்டின் கடைசி மாநிலமாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை மீண்டும் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக மேம்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் தாலவாடி மலைப்பகுதியில் தமிழ்புரம் கிராமத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் ரோந்து வாகனத்தை பயன்படுத்தி இன்று அதிகாலை விரட்டியடித்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: ஈரோடு மாவட்டம் தாலவாடி மலைப்பகுதியில் உள்ள தமிழ்புரம் கிராமத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை விவசாய தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி சுமார் 1 மணி நேரம் போராடி காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: நாகை நகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மணிமுத்தாறு அருவி கலக்காடு தலையணையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை நீடிக்கிறது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் கடலில் மீன் வடிவில் மறைந்திருந்த இரண்யாசுரனை திருவிடை கழி முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்ட். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களின் உள்ளம் துள்ளும் உற்சாக பாடல்களால் உங்களை மகிழ்விக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

0: கட்டிக்கலாமா?
1: அதிரடி சரவடி கானங்களாய் நாம கேட்டுட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு, திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல.

0: உற்சாகம் தரும் பாடல்களாய் நேர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 10:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பூவே பூச்சூடவா, ராஜாதி ராஜா படங்களில் இருந்து பாடல்கள் உங்கள் மனதை வருட வருகிறது. முதலில் பூவே பூச்சூடவா படத்திலிருந்து பாடல் இதோ.

இருபட பாடல்களில் முதலில் ஒழித்தது பூவே பூச்சூடவா படத்திலிருந்து. அடுத்து வருவது ராஜாதி ராஜா படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்தில் ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: CFM ரெயின்போ 102.17 நாம் கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் ராஜாதி ராஜா படத்திலிருந்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பூவே பூச்சூடவா, ராஜாதி ராஜா படங்களில் இருந்த பாடல்கள் உங்கள் மனதை வருடி சென்றன. நேரம் பகல் 11 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதாரவே. நாட்டின் ஏழை மக்களுக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இதன் காரணமாக 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதால் அனைவரையும் உள்ளடக்கிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். INDI கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு, கேரளம், மேற்குவங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் இக்கூட்டம் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கூட்டணி முறிவால் திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் பங்கேற்கவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட 23 கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளன. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள விளையாட்டுத்துறை ஆசிரியர் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வராயன் மலையை ஊட்டி போன்ற சுற்றுலா தலமாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரவுகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சிவகங்கை மாவட்டத்தில் 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் உள்ள இல்லங்களுக்கு நேரடியாக சென்று மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரவு பதிவு செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொழி தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் மறுவாழ்வு சேவை மையங்களில் இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழி பயிற்சி, அறிவுசார் குடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவை மற்றும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் சேவை மையங்களை அணுகி பயன்பெறலாம் என அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டுசாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. கம்பத்திலிருந்து செல்லும் வாகனங்கள் கூடலூர், குமுளி, சக்குப்பள்ளம், அணைக்கரை, குற்றக்குடி, ராஜகண்டம் வழியாகவும், கம்பம் மெட்டிலிருந்து கம்பம் நோக்கி வரும் வாகனங்கள் ராஜகண்டம், புச்சடி, அணைக்கரை, சக்குப்பள்ளம், குமிளி, கூடலூர் வழியாகவும் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 7 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்டு. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்கள் இனி கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில்

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சுஷ்வாங்கதம் நேர்களே. அதுவே படைக்கும், அதுவே உடைக்கும், அதுவாய் மலரும், அதுவாய் உதிரும், அதுதான் குழந்தை. அப்படி குழந்தை போல் நாம் சந்தோஷமாயிருக்க நமக்கு பிடித்த பாடல்களை நமக்கான நேரத்தில் கேட்டு ரசிக்கும் போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்கான நேரம் தான் இது. உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்குள்ள தொலைபேசி எண்கள் 240 102 1 மாவட்ட இணைப்பு எண் 0 4 3. வாருங்கள் நேயர்களே.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: பதினோரு மணி 12 நிமிடத்திற்கு நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் இணைக்கும் முதல் நேயர், வணக்கம்.
8: திருச்சி மாவட்டம் எஸ்எம்எஃப்ல இருந்து கலாராணி பேசுறேங்க சார்.
7: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
8: பொண்ணு மணில இருந்து நெஞ்சுக்குள்ள என்ன பாட்டு போடுங்க சார்.
7: கேக்கலாமா?
8: கேக்கலாம் சார். தேங்க்யூ.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்களின் விருப்ப கானங்கள் காற்றலைகளில் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாருங்கம்மா, எங்கிருந்து?
2: சக்தி நகர்ல இருந்து மோகனா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும்?
2: முதல் மரியாதையில இருந்து வெற்றி வேல் வாசம் போடுங்க.
1: சரி, என்ன காரணம் அந்த பாடலுக்கு?
2: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் சார்.
1: சரி, சிவாஜி கணேசன் நடிப்பா இல்ல ராதா நடிப்பா? வடிவு கரசியா? யாரு?
2: நிலத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
2: சரிங்க, பாட்டு நான் போட்டு போட்டு பார்த்தேன், லைனே கிடைக்கலங்க சார்.
1: இப்ப பாருங்க, கிடைச்சிச்சு பாருங்க. உங்களுக்கு
2: இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குங்க சார், அதிசயமா இருக்கு. இன்னைக்கு
1: பாருங்க, ஆனந்தமா இல்லையா?
2: ரெண்டு மாசமா கிடைக்கல.
1: அப்படியா?
2: இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷம், உங்கள்ட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: அது பாட்டெல்லாம் நான் விரும்பி கேக்குற பாட்டு, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்பதான் நம்ம விரும்பி கேக்குறது எல்லாரும் கேக்குறாங்களே, அந்த பாட்டை நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன், எப்படியாவது எனக்கு லைன் கிடைச்சிரும், நம்ம விரும்பி கேக்குற பாட்டையும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக

0: பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யாருங்க ஐயா, எங்கிருந்து?
1: திருச்சிராப்பள்ளி வானொலி என்னும் இருந்தமிழே. முன்னால் தான் இருந்தேன், இமையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க. நல்லா இருக்கலையா?
0: நல்லா இருக்குங்க ஐயா, நல்லா இருக்கும். மாயக்கண்ணன் பேருக்கு ஏதாவது காரணம் உண்டாங்க ஐயா? என்னங்க ஐயா?
1: சாமி பேரு எங்க அம்மா வச்சாங்க.
0: சரிங்க ஐயா, சரி. என்ன பாடல் வேண்டும்?
1: எங்க காவக்காரன் படத்துல இருந்து பாட்டோட வாழும் என் ஜாமியே, உன் பேரை போட்டு நாம் பாடும் பாட்டு எட்டாக்கா வாழும் பூமியே, என் மூச்சு என் பேச்சு நீதா, என் பாட்டு நீ கேட்டு காப்பாத்தையா. என் ஆசையில
0: கேட்கலங்க, நன்றிங்கய்யா.
2: ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு.

0: நேரம் 11:30. நேர்கள் ரசித்து கொண்டிருப்பது நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
7: BSc BCA BBA BCOM MSc MCA MCOM.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோ.
0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அமரடையும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம் சார்.
0: யாரும் சார், எங்கிருந்து?
13: கண்ணனூர் கிருஷ்ணன்.
0: என்ன ஊருங்கய்யா?
13: கண்ணனூர். கண்ணனூர்,
0: சரிங்க. சமயபுரம் பக்கத்துல?
13: இல்ல, இங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், திருமயம் தாலுகா.
0: ஓ, திருமயம் தாலுக்காங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
13: வசந்த மாளிகையில கலைமகள் கைப்பொருளை வேணும் சார்.
0: கேட்கலாமா?
13: கேட்கலாம் சார்.

0: உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்து?
1: தருமபுரி மாவட்டம் ஆலிங்கம்பட்டில இருந்து மாதவன் வித்யா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: வைரை காத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல் கொடுங்க.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முன்னையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க, இணைப்பு இருக்கீங்க, பேசுங்க. என்ன பேருங்க சொன்னீங்க? பெரிய கவுண்டர். சரிங்க, என்ன பாடல் வேணும் கேட்கலாங்க ஐயா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: பதினோரு மணி 48 நிமிடம் ஆயாச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்னைக்கு 12 மணிக்கு மங்கையர் உலகத்தில் நினைக்காத நேரத்தில் கிடைத்த பாராட்டு மழை நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நங்கையர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி அது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் யார் என்னன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து ஜோஸ்டின் சார்.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
4: பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து ஆனந்த ராகம்
3: கேட்கலாமா?
4: நன்றிங்க சார். நன்றி.

0: உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டறலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யாருங்க, எங்க இருந்து?
1: சார் இங்கிலாந்து பட்டம் சிவா பேசுறேன் சார்.
0: சிவா?
1: ஆமாங்க சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பண்றீங்க?
1: இளமை ஊஞ்சல் ஆடிக்கிறது வந்து ஒரே நாள் உனை நான் அந்த பாட்டு போடுறேன்
0: சார். சரி, இதுக்கு முன்னாடி எப்ப பேசுனீங்க?
1: இல்லைங்க சார், தான் ஃபர்ஸ்ட் பேசுறேன் சார்.
0: இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறீங்க?
1: ஆமாங்க சார்.
0: வாழ்த்துக்கள் வானொலி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி சார்பா எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க, தகுந்த இடையிலிட்டு பேசுங்க. நிகழ்ச்சிகள் பற்றி உங்களோட கடிதங்களையும் நீங்கள் எழுதலாம் எங்களுக்கு. இயக்குனர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பலாம். இல்லையா, உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப முடியும் அப்படின்னா airtrichy@gmail.com இந்த முகவரிலையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இன்னைக்கு உங்களுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுகிற திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாமா?

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த நேர்கள், கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது 12:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை, ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டங்கள், ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வேலைவாய்ப்புகள், நம்பிக்கை போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் புதிய அத்தியாயம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் இந்த 12 ஆண்டுகளில் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நார்வே செஸ் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்த் அவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் ஊக்கத்தொகையாக இன்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமது வெற்றிக்கான கோப்பையை முதலமைச்சரிடம் பிரஜ்ஞானந்தா காண்பித்து வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதிய போக்குவரத்து இல்லாத காரணத்தால் 100க்கும் மேற்பட்ட கிராமப்புற மாணாக்கர், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், முதியோர் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொதட்டூர் காவல்துறையினர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். நாலாட்டின் புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை தொடர்ந்தது. இதனையடுத்து உணவு இடைவேளையின் போது ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 18 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம் பெரியாரை துணைக்கோடல் 45ஆம் அதிகாரம் 9வது குறட்பா.

முதல் இல்லாத வாணிகர்க்கு அதனால் வரும் ஊதியமும் இல்லையாகும். அவ்வாறே தன்னை தாங்கும் துணை இல்லாதவர்க்கு உலகில் நிலைபேறும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஒரு மரத்துக்காக ஏண்டா இவ்ளோ போராடுற? பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்றாங்கல்ல, அவங்க வீட்டு காம்பவுண்ட் செவர்ல விரிசல் விடுதான், வெட்டிட வேண்டியதானே.
3: என்னக்கா நீ ஏன் இப்படி சொல்ற? நம்ம வீடு கட்டுறப்பவே பக்கத்துல கொஞ்சம் இடத்த சேர்த்து வாங்கினது எதுக்கு? மரம் வைக்க தானே. இப்பவும் நான் என்ன அந்த மரத்தை அப்படியே விட்டுறேன்னு நான் சொல்றேன், கிளச்சி விட்டு வேறு இனிமே அந்த பக்கம் போகாம பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன்.

0: அதையே நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மரம் இந்த பூமிக்கு ரொம்ப முக்கியம்க்கா.
1: நீ தாண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உன்னால இப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீ வைக்க போற ஒரு மரத்தால என்ன மாற்றம் வந்துட போது?
0: கொல்லக்காயில் தேவகி அம்மாவும் இப்படி நினைச்சுதான் மொத மரத்தை வச்சாங்க 1980.
1: யாரா அவங்க?
0: ஆழப்புழா மாவட்டத்துல ஓணத்துக்காரா பகுதியை சேர்ந்தவங்க தேவகி அம்மா. ஒரு விபத்துனால வீட்டுல முடங்குற சூழ்நிலை வந்தப்போ விவசாயியான இவங்க தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த 5 ஏக்கர் நிலத்துல மொதல் மரத்தை வச்சாங்க. 3 வருஷமா முடக்கி போட்ட விபத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் அவங்களுக்கு உதவுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது அவங்களோட மரத்தின் மீதான காதல். கடந்த 45 வருஷத்துல ஒத்த ஆளா ஒரு காட்டையே உருவாக்கிட்டாங்க.
1: சரிடா, அவங்க காட்டை உருவாக்கினாங்கன்னே வச்சுப்போம். ஒரு தனி மனுஷியா அவங்க எப்படி இத பண்ணிருப்பாங்க?
0: இவங்களால முடிஞ்சிருக்குக்கா, அதான் விஷயம். இவங்க கணவர் இவங்களுக்கு விதவிதமான மரக்கன்றுகளையும் விதைகளையும் வாங்கி பரிசா கொடுக்கறத தன்னோட வழக்கமாவே மாத்திக்கிட்டாரு. தனி நபரான இவங்களோட முயற்சியால வளர்ந்த இந்த காட்டுல இன்னைக்கு மாடு, எருமை, காட்டெருமை அப்படின்னு பல உயிரினங்கள் வந்து வசிக்குது. பறவைகளையும் விலங்குகளையும் தடுக்க வலைகளையும் கம்பி வேலிகளையும் அமைக்கிறதுக்கு பதிலா அதுங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேவகி அம்மா.
1: ஒரு மரம் என்ன பண்ணிடும்னு சாதாரணமா நினைச்சா ஒரு மரத்துல இருந்துதான் ஒரு காடே தொடங்குது அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவகி அம்மா.
0: கரெக்டா புரிஞ்சுகிட்டக்கா. இப்ப சொல்லு, அந்த மரத்தை வெட்டணுமா?
1: வேண்டவே வேண்டாம். புதுசா 4 செடி நடுறோம், அது மரமா வர்ற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிவரும் நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதனைத் தொடர்ந்து 12:10 மங்கிர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில நினைக்காத நேரத்தில் கிடைத்த பாராட்டு மழை பற்றி தோழிகள் பங்கு பெற்று பேசலாம். உங்களுடைய அந்த தருணத்தை எங்களோட பகிர்ந்துக்கலாம். 431-246-1021 அறிமுக தோழிகள் 431-240-1021 இந்த எண்கள்ல வரலாம். ஒரு மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 2:15 வேளாண் அரங்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பசும் பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும் உரை வழங்குகிறார் கரூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் டாக்டர் கே எம் சக்திவேல் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து பாடல்கள் கேட்கலாம். 3:00 இசைத்துறல், 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் கண்டுபிடி, 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் கேட்கலாம். மாலை 5:00 வானொலிக்கு 90 வினாடி வினா, 6:00 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன், 6:30 மாநில செய்திகள், 7:00 எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் பங்கேற்கிறார் மாணவி ரா எழிலோவியா அவர்கள் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள், 8:05 இரவு இசை இனிமை, 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்து நாராயணன் அவர்களுடன் சந்திப்பு கேட்கலாம். 9:15 இனியராகம், 10:00 ஞாபகம் வருதே.

நமது முதலாளி வரிசையில் 12:10 சங்கீத சாரலில் பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்கள் ஹார்மோனியம் கேட்கலாம். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்தி மடல். 10:00 அரங்கிசையில் திருக்கருகாவூர் ஜி ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களின் பாட்டு. TV ராமானுஜா சார்லு வயலின். கோயம்புத்தூர் வி மோகன்ராம் மிருதங்கம். ஆகாஷ்வாணி நேரம் 12:10. திருச்சி FM ரெயின்போ 102.17 நேயர்கள் இனி கேட்கலாம் மங்கையுலகம். இன்றைய மங்கையுலகம் நிகழ்ச்சியில எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத சில விஷயங்கள் எல்லோருக்குமே நடக்குங்க. அப்படி நடக்கிறது நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்படி நினைக்காத நேரத்துல கிடைத்த பாராட்டு மழை, இதை பத்தி தான் தோழிகள் இணைப்புல வந்து பேச போறீங்க. அந்த மகிழ்ச்சியான தருணத்தை எங்களோட பகிர்ந்துக்க நீங்க செய்ய வேண்டியது 4311-246-102-1. இந்த எண்கள் வழக்கமாக வரக்கூடிய தோழிகளுக்கானது. இதுவரைக்கும் பேசிராத புதிய அறிமுக தோழிகளா நீங்க இருந்தீங்கன்னா 4311-240-102-1 இந்த எண்ணில் வரலாம். இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1. இது மங்கையர் உலகம்.

0: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பாராத நேரத்தில், அதாவது நினைக்காத நேரத்தில் நமக்கு ஒரு பாராட்டு. அந்த பாராட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். என்னப்பா இன்னைக்கு பயங்கரமாக கலக்கிற, உங்கள் சமையல் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க யாராவது கூட சொல்லலாம். இல்லை உங்களோட அந்த மூடி அழகாக இருக்குது, உங்களோட அந்த வர்ண, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளை பாராட்டி சொல்லலாம். அல்லது நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம், உங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கே, இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு திடீர்னு நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஒரு சின்ன புன்னகையோடு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்லும்போது அது ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்துட்டு போகுங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம தோழிகள் இணைப்புக்கு வந்துட்டுருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜான்சி, நம்பர் 1 டோல்கேட்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: அதாவது நான் படிக்கும்போது, பிளஸ் டூ படிக்கும்போது டூர் கூட்டிட்டு போனாங்க ஸ்கூல்ல. அப்ப என்னைய வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கெஞ்சி கேட்டியும் விடமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த கவலையில அந்த சோகத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை எழுதுனேன். அத ஃப்ரெண்ட்ஸுங்க படிச்சுட்டு எனக்கு ரொம்ப என்னை பாராட்டினது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க பாருங்களேன்.
0: ஒரு பெரிய சோகத்துல எழுதின கவிதைக்கு எத்தனை ஒரு பாராட்டு மழை.
1: அதுதான், அதை கேட்கும் பொழுது இந்த புதுசா பிறந்த குழந்தைய பார்த்தா அன்னை வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க.
0: டூருக்கே போகலைனாலும் பரவாயில்லன்றீங்க.
1: ஆமா, போகலைனாலும் அதுக்கு வந்து அங்கேயாவது இன்னைக்கு வரையும் அந்த கவிதையை எழுதுறத நான் விடல, தொடர்ந்துகிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கு அது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியே அமைஞ்சிருச்சு பாருங்களேன்.
1: கண்டிப்பா, அதுதான், அது எதையுமே நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கொள்கை.
0: சோகம் கூட சுகமாகுங்கிற மாதிரி நீங்க அன்னைக்கு டூர் போகல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை ஒரு பெரிய கவிஞராவே மாத்திருக்கு.
1: கண்டிப்பா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா. தோழிகளை, நீங்களும் உங்களோட, அதாவது அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்னதா கூட நமக்கு வந்து சில பாராட்டுகள் கிடைக்கலாம். அந்த சின்ன பாராட்டுகளே பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் முழுக்க நம்மளை வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கும். அந்த மாதிரியான உங்களுடைய அந்த அழகான தருணத்தை எங்களோட பகிர்ந்துக்கங்க. சுழி 431-246-102-1 அறிமுக தோழிகளாக இருந்தீங்கன்னா சுழி 431-240-102-1 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
2: கண்ட்ரோல் மண்டல் ராஜமால் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
2: இன்னைக்கு என்னுடைய சமையலை பத்தி தான் புகழ்வாங்க.
0: எப்ப புகழ்ந்தாங்க அத சொல்லுங்க, என்ன சமையல் செஞ்சு புகழ்ந்தாங்க?
2: எல்லா சமையலும் செய்வேன், ஊர்காயில இருந்து எல்லாம்.
0: நீங்க எல்லாமே செய்வீங்க, ஆனா எந்த சமையலுக்காக நீங்க பாராட்டு வாங்குறீங்களோ அதை குறிப்பிட்டு சொல்லாமே.
2: சாப்பாடு சாப்பாடு சமையல் சமையல்.
0: ஓகேம்மா.
2: அது செய்யறது நல்லா இருக்கு, இது செய்யறது நல்லா இருக்கு, எதுவுமே பிடிச்சிருக்கு.
3: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும் சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431-246-0498-944-31

0: 1089.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். மங்கையர் உலகம் இன்றைய நிகழ்ச்சியில நினைக்காத நேரத்துல கிடைத்த பாராட்டு மழை, இதை பத்தி தான் தோழிகள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அது குறித்து பேச வரக்கூடிய அடுத்த தோழி யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் வடசேரில இருந்து புஷ்பவள்ளி ஆனந்தராஜன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் ஒரு ஃபார்ம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க மேடம்.
0: சரி.
1: அங்க கால டைம்ல நாங்க காலைல 7:30 போயிருவோம். ஆபீஸ் பெரிய ஆபீஸ் ஒண்ணு இருக்குங்க மேடம். அங்க வந்து கிளீன் பண்ணிட்டு கோலம் விட்டுட்டு நாங்க அடுத்தபடியா வேற வேலைக்கு போயிருவோங்க மேடம். 10 மணிக்கு ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு, யார் இன்னைக்கு இந்த நல்ல காரியத்தை வெற்றிகரமா இப்படி பண்ணி வச்சாங்கன்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு, எங்களுக்கு சாப்பாடு டைம் வந்து 10 மணிக்கு மேடம். கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம், கூப்பிட்டவும் சரி ஆபீஸ்ல ஏதோ வேலைதான் விட போறாங்கன்ட்டு நானும் பம்பி பம்பி போனேங்க மேடம். அங்க போனமே, புஷ்பா இது நீங்களா பண்ணீங்க அப்படின்னாங்க. ஆமாங்க மேடம், ஆமாங்க சார் அப்படின்னு. பரவாயில்லம்மா, இப்படி ஒரு நல்ல கறியெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க, இவ்வளவு நாள் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைன்னா அதுல இருந்து ஏதாச்சுன்னா ஆபீஸ்க்கு என்னைய கூப்பிடுவாங்க மேடம். போய் எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தேன், அதனால ரொம்ப இது பண்ணுவாங்க மேடம்.
0: அதுக்கு பாராட்டு விழாவே நடத்திட்டாங்களோ?
1: ஆமாங்க மேடம்,
0: ரொம்ப
1: வரையும் அங்க 7 வருஷம் வேலை பார்த்தேன் மேடம். வர்ற வரையுமே புஷ்பாதான் எங்களுக்கு ஆபீஸ்க்கு வேணுங்கிற மாதிரி அப்படி வேலை செஞ்சு வைப்போம் மேடம்.
0: அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவங்கள வந்து அவங்க அலுவலகத்தில் பாராட்டின அந்த விஷயத்தை பற்றி. அடுத்து வரக்கூடிய தோழி யார் இங்கேருந்து பார்க்கலாம்? வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரு?
2: புதுக்கோட்டை கணேஷ் நகர்லேருந்து வசந்தி.
0: வசந்தி சொல்லுங்கம்மா,
2: எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கும். தலைப்பு கேட்டிங்களா? சொல்லுங்க, உங்களை பாராட்டுன அந்த தருணம் திடீர்னு.
2: பாராட்டு வந்து நான் வந்து மசாலா குழம்பு வைப்பேன் மேம். யார் வந்தாலும் வந்தவொடனே அவங்க அதான் சொல்லுவாங்க, உங்க கையால மசாலா குழம்பு வை, அது எங்களுக்கு அது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். ரொம்ப,
0: அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆள் இப்படி பாராட்டினாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் நல்லா செய்வேன் அதை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பொதுவாக தான் சொல்றீங்கல்ல?
2: ஆமா.
0: எதிர்பாராத நேரத்துல அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பாராட்டின விஷயத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம்.
2: சர்ப்ரைஸா வந்து.
0: ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அந்த சமையலை வந்து ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில். நீங்களும் பங்கு பெற 431-246-102-1 இது அறிமுக தொழில்களுக்கான எண். நினைக்காத நேரத்தில் கிடைத்த பாராட்டு மழை பத்தி எங்களோட பேச வாங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
11: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008. திருச்சி பண்பலை.

0: 92.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி ரெயின்போ 102.1 நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்து வரக்கூடிய தோழி வருக. வணக்கம். வணக்கம். உங்களோட வாழ்க்கையில அதாவது நினைக்காத நேரத்துல எந்த பாராட்டு மழை கிடைச்சிச்சு அது சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பெரிய ஒரு பாக்கியம்னா என்னோட பேத்திங்க ரெண்டு பேரும் திருப்புகள் பாடுவாங்க கோவில்கள்ல. நிறைய கோவில்கள்ல போய் சிறு குழந்தைகள்ல இருந்தே பாடி வருவாங்க அவங்க. இப்ப பெரிய பிள்ளைங்க அப்படி அவங்க பாடிட்டு அந்த மேடையை விட்டு இறங்குற நேரத்துல அந்த குழந்தைகளுக்கு பாராட்டும் போது குழந்தைகளை கேட்பாங்க, உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னு. அப்ப குழந்தைகள் வந்து அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கனாக்கா எதிர்பாராம என்ன சேர்த்து அவங்க பாராட்டுவாங்க வருங்க. நீங்க இந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வந்து இந்த அளவுக்கு நீங்க பாட வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு பண்ணும். அப்படி அவங்க சொல்லும் போது இது என்ன நினைச்சது நம்மளுக்கு என்ன, ஆனா எதிர்பாராம அந்த மாதிரி பாராட்டுதல்கள் கிடைக்கும், அது இறைவனுடைய அருள்.
0: வாழ்த்துக்கள் மா, மகிழ்ச்சியோட ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. எல்லாருமே இன்னைக்கு நினைக்காத நேரத்தில் கிடைத்த பாராட்டு மழை பத்தி ரொம்ப அருமையா பேசினாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.

0: வர்த்தகத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்,

0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்யானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்யானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்யானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 காலை 9 முதல் மாலை 4 வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோ தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இதில் 15 உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 இழப்பிற்கு 564 என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. இசையோடும் இனிமையோடும் என்றென்றும்

0: இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள்

பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் இந்த ஊக்கத்தொகை பிரஜானந்தாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் பொதுமக்களுக்கு தீயணைப்பு விழிப்புணர்வு ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தீ ஏற்படும் சூழலில் எவ்வாறு தங்களை மற்றும் பிறரை பாதுகாப்பது என்பது குறித்து விரிவான செயல் விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல்பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி நச்சுக்குட்டை புறம்போக்கில் 3 தலைமுறையாக வசித்து வரும் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டா வழங்க வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் நகராட்சி அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 1 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்டு. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பி ரோட், திருச்சி.

நினைவுகளில் பசுமையாய் நிறைந்திருக்கும் பாடல்கள். கற்கண்டா இனிக்கும் கருப்பு வெள்ளை பட பாடல்கள். நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில். இது மதுர கீதம். நேர்களின் முதல் பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில். 1978 வெளிவந்த திரைப்படம். கே விஜயன் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இளையராஜாவின் இசையில் சிவாஜி கணேசன், லக்ஷ்மி மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். கண்ணதாசன் வரிகளில் பாடல் இதோ. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷ்கா, ஸ்ரீ இந்த நேர்களுக்காக.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். மனதை கொள்ளை கொண்ட பாடல்கள், மண்தரையில் அமர்ந்து ரசித்த படங்களில் இருந்த பாடல்கள், காற்றலைகளில் நேர்களின் கடித வழி விருப்பம்.

கானங்களாய் வானொலிகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் குரல்களில். 1957 சிவாஜி கணேசன், மாதுமணி மற்றும் பல நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் பி நீலகண்டன், ஜி ராமநாதன் இசையமைத்திருக்கிறார். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் பொன்னியம்மன் மேடு, வண்ணை, கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதாஸ்ரீ இவர்களுக்காக

0: சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா.
1: ஏய்யா என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க?
2: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்லை, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான், வேற ஒண்ணும் இல்லை.
1: ஓஹோ அப்ப பாடுறேன்.

0: அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும். இந்தா ஐயோ இந்தா அட இந்தா ஐயோ இந்தா இந்த மதையா.
1: இப்போ தங்கமேன்னு சொல்றது என்னதானே?
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த இந்த பாட்டு பாடுற பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே
1: அதான். பாடுங்க பாடுங்க.

0: தெரியும் வழியில் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே, நீ தெரியும் வழியில் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு, முகரைய சரி, ஓ சரி.
1: இந்தாங்கய்யா இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
3: அடுத்த பாடல் மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து எம் ராஜா பி சுஷிலா குரல்களில். 1960 டி சலபதி ராவ் இசையில் வெளிவந்த திரைப்படம் இது. இந்த படத்தை இயக்கியிருந்தார் ஸ்ரீதர், ஜெமினி கணேசன், பத்மினி மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். கண்ணதாசன் இந்த பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், இந்த நேர்களுக்காக.

ஒலித்த குரல் பி சுஷிலா, படம் மீண்ட ஸ்வர்க்கம். நிகழ்ச்சியினி வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து பாடல், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில். சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், பத்மபிரியா மற்றும் பலர் நடிப்பில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். 1975 வெளிவந்த திரைப்படம். இந்த படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் உத்தமர் கோவில், பாக்யம், பழனியப்பன், தமிழரசி, வினோத், ஸ்ரீவித்யா, மணிமாறன், தாரணி, ஆகாஷ்.

0: கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நினைவலைகளில் ரிங்காரமிடும் பழைய பாடல்கள், காற்றலைகளில் களிப்பாய் கேட்டு மகிழ மதுர கீதம், நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் எம்எல் ஸ்ரீகாந்த். இந்த பாடலை பாடியிருக்கிறார் வாணிஜியாரமோடு சேர்ந்து. 1976 எஸ் டி தண்டவாணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். விஜயகுமார், ராஜ்கோகிலா மற்றும் பலர் நடிப்பில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சிவகங்கை, மீனாட்சி சுந்தரம், வாகையூர் ராமசாமி, குபேந்திரன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: நினைவுகளில் பசுமையாய் நிறைந்திருக்கும் பாடல்கள், காற்றலைகள், கற்கண்டாய் இனிக்கும் கருப்பு வெள்ளைப்பட பாடல்கள் வானலைகளில் மதுர கீதமாக நேர்களின் கடித வழி விருப்ப கானங்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மணி 30 நிமிடத்திற்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா குரல்களில் 1965 கே.வி. மகாதேவன் இசையில் வெளிவந்த திரைப்படம். வி. மதுசூதன ராவ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். ஜெமினி கணேசன், காஞ்சனா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கண்ணதாசன் வரி தந்திருக்கிறார். இந்த பாடலுக்கு விருப்பம் காஞ்சிபுரம், ராணி, ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பி தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்கள்

க்கு மிகாமல் A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர் நாடக பிரிவு அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், டி ஆர் பாப்பா இசையில், ஆலங்குடி சோமு வரிகளில், ஜோசப் தளியத் இயக்கத்தில், ஜெய்சங்கர் வசந்தா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இந்த பாடலுக்கு பிறகு திரைத்திருக்கும் நேர்கள் திண்ணியம் வசந்தா திருஞானம்.

மதுரகீர்த்தின் நிறைவாக சக்கரம் திரைப்படத்திலிருந்து பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமலதா.

0: காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை கீதம். நேயர்களின் கடித விளை விருப்ப கானங்கள் காற்றலைகளில். நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக. அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம், உங்கள் பெயர், ஊர் இவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், மதுரை கீதம் பிரிவு, ஆகாஷ்வாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோ

0: முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசை களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ், 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் இப்போ ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தார் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி

0: ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 1:56.

நேரம் பகல் 2:15. வேளாண் அரங்கம். உடல் ஆரோக்கியத்தில் பசும்பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும். உரை வழங்குகிறார் கரூர் பண்டதகாரன் புதூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே.எம். சக்திவேல் அவர்கள்.

விவசாய பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா இன்று உலகத்தில் மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடாக இருக்குது. உலக அளவில் உற்பத்தியாகும் மொத்த பாலில் 25% மேலான பால் இந்தியா உற்பத்தி பண்ணுது. 1950களில் பால் பற்றாக்குறையால் அவதிப்பட்ட நமது நாடு இன்னைக்கு 239 மில்லியன் டன்னுக்கு அதிகமான பாலை உற்பத்தி செய்து வருது. ஒருவருக்கு தினமும் கிடைக்கும் பாலோட அளவும் 470 கிராம் என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்த சாதனையின் பின்னணியில் சிறு மற்றும் குறு விவசாயிகள், பெண்கள், கிராமப்புற குடும்பங்கள் ஆகியோரின் கடின உழைப்பு இருக்கு. சுமார் 8 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பால் பண்ணை தொழில நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க. பால் உற்பத்தி அப்படிங்கிறது வெறும் தொழில் அல்ல, அது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம்.

அப்படிங்கிறது வெறும் தொழில் அல்ல, அது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான அடிப்படையாகவும் உள்ளது. பால் என்பது இயற்கை வழங்கிய ஒரு முழுமையான உணவு. இதில் புரதம், கொழுப்பு, கால்சியம், வைட்டமின்கள், தாதுக்கள் ஆகிய அனைத்தும் சரியான அளவில் இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற உணவாக பால் விளங்குது. ஆனால் இந்த பால் சுத்தம் இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்டால் அது பல நோய்களுக்கு காரணமாக மாறிடும். அதனால தூய்மையான பால் உற்பத்தி என்பது கண்ணுக்கு தெரியும் தூசுகள், மணல், சாணம் போன்ற அசுத்தங்களையும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் குறைச்ச பாதுகாப்பான முறையில் பால் உற்பத்தி செய்வதாகும். உண்மையிலே பசுவின் மடியில் இருக்கிற போது பால் 100% சுத்தமானதாக இருக்கும். ஆனால் பால் கறக்கும் போது கறப்பவரின் கை, கறக்கும் பாத்திரம், மடியின் சுத்தமின்மை, சுற்றுப்புற அசுத்தம், காற்று, நீர், மாட்டின் உடல்நிலை ஆகியவற்றின் மூலமாக பாலில் கிருமிகள் கலக்குது. அதனால பால் விரைவில் கெட்டுப்போகும் அபாயம் உருவாகுது. சுத்தமில்லாத பால் பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்தும். பாலில் கிருமிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது விரைவில் புளிச்சு கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் டைஃபாய்டு, டெப்தீரியா, வயிற்றுப்போக்கு, தொண்டைப்புண் போன்ற நோய்கள் மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் பாலை வைத்து தயாரிக்கப்படும் தயிர், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களின் தரமும் பாதிக்கப்படும். அதனால சுத்தமான பால் உற்பத்தி என்பது நுகர்வோரின் ஆரோக்கியத்திற்கும் விவசாயிகளின் வருமானத்திற்கும் ரொம்ப முக்கியம். தூய்மையான பால் உற்பத்திக்கான முதல் படி மாட்டு கொட்டையின் சுத்தம். பால் கறக்கிற இடம் நன்கு முறையாக கழுவி சுத்தமாக வச்சிருக்கணும். பால் கறப்பதற்கு முன்னாடி மாடுகளை தேய்த்தல், கொட்டையை வந்து கூட்டி பெருக்கிறது, மாடுகளுக்கு காய்ந்த தீவன வகையில் கொடுக்கறது போன்றவைகளால் சுற்றுப்புறச் சூழல் அசுத்தமடைந்து பாலில் நுண்ணுயிர்கள் சேர வாய்ப்புண்டு. அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. மேலும் ஊறுகாய்ப்புல், சாணம் முதலியவற்றிற்கும் வாசனையை பால் எளிதில் கிரகிக்கும் தன்மை கொண்டது. பால் கறக்கும் போது இவ்வசுத்தங்களை குறுகிய வாயுள்ள பால் பாத்திரங்களால் ஓரளவு இது குறைக்க முடியும். கொட்டைகளில் ஈக்கள், கொசுக்கள் பரவாமல் தடுக்கணும். சாணம், சிறுநீர் போன்றவைகளில் அருகில் இருக்காதவாறு அப்புறப்படுத்தி அவ்வப்போது கழுவி கிருமி நாசினி தெளித்து தூய்மையாக வச்சுக்கணும். கொட்டையில் போதுமான காற்றோட்டமும் வெளிச்சமும் இருக்கணும். மழைநீர் தேங்காத வகையில் தரைய அமைக்கணும். மாடுகளோட உடல் சுத்தமும் ரொம்ப அவசியம். பால் கறப்பதற்கு முன்னாடி மடி, தொடைப்பகுதி, மாடோட பின்புறம் ஆகியவற்றை வெதுவெதுப்பான நீரால் கழுவணும். 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை பயன்படுத்தி மடியை சுத்தப்படுத்துவது நல்லது. மடியில் அதிக முடி இருந்தால் அதை வெற்றி அகற்றணும். மடியை கழுவிய பிறகு சுத்தமான காய்ந்த துணியால் நன்றாக துடைக்கணும். ஈரப்பதம் இருந்தால் பாலில் நீர் சொட்டி சேர்ந்து கிருமிகள் வளர வாய்ப்பு இருக்கும். பால் கறப்பவரின் தனிப்பட்ட சுகாதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் கறப்பவர் வந்து குளிச்சுட்டு சுத்தமான உடை அணிஞ்சிருக்கணும். நகங்கள் நன்றாக வெட்டப்பட்டு சுத்தமாக இருக்கணும். கைகளை நன்றாக சோப்பால் கழுவி துடைச்ச பின்னே பால் கறக்கணும். இருமல், தும்மல், காய்ச்சல், தொண்டவலி போன்ற தொற்று நோய்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக பால் கறக்கக்கூடாது. பால் கறக்கும் போது பேசுறது, எச்சில் துப்புறது போன்ற பழக்கங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். பால் கறக்கிற பாத்திரங்களும் மிகுந்த சுத்தத்தோடு இருக்கணும். பாலில் அதிகப்படியான நுண்ணுயிர்கள் பால் பாத்திரத்தின் மூலம்தான் சேருது. சரியாக சுத்தம் செய்யாத பாத்திரங்களில் கிருமிகள் பாத்திரத்தில் இருக்கிற சிறு பள்ளங்கள், விளிம்புகள் ஆகியவற்றில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பாலை கறப்பதற்கும் சேகரிப்பதற்கும் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் மடிப்பு, விளிம்பு, பள்ளங்கள் இல்லாமல் ஒரே அமைப்புள்ளதாக இருக்கணும். அப்பொழுதுதான் பாத்திரங்கள் சுத்தம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். பாத்திரங்கள் பொதுவாக அலுமினியம் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற பொருட்களால் செய்யப்பட்டிருக்கணும். பால் கறந்தவுடன் பாத்திரங்களை உடனடியாக குளிர்ந்த நீரில் அலசி பின்னர் வெந்நீரில் சுத்தம் செய்யணும். பால் பாத்திரங்களில் பொதுவாக பாலின் சத்துக்கள் எங்கேயாவது ஒட்டி கொண்டிருந்தால் அதை சுத்தப்படுத்தணும். வழக்கமாக சோடா உப்பு, காஸ்டிக் சோடா, சோடியம் பாஸ்பேட் போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தலாம். ஆனால் பொதுவாக மக்கள் வந்து அதிகமாக வாஷிங் சோடா தான் பயன்படுத்துகிறாங்க. ஏனெனில் பாலில் உள்ள கொழுப்பு, புரதம், சர்க்கரை ஆகியவற்றை நீக்கும் தன்மை கொண்டது வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் 60°C தண்ணீரில் கலந்து பாத்திரத்தை கழுவி அலசணும். இது மட்டும் இல்லாமல் அயோடோஃபோர் போன்ற கிருமிநாசினி திராவம் கொண்டு சுத்தப்படுத்தலாம். பால் கறப்பதற்கு சற்று முன்பாக சோப்பு போன்று பால் பாத்திரங்களை கழுவக்கூடாது. ஏனெனில் சோப்பு ஒட்டி கழுவதால் பாலில் ஒவ்வாத வாசனை ஏற்படுத்திவிடும். அடுத்து பால் கறக்கும் முறை. பால் கறப்பது ஒரு கலை, அதற்கு அனுபவமும் நுட்பமும் தேவை. மாடுகளை மென்மையாகவும் அமைதியாகவும் கையாளணும். மாட்டை அடிக்கிறது, பயமுறுத்துறது, சத்தமிடுறது போன்றவற்றை பால் கறப்பு குறைஞ்சு போகும். அமைதியான சூழலில் பால் கறக்க வேண்டும். இதமான இசை கூட பால் சுரப்பை மேம்படுத்தும் என்று ஆய்வுகள் கூறுது. பால் கறக்கும் போது முழுக்கை முறையை பயன்படுத்தும் நல்லது, அதாவது ஃபுல் ஹேண்ட் மில்கிங். மடிக்காம்பை இழுத்து கறப்பது தவறான முறையாகும். இந்த மடிக்காம்பை இழுத்து கறப்பதால் மடிக்காம்பில் காயம் ஏற்படுத்தி மறுநோய் வருவதற்கு வழிவகுக்கும். முழுக்கை முறையில் அனைத்து

இவர்களாலும் மடிக்காம்பை சுற்றி அழுத்துவதால் மாடுகளுக்கு கன்றுகள் பால் குடிக்கும் முறையை போன்று இருக்கும். பால் கறப்பதற்கு முன் வரும் சில துளிப்பாலில் கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மில்க்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் மில்கில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மில்க்கை வந்து நாம் கறந்து வெளியே போட்டுறணும். அதாவது பால் கறப்பதற்கு முன் வரும் முதல் சில துளிப்பாலில் கிருமிகள் அதிகமாக இருக்கும். எனவே அந்த பாலை தனியாக கறந்து விட்ட பிறகு மட்டுமே முக்கிய பாலை கறக்கணும். இதற்காக இந்த முதல் கறக்கிற பால் வந்து நம்ம ஸ்ட்ரிப் கப் வச்சு கறக்கலாம். இந்த ஸ்ட்ரிப் கப் மூலமாக கறக்கிறதால அந்த பாலை நம்ம என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாலில் வந்து மாற்றங்கள் ஏதாவது இருக்கா என்பதையும் கண்டறியலாம். பாலில் வந்து கட்டி, ரத்தம், நிறமாற்றம் போன்றவை இருந்தால் அது மடிநோயின் அறிகுறியாக இருக்கலாம். மடிநோய் அல்லது மாஸ்டைட்டிஸ் என்பது பால் பண்ணைகளில் அதிக இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இது பால் உற்பத்தியும் பாலின் தரத்தையும் பாதிக்கும். மடிவீக்கம் உள்ள பாலில் வந்து பார்த்தோம்னா லாக்டோஸ், கேசின், கொழுப்பு, கால்சியம் அளவு குறைஞ்சு சோடியம் மற்றும் நுண்ணுயிர்கள் மைக்ரோப்ஸ் அளவு அதிகரிக்கும். இந்த மடிநோய் இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்கு இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நாம் பார்க்கலாம். இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் கொண்டு நம்ம மடி ஆரோக்கியத்தை மதிப்பிட முடியும். முக்கியமாக மடியில் ஏதாவது அலர்ச்சி ஏற்பட்டால் இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக நாம் மறைமுக மடிவீக்க நோயை ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிய முடியும். ஒரு மில்லி பாலில் 2,00,000 செல்கள் இருந்தால் அந்த பால் சாதாரண பாலாக கருதப்படுவது. அதுவே 2,00,000 3,00,000 வரை இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் இருந்தால் அது வந்து மறைமுக வடிவீக்க நோயாக இருக்கலாம். அந்த சோமாட்டிக் செல் கவுண்ட்டு 1 மில்லி லிட்டர் பாலில் 4,00,000 மேல் இருந்தால் அது வந்து வெளிப்படியான மடிவீக்க நோய் இருப்பதாக கருதப்படுது. மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த கொட்டகையை எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். சரியான காற்றோட்டம் இருக்கணும். மடியை சுத்தமாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கட்டுத்தரையில் வந்து பார்த்தோம்னா எங்கேயாவது ஈரமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம சுண்ணாம்பு விடலாம். இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமாக நோயுற்ற கால்நடைகளோட பாலை பிரிக்கிறது அவசியம். பொதுவாக அதிகமாக பால் கறக்கிற மாடுகளுக்கு இந்த மடிநோய் வரும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா பால் கறந்த பிறகு அந்த மடிக்காம்பு தூரம் வந்து 20 நிமிடத்துக்கு மேலே மூடாமல் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா கிருமிகள் வந்து ஈஸியாக மடிக்குள்ளே போய் மடிநோயை ஏற்படுத்தும். அதனால் மடியை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். இந்த நேரத்தில் அதாவது பால் கறந்த பிறகு ஒரு 20 நிமிஷத்துக்கு மாடுகளை நம்ம படுக்க விடாமல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா தீவனம் கொடுத்து சாப்பிட பழக்கி வந்தால் மடிநோய் ஏற்படும் வாய்ப்புகளை நம்ம குறைக்கலாம். பால் கறந்த பிறகு மாட்டோட காம்புகளை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தயாரிப்பான டீட் ப்ரொடெக்ட் போன்ற ஸ்பேயர்கள் தெளிப்பதன் மூலமாக அந்த துவாரத்தின் மீது கிருமிகள் உள்ள செய்யாமல் அந்த மருந்துகள் வேலை செய்கின்றன. இல்லைன்னா பால் கறந்த பிறகு 1% பொட்டாசியம் பெர்மங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு சுத்தப்படுத்தி கழுவி விடலாம். மடிநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சோம்னா நம்ம ஈஸியாக குணப்படுத்த முடியும். மடிநோய் முட்டை நிலையில் இருந்தால் உள்ளிருக்கும் கிருமிகள் பால் உற்பத்தி செய்யும் திசுக்களை அழித்துவிடும். இதைத்தான் நாம் காம்பு சோடையாகிவிட்டது என்று சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட மாடுகளில் பால் சுரக்காமல் இருந்தால் அதற்கு வலியும் வேதனையும் ஏற்படும். அதனால் பாலை மடியில் தங்க விடாமல் அடிக்கடி கறந்து விடுதல் நல்லது. கறவை மாடுகள் நோய் கண்டிருப்பின் அந்த மாடுகளை தனியாக பிரித்து வச்சு வைத்தியம் பார்த்தல் அவசியம். இவ்வாறு வைத்தியத்தில் இருக்கும் மாடுகளில் இருந்து பெறப்படும் பாலை மொத்த பாலோடு சேர்த்து விற்பனைக்கு அனுப்பக்கூடாது. ஏனெனில் வைத்தியத்துக்கு பயன்படுத்தும் மருந்துகளின் எச்சங்கள் பாலில் வெளிப்படும். இதனால் பாலின் தரம் வந்து பாதிக்கப்படும். அந்த பாலிருந்து செய்யப்படும் பொருட்களின் தரமும் பாதிக்கப்படும். பால் கறக்கும் நேரத்தையும் ஒழுங்காக பின்பற்றணும். தினமும் ஒரே நேரத்தில் பால் கறக்கணும். அடிக்கடி நேரத்தை மாற்றக்கூடாது. 10 லிட்டர் வரை பால் தரும் மாடுகளில் தினமும் 2 முறையும் 10 லிட்டர் வரை பால் தரும் மாடுகளில் தினமும் 3 முறை பால் கறக்கிறது நல்லது. பால் கறக்கும் போது தூசி பறக்கும் வைக்கோல் போன்ற தீவனங்களை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தீவனங்களை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும். அரை தீவனம் கொடுத்தால் மாடுகள் அமைதியாக இருக்கும். பால் கறக்கும் இடத்தில் தூசி இருந்தால் தண்ணீர் தெளித்து கட்டுப்படுத்த வேணும். பால் கறக்கிற வேலையை 8 நிமிடங்களுக்குள் முடிக்கணும். இப்போது பெரிய பண்ணைகளில் இயந்திரம் மூலமாக பால் கறக்கிறாங்க. அந்த இயந்திரம் வந்து வெற்றிட அழுத்தம் மூலமாக பால் கறக்குது. இந்த முறை வந்து பார்த்தோம்னா ரொம்ப சுத்தமானது. கறக்கிற பாலில் வெளிப்புற கிருமிகள் சேர்வது இது வந்து குறைக்குது. ஆனால் இயந்திரங்களை வந்து சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் அதுவே கிருமி பரவலுக்கு காரணமாகிவிடும். அதனால் ஒவ்வொரு முறையும் இயந்திரத்தை குளிர்ந்த நீர், வெந்நீர் மற்றும் கிருமிநாசினி மூலமாக நன்றாக சுத்தம் செய்யணும். பால் கறந்த பிறகு உடனடியாக வடிகட்டணும். அதுக்கு நாம் சுத்தமான மஸ்லின் துணி இல்லைன்னா நைலான் வடிகட்டியை பயன்படுத்தலாம். அதன் பிறகு பாலை உடனடியாக குளிர்விக்கணும். 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாலை குளிர்விச்சோம்னா பாலை 24 மணி நேரம் வரை பாதுகாக்கலாம். புதிதாக கறக்கப்பட்ட பாலை வெப்பநிலை சுமார் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த வெப்பநிலையில் நுண்ணுயிர்கள் அதாவது மைக்ரோப்ஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப ஏற்றது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பாலை குளிர்விக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குளிர்விக்கணும். குளிர்விக்காமல் பாலை ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தால் சில மணி நேரங்களே பாலில் பாக்டீரியாக்கள் வேகமாக பரவிடும். அப்படி குளிர்விக்க முடியலன்னா பாலை வந்து நம்ம பதப்படுத்தணும். அதுக்கு வந்து இங்கிலீஷில் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டரைசேஷன் என்பது பாலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை அளிக்கும் ஒரு முக்கிய செயல்முறையாகும். இந்த பாஸ்டரைசேஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தோம்னா
63 டிகிரி செல்சியஸில் அரை மணி நேரமும் இல்லைன்னா 72 டிகிரி செல்சியஸில் 5 நடிகளிலும் பாலை சூடு செய்யணும். பின்னர் உடனடியாக குளிர்விக்கணும். இதன் மூலம் பால் நீண்ட நாட்கள் பாதுகாப்பு.

0: தப்பாக இருக்கும். இது வந்து நம்ம நடைமுறையில் பண்ணது கொஞ்சம் சிரமம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, பாலை வந்து 100 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணி வச்சுருக்கலாம். தூய்மையான பால் உற்பத்தியில் மாட்டின் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். காச நோய், புரூசலோசிஸ் போன்ற மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் மாடுகள் இருக்கக்கூடாது. கால்நடை மருத்துவின் ஆலோசனைப்படி தடுப்பூசிகள் மற்றும் பரிசோதனைகள் செய்யணும். மருத்துவ சிகிச்சை பெறும் மாடுகளோட பாலை தனியாக வைக்கணும். குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மருந்து பயன்படுத்தும் காலத்தில் அந்த பாலை மனிதர்கள் கொடுக்கவே கூடாது. மாடுகளுக்கு வந்து நம்ம எப்போதுமே தரமான தீவனம் இருக்கணும். பூஞ்சை பிடித்த தீவனம், பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த தீவனம், நச்சுத்தன்மை கொண்ட தீவனங்கள் தவிர்க்கப்படணும். தரமான சமச்சீர் தீவனம் கொடுத்தால் நம்மளுக்கு நல்ல தரமான பால் கிடைக்கும். பால் என்பது மிக எளிதில் கிடக்கூடிய உணவுப் பொருள். அதனால் பால் கறக்கும் தருணத்திலிருந்து சுகாதார முறைகளை கடைபிடிக்கணும். அடட் டு டேபிள், அதாவது மடியிலிருந்து மேசை வரை என்ற கொள்கையின்படி ஒவ்வொரு கட்டத்திலும் தூய்மையை நாம் உறுதி செய்யணும். பொதுவாக கறந்த பால் அடிக்கடி வேறு பாத்திரங்களுக்கு மாற்றக்கூடாது. கறந்த பால் உடனே மூடி வைக்கணும். 6 மணி நேரத்துக்குள்ளே விற்பனை செய்யணும். அப்படி 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம விற்பனை செய்ய முடியாட்டி 5 டிகிரி வெப்பநிலைக்கு குளிர்விக்கணும். பொதுவாக காலையில் கறந்த பாலை மாலையிலும், மாலையில் கறந்த பாலை மறுநாள் காலையிலும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பாலை 5 டிகிரி செல்சியஸுக்கு நாம் குளிர் வைக்கணும். குளிர் வைத்த பாலை நம்ம 24 மணி நேரம் வரை கிடமை பாதுகாக்கலாம். பால் குளிர்விட்டுப்படும் போது பாலில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுவதில்லை, ஆனால் எண்ணிக்கை அதிகமாகாமல் கட்டுப்படுத்தப்படுது. முடிவாக சொல்ல வேண்டும்னா, தூய்மையான பால் உற்பத்தி என்பது விவசாயிகளின் கடமை மட்டுமல்ல, அது சமூக பொறுப்பும் கூட. நமது பாலை குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்கள் அனைவரும் குடிக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். சுத்தமான பால் உற்பத்தி செய்தால் மட்டுமே நுகர்வோரின் நம்பிக்கையை பெற முடியும். நல்ல தரமான பால் அதிக விலைக்கு விற்பனையாகும். மடிநோய் போன்ற பிரச்சனைகள் குறையும். பால் கெடுதல் குறைந்து லாபம் அதிகரிக்கும். எனவே சுத்தமான கொட்டகை, சுகாதாரமான கறவை, தரமான பால் என்ற கொள்கையை ஒவ்வொரு பால் உற்பத்தியாளரும் கடைபிடிக்க வேண்டும். தூய்மையான பால், ஆரோக்கியமான மக்கள், வளமான விவசாயி என்பது நமது இலக்காக இருக்க வேண்டும்.
1: புரத சத்தம் கிடைக்கணும், நான் புரிஞ்சுக்கோங்க சொல்லுறே. பயிறு வகை தீவனத்தை பயிரிட்டு விளையவை.
2: இதுவரை தூய்மையான பால் உற்பத்திக்கு கறவை மாடு வளர்ப்போர், பால் கறப்போர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எடுத்துரைத்தார் கரூர் பண்டிதகாரன் புதூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள்.

0: நேரம் 2:30. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கவிருப்பது திரை களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள், காவிய கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ வரிகளோடு திரைக்களஞ்சியமாய் வளம் வருகின்றன. கவிஞரின் தத்துவ வரிகள் மனதை விட்டு என்றும் நீங்காது. மனதை தொட்ட வரிகள். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனமிருக்கு. ஆசைமுகம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
1: வாழ்க்கையுடன் இணைந்தது மனத்துள் வாழ்வது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குழுவினர் பாடியிருப்பது.

பாச வரிகள் இவை. தாய்பாசம் பற்றிய கவிஞரின் அன்பு வரிகளாய் என் மனதில் தங்கியது. அம்மா என்றால் அன்பு. அடிமை பெண் படத்திலிருந்து ஜெயலலிதா பாடியிருக்கும் பாடல்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். புதுக்கோட்டை கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் தொகுப்பில் காவிய கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ வரிகளோடு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையை ரசிக்கும் உள்ளம், தேசபக்தி கொண்ட கவிஞனின் கலை வரிகள், கனவிலும் வாழும் மனதில் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. அன்பேவா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

நவராத்திரி 9 நாட்களையும் ஒரே பாடலில் தந்து பக்தி பரவசமாக்கியது கவிஞரின் வரிகள். நவராத்திரி படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில்

0: அத்திக்காய் ஆலங்காய் வெண்ணிலவே என மனதை காயப்படுத்திய கவிஞரின் சந்த வரிகள் மகிழ்ச்சியை சொந்தமாக்கியது. பலே பாண்டியா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி குரல்களில்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தம் எவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள், காவிய கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ வரிகளோடு திரைக்களஞ்சியமாய் அலங்கரித்தது.

0: நேயர்களே, அடுத்து வருவது இசைத்தூரல். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு செயலாற்றியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாக தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியிருக்கிறார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் தவேக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கிரிவல வீதியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ள பூங்காவை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று திறந்து வைத்தார். 53,79,000 ரூபாய் மதிப்பில் கொடைக்கானல் சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள

அலங்கார நுழைவாயில் கோபுரத்தை திறந்து வைத்த அமைச்சர் தொடர்ந்து மின் இழுவை ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நவீன காத்திருப்பு கூடத்தை ஆய்வு செய்தார். பக்தர்களுக்கான வசதிகள், பஞ்சாமிர்த கூடங்கள் உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புறவழிச்சாலை பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இப்பணிகளை கைவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 7 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டம் இழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்டு. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

இனிமையான பாடல்கள், சுவாரஸ்யமான செய்திகள், உங்களின் விமர்சன மடல்கள், மின்னஞ்சல் செய்திகளோட நாம கேட்க போறோம் இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இசைத்துறல் இசைத்துறல்ல வரக்கூடிய முதல் சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம். மீன்கள் அப்படின்னு சொன்னாலே நீரில் வாழக்கூடியதுன்னு எல்லோருக்குமே தெரியும். பெர்ச் அப்படின்ற மீனினம் நீரில் மட்டும் இல்லாமல் நிலத்தில் 6 நாட்கள் வரைக்கும் வாழக்கூடியதாங்க. இதுக்கு நிலத்தில் நடக்கும் மீன்கள் அப்படின்ற பெயரும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. திறந்த வெளியில் விட்டால் அடுத்த 10 நொடிகளில் ஏதேனும் மறைவான இடங்களில் சென்று மறைத்து கொள்ளக்கூடியதாக இந்த பெர்ச் மீனினம் இருக்குமா. நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தியும் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன். இசைத்தூரல் 6/6/2026 ஆகாஷவாணி பரிசு பெற்ற நாடகமாக சூரியகாந்தி ஒளிபரப்பில் கேட்டதன் மூலம் திருடன் நாடகம் பையனும் மருமகளும் சேர்ந்து வயதான பெற்றோரை தனியாக விட்டுவிட்டு கவனிக்காமல் இருப்பது எந்த வகையில் தவறு? அதற்கு நாடக கதைப்படி வீட்டுக்கு திருடனாக வந்த ராஜசேகர் கேரக்டர் மகன் கிருஷ்ணாவுக்கு புரிய செய்வது நாடகத்தில் திருப்பமும் சிறப்பும் வாய்ந்ததாக இருந்தது. ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களும் இயக்கமும் அமைப்பும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த சூரியகாந்தி நாடகத்துக்காக. திருவானைக்கோவில் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் இது. 7ஆம் தேதி அன்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள் முதுமொழி காஞ்சி என்னும் சங்க இலக்கியத்தின் சிறப்புகளை கூறியது அருமை. பண்ணை இல்ல ஒளிபரப்பு நிகழ்ச்சி தொடங்கிய 60 ஆண்டுகள் ஆகின்றன, அதற்காக எங்களது வாழ்த்துக்கள். பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் என்ற பாடல் விவசாயிகளுக்கு புத்துணர்ச்சி தரும் பாடலாக இன்றும் திகழ்கின்றன. வண்ணக்கோலங்கள் குறுக்கெழுத்து போட்டியில் சிறப்பாக விளையாடிய நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்குமே பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கும் பாராட்டு சொல்லியிருக்காங்க. நேயர்களே, உங்களின் மின்னஞ்சல் மற்றும் கடிதங்களோடு இன்னும் நிறைய காத்துட்ருக்கு.

மலர் இதயராகம் கேட்டோம் நன்று. 9 மணிக்கு கடல்சார் வழங்கல் பற்றி முனைவர் ராஜாராம் அவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம். சுற்றுப்புற தூய்மை, கடல் தூய்மை, கடல் நீரால் உயிரினங்களுக்கு கிடைக்கும் நன்மை, அதை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது பற்றிய பல அரிய பயனுள்ள தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. பேராசிரியருக்கு நன்றிகள். அடுத்து பகல் 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சிக்காக சரவணன் அவர்கள் நேரலையில் நேர்கள் கேட்ட பாடல்களை கனிவுடன் பேசி வழங்கினார். எல்லா

இசைத்துறல் கேட்டுட்டு இருக்கோம். இசைத்துறலில் வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி செந்தநீர்புரம் ஆல்பர்ட் சண்முகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து 8ஆம் தேதி அன்று காலை அதாவது இன்று காலை

பாடல்களை கனிவுடன் பேசி வழங்கினார். எல்லா பாடல்களும் சிறப்பு. முதல் மரியாதை, கரகாட்டக்காரன், வைதேகி காத்திருந்தால், இளமை ஊஞ்சலாடுகிறது போன்ற படப்பாடல்கள் மிக மிக இனிமை. சிறப்புடன் தொகுத்த அறிவிப்பாளர்களுக்கும் எங்கள் பாராட்டுக்கள். பண்பலை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க.

திருவானைக்காவில் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் இது. இன்று காலை 8 மணிக்கு, அதாவது 6:30 வயக்காடு நிகழ்ச்சி சூப்பராக இருந்தது. பப்பாளியை ஊடுபயிராக சாகுபடி செய்யலாம் என்றும் பூச்சி தாக்குதல் குறையும் எனவும் கேட்பவர்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து தகவல்களை தரும் ஆர்வி ஐயா அவர்களுக்கும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். சூப்பர் கூட்டணி வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த கடிதம் தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி தான் இது. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். சனிக்கிழமை அன்று மதியம் 3 மணிக்கு ஒளிபரப்பான இசைத்துறை நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பாக இருந்தது. பாடல்கள் இனிமை. நேயர்களின் வண்ண மடல்களை இனிமையாக தெளிவாக வாசித்த ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுக்கள். 4 மணிக்கு ஒளிபரப்பான வண்ணக்கூலங்கள் நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளுக்கு நேயர்கள் டக்கு டக்குன்னு பதில் சொன்னது அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய கோபால் மற்றும் ராஜலட்சுமி இருவருக்கும் பாராட்டுக்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதைகளும் பாடல்களும் சூப்பர். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்களின் வாட்ஸ்அப் பாடல்கள் இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றி பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க. களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் மறைந்த பேராசிரியர் முனைவர் சோ சத்யசீலன் அவர்கள் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பொருளில் ஆற்றிய உரை சிறப்பாக இருந்தது. 11 மணிக்கு வந்த உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை விருப்ப பாடல்கள் இனிமையோ இனிமை. பகல் 1 மணிக்கு வந்த மதுரகீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் அருமையாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நேர்களே, உங்களோட மின்னஞ்சல் செய்திகளும் கடிதங்களும் இன்னும் கூட நிறையவே நம்ம கையில் இருக்கு. இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
3: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல். அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க திருச்சி குமரநகர்லேருந்து எஸ் லட்சுமி. இன்று மங்கை விளக்கம் நிகழ்ச்சியில் கலையரசி தோழிகளிடம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த பாராட்டு என்ன என்று கேட்டு உரையாட அழைப்பு விடுத்தார். புதுகை வசந்தி வைத்த வத்தக்குழம்புக்கு கிடைத்த பாராட்டையும், கண்டோன்மெண்ட் ராஜம்மாள் சமைத்தால் ஒரே மணக்கம் என்று பாராட்டு கிடைத்ததையும் பகிர்ந்தனர். கொஞ்ச நாள் முன்பு ஒரு பெண் என்னிடம், நீங்கள் போட்டிருக்கும் இந்த பச்சைக்கல் மூக்குத்தி அழகாக உள்ளது என்று பாராட்டினர். அது மரகத பச்சைக்கல் என்று அவரிடம் சொன்னேன். என்னுடைய மூக்குத்தி நானே டிசைன் செய்து ஆர்டர் கொடுத்து செய்தேன். அதை கவனித்து இதுபோல் பாராட்டுத்து எனக்கு மகிழ்ச்சி அடிச்சதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலனாலும் அவங்களோட அந்த மகிழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. சின்ன விஷயம்தான் பாராட்டுவது, அதை பெறுபவருக்கு அது பெரிய விஷயம். பாராட்டுக்கள் கலையரசிக்கு பாடல்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாடலையும் சொல்லியிருக்காங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடல் பற்றியும் குறிப்புகள் கொடுத்தார். நினைப்பது நிறைவேறும் பாடல் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கும்பகோணத்திலிருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி நேதாஜி நகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு வணக்கங்கள். இன்று மதியம் 12 மணிக்கு மங்கை உலகத்தில் சகோதரி கலையரசி அவர்கள் தோழிகளுடன் சிறப்பாக உரையாற்றினார். தோழிகளும் அறிவிப்பாளர் கொடுத்த தலைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாடல்கள் ரசிக்கும்படி இருந்தன. மதியம் 1 மணிக்கு சரவணன் அவர்கள் 1950, 1960, 1970களில் வந்த பாடல்களை நேயர்களின் விருப்ப பாடல்களை வழங்கி மகிழ்வித்தார்கள். கேட்டு ரசித்தும் சிறப்புடன் தொகுத்து வழங்கிய கலையரசிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல காலை மலர் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி அனுப்பியிருக்காங்க. காலை மலர் நிகழ்ச்சியில் நேற்று அதாவது 7ஆம் தேதி அன்று அர்ச்சனா அவர்கள், ரவை ஒன்றுதான், கேசரி உப்புமா என்று ரவையில் எதை செய்தாலும் டாப்பில் இருக்கும், எல்லோரும் விரும்புவது கேசரிதான் என்று சொன்னார்கள். எனக்கு அப்போ மனதில் தோன்றியது, வானொலி பெட்டி ஒன்று தான், ஆனால் நாங்கள் எல்லோரும் விரும்புவது நம்ம ரெயின்போ பண்பலை தான். காலை மலரில்

அனைத்தும் அருமை. நன்றி மேடம். அடுத்து அன்பு நெஞ்சங்களே என்ற இதய ராகம் நிகழ்ச்சியை வழங்கிய மரியாவிற்கும் நன்றி. குதூகலத்துடன் வந்த குழந்தைகள் பங்கு பெற்ற வசந்த அடைப்பு நிகழ்ச்சியும் அருமை பாராட்டுக்கள் அர்ச்சனா. பண்பலைக்கு நன்றி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருங்கள். இது இசை தூரல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

இசைத்துறை நிகழ்ச்சியில் நேயர்களோட விமர்சன கடிதங்களை படிக்கலாம். கோகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அனுப்பியிருக்கும் இந்த கடிதம். 2ஆம் தேதி மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டும் அனைத்து பாடல்களும் தேன் அமுதம் ஊரார் உறங்கையிலே என்ற பாடல் மிக அருமை. அடுத்தது மனதை விட்டு நீங்கவே இல்லை நல்ல பாடலை தேர்வு செய்து கேட்ட நமது நேயர்களுக்கும் ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட மற்றொரு கடிதம் அன்றைய நிகழ்ச்சிக்கான வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாட கேட்டோம் இரு பெண் அறிவிப்பாளர்கள் மிக சிறப்பாக நேயர்களிடம் நகைச்சுவையாக கேள்வி கேட்டு தமிழ் பேச வைத்தது அருமை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பு நேயர்களுக்கும் நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள். 3ஆம் தேதி ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டோம் பொண்ணுக்கு தங்க மனசு படத்திலிருந்து தஞ்சாவூர் சீமையில் என்ற பாடல் ஒரு நேயர் கேட்டிருந்தார். அந்த பாடல் முழுமையாக ஒளிபரப்ப முடியவில்லை. பாடலை கேட்ட மாதிரியே இல்லை, நல்ல பாடலை முழுமையாக ஒளிபரப்புங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல

காவிரி நகர் புதுக்கோட்டையிலிருந்து இந்த கடிதம். கதிரேசன், சதாசிவம், ரமணி, ராஜகோபால், செல்வம் அனுப்பியிருக்காங்க. 5ஆம் தேதி அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம், மிக அருமை. 8 மணிக்கு இரவு இசை இனிமை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அதில் வந்த பாடல்களை குறிப்பிட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இனிய ராகம் நிகழ்ச்சியும் அருமை, அதோட பாடல்களும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. 10 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மிக சிறப்பாக வலம் வந்தது. அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நேயர்களே, உங்களோட விமர்சன கடிதங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. இசைத்துறளோடு இணைந்திருங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இசைத்தூரல்ல நேயர்களோட கடிதங்கள் வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா வரக்கூடிய இந்த கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் சங்கிலி ஆண்டபுரத்திலிருந்து மணிமேகலை, ராஜா, பிரபு, செல்வி, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி, மகாதேவன் அனுப்பியிருக்காங்க. 26/5/2026 அன்றைய நிகழ்ச்சிக்காக காலை ஆலய உலா நிகழ்ச்சி, தஞ்சாவூர் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் பிரகஸ்பதி குரு பயிற்சி விழாவின் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் விழாவின் வர்ணனை மிக அழகாக தொகுத்து வழங்கிய சாந்தி மற்றும் கமலா இருவருக்கும், விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும், இயக்குநர் ஆர் வி சார் அவர்களுக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அன்று உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் ஜெயந்தி அவர்கள் வழங்கிய பாடல்கள் சூப்பர், அருமையான பாடல்களை நேயர்களும் கேட்டார்கள், வாழ்த்துக்கள். இசைத்தூரலை வழங்கிய அதிபதி நிறைய தகவல்கள் மின்னஞ்சல் என கொடுத்தார், வாழ்த்துக்கள். நான் எழுதிய 5 கடிதங்கள் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அன்று வந்திருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. மங்கருலகம் நிகழ்ச்சியில் பதப்படுத்தும் உணவுகளை பற்றி பேச சொன்னார் அதிசார், நேயரும் பேசினார்கள், பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அன்று வண்ணக்கோலங் நிகழ்ச்சியில் மனோ சார் அதிசார் கூட்டணியில தமிழோடு விளையாடு சூப்பர், நானும் பங்கு பெற்றேன் விளையாட்டில், அனைவருக்கும் பாராட்டுக்கள். அன்று பொன்மாலையில் அழகான பாடல்களை கவிதைகளோடு வழங்கினார் மனோ. பண்பலைனா மாஸ்தான், வானொலினா கெத்துத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
2: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உலக பெருங்கடல் தினத்தை ஒட்டி நம்மோடு இணைகிறார் கடல் உயிரின ஆராய்ச்சியாளர் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 8 இன்று உலக பெருங்கடல் நாள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிவிப்பினுடைய சார்பில் இது வந்து பல வருஷங்களா கொண்டாடப்படுது. இந்த ஆண்டுக்கான மைய கருத்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரிந்த உலகத்துக்கு அப்பால் நமது பெருங்கடலுடன் ஒரு புதிய உறவை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. முதல்ல நமக்கு தெரிந்த உலகத்துக்கு அப்பால் அப்படின்னா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அல்லது புரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெருங்கடல்கள்ல நடந்திருக்கக்கூடிய முழு ஆராய்ச்சிகள், முழுமையா அந்த ஒரு கடல் பகுதியை வந்து புரிஞ்சுக்கிறது, அதாவது அதனுடைய பிசிக்கல், கெமிக்கல், பயாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது அதனுடைய அந்த பௌதீக இருப்பு அப்படிங்கிறது, வேதி அம்சங்கள் அப்படிங்கிறது, உயிரியல் சார்ந்த அம்சங்கள், இது எல்லாத்தையுமா சேர்ந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த பெருங்கடல் பகுதிகளில் எந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்த மாதிரி முழுமையா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப எண்ணிக்கை குறைவு. அதிலும் குறிப்பாக மேலே இருக்கக்கூடிய நீர் அடுக்குகள்லயாவது நம்ம ஓரளவு ஆராய்ச்சிகள் நடத்தி முடிச்சிட்டோம். கடலினுடைய தரைப்பகுதியில நடந்து நிற்கக்கூடிய ஆராய்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்கு நிறைய காரணங்களும் இருக்கு. நமக்கு வந்து எல்லா நேரங்கள்லயும் அந்த கடலுடைய தரைப்பகுதி, ஆழமான பகுதிகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய முடியாது, அதற்கு செலவு அதிகம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. ஆகவே நமக்கு தெரிந்த அந்த பெருங்கடல் உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் முழுமையாக ஆராய்ச்சி செய்து முடிப்பது அப்படிங்கிறது மையக்கருத்தினுடைய முதல் பாதி அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். இரண்டாவது, பெருங்கடலுக்கும் நமக்குமான ஒரு புதிய உறவை உருவாக்குதல் அப்படிங்கிறது. கடற்கரை அப்படிங்கறத சாதாரண மனிதர்கள் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறதுல இருந்து அந்த புதிய உறவை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடற்கரை அப்படிங்கிறது நிச்சயமா அனைவருக்குமான ஒரு பகுதி, கேளிக்கைக்குரிய பகுதி, மன நிம்மதிக்கு, மன மகிழ்ச்சிக்கான ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனா எல்லா இடங்களுமே காசு கொடுத்தால்தான் அணுக முடியக்கூடிய இடங்களா இருக்க ஒரு மாறிட்ட ஒரு காலகட்டத்துல, காசு இல்லாம நடுத்தர வர்க்க மக்களும் கூட எந்த ஒரு காசையும் செலவு பண்ணாம ஒரு குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய மிக சில இடங்கள்ல இந்த கடற்கரையும் ஒண்ணு. அதை நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். அதிலும் குறிப்பா இந்த மாதிரியான கோடை காலத்துல இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியான காற்று நம்ம வந்து சேரக்கூடிய முக்கியமான இடம் கடற்கரை பகுதி. அதை நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல இந்த கடற்கரை அப்படிங்கிறது ஒரு வாழிடமாகவும் இருக்கு. அதையும் சேர்த்து அந்த ஒரு எச்சரிக்கை

0: உணர்வுடன் கடற்கரையை நாம் பயன்படுத்துவது அப்படிங்கிறதுலேருந்து இந்த புதிய உறவு அப்படிங்கிறத நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும். அதை தாண்டி உலகளாவிய அரசுகள், மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கறது அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி உலகளாவிய அரசுகளுமே கடலை எப்படி பார்க்குது அப்படிங்கிற அந்த பார்வை மாறணும். எல்லா நிலப்பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய வளங்கள், கனிமம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச பிறகு இதுக்கு மேல இங்க கனிமம் எடுக்க முடியாது, அப்ப அடுத்தது கடலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான பார்வையோ, அல்லது கடல்ல வந்து குப்பை தொட்டியா பயன்படுத்துறது, அதாவது இருக்கிற குப்பையை வந்து நிலத்துல போட்டா பிரச்சனை ஆயிடும், அதை வந்து கடல்ல போட்டா நமக்கு வந்து பெருசா பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரியானதாகவோ, அல்லது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளை மனித இனத்தின் பொது வளமாக பேணுவது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை நோக்கி நகராம அதை வெறும் லாப நோக்கில பாக்குறது அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தெரிந்தும் தெரியாமலும் ஒரு லாப நோக்கத்திற்காக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்திலிருந்தும் விடுபடுவது அப்படிங்கிறது அரசுகள் கடலில் தங்களுக்கான உறவை ஒரு முறை மறுசீராய்வு செய்து மீட்டுருவாக்கம் செய்வதில் ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு கடல் நாள் அப்படிங்கறதுல இவ்வளோ தீவிரமான விஷயங்களை பேசுறது எவ்வளோ முக்கியமோ, கடல் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பார்க்க பார்க்க சலிக்காத இந்த ஒரு வாழிடத்தின் அந்த எழிலை நாம் மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்ப்பதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில்வியா ஏல் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற கடல்சார் ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடல் இல்லை அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய எந்த விதமான இயற்கை வாழிடமும் நல்லா இருக்க முடியாது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நீலம் இல்லாமல் பச்சை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீலம் இல்லாமல் பச்சை இல்லை, நானும் அதையே தான் சொல்றேன். கடலை எவ்வளோ ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடலை நாம் பாதுகாக்கவும் வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நாமே நினைவூட்டி கொள்வதற்காக இந்த உலக பெருங்கடல் நாளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உலக பெருங்கடல் நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை உலக பெருங்கடல் தினத்திற்காக நம்மோடு இணைந்திருந்தார் கடல் உயிரின ஆராய்ச்சியாளர் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மூன்று மணி 50 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. இசைத்துறை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய இந்த கடிதம் அனுப்பியிருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து தாமஸ். 1ஆம் தேதி வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டோம், மிக சிறப்பாக இருந்தது. அந்த பாடல்கள் நிகழ்ச்சி அனைத்துமே சிறப்பாக இருந்தது. நாள் மலர் கேட்டோம், மிக அருமை. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி பொன்மாலை நிகழ்ச்சி கேட்டோம், பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றி. இரவு இசை இனிமை கேட்டோம், இளையராஜா இசையில் அமைத்த பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. ஞாபகம் மருதே நிகழ்ச்சி மிக சிறப்பு, குரல் பதிவு மூலமாக நேயர்கள் கேட்ட பாடல்கள் ஒளிபரப்பானது. எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டும் சிறப்பாக இருந்தது. 3ஆம் தேதி ஒளிபரப்பிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 3ஆம் தேதி வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் 5-1 விளையாட்டு சகோதரர் கோபால் அவர்கள், அதிபதி இருவரும் நன்றாக நிகழ்ச்சியை கொண்டு சென்றார்கள். இரவு இசை இனிமை கேட்டும் பாடல்கள் அருமை. எனக்கு பிடித்த பாடலை குழந்தைகள் அதாவது ஒரு நேயர் கேட்டாராம், அதுவும் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. நேயர்கள் கேட்ட பாடலும் மிக இனிமை. 4ஆம் தேதி நாள் மலர் நிகழ்ச்சி கேட்டோம், மிக சிறப்பு, பாடல்கள் அனைத்தும் வழங்கிய செய்திகளும் சிறப்பாக இருந்தது. அன்று சித்த மருத்துவர் காமராஜ் அவர்கள் உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. 9 மணி வசந்தாளிப்பு நிகழ்ச்சியில் என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மூலிகை சாப்பிடலாம், எது குணமாகும்ன்ற அந்த நிகழ்ச்சி பற்றி சொன்னது மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 5ஆம் தேதி அன்று எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து வந்த பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மிக சிறப்பான தகவல்கள் அருமை கடிதங்கள் வாசிக்கப்பட்ட

சிறப்பு இசைத்துறை நிகழ்ச்சியில் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தோகைமலையிலிருந்து அனுப்பியிருக்காங்க இந்த கடிதம் மணிகண்டன். நாங்கள் முயலை பற்றி பேசினோம், அந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்பில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க. அதே செய்தியை தான் ராணிங்கிறவங்களும் அனுப்பியிருக்காங்க. கண்ணம்மா ஆவூர்லேருந்து, ரத்னகுமார் அவர்கள் முயலை பற்றி பேசியது வானொலியில் கேட்டோம். இந்த செய்திகள், அதாவது முயலை பற்றிய செய்தியை வந்து நாங்கள் மறுபடியும் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் செல்வராஜ் அனுப்பியிருக்கும் கடிதம் இது. 31ஆம் தேதி ஞாபகம், அதாவது காதோடு நான் பேசுவேன். தமிழ் மண்ணின் கூத்து நாடகம் கடவுளோடு கேட்க சொல்லப்பட்டவை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதை உணர்த்தும் மொழியை தமிழ் நூலாக்கி பல நூற்றாண்டுகளாக வள்ளுவர் நெறியும் சிலப்பதிகாரம் மகாபாரதம் முத்தமிழ் எத்தனை வகையோ இருந்தாலும் நம் முன்னோர்கள் எழுதி வைத்த ஓலையிலும் சிலை வடிவங்களும் கல்வெட்டுகளிலும் காவிய புலவர்களின் எழுத்தாணையில் பிரதிபலித்த கற்றது கையளவு, இனி காணப்போன போவது உலகளவு என்பதை இதயம் மொழிபெயர்க்கும். வரலாற்று பாதையின் தெளிவான குரலே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் என்பது நமக்கு சொல்லிக் கொடுத்த எதிர் ஒளிதான். திருச்சி வானொலி நிலையம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1939ஆம் ஆண்டில் திருச்சிக்கு வந்த இதுதான் வானொலி கதை. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து 16ஆம் தேதி மே மாதம் அன்று நம்மளோட நிலையமானது தொடங்கப்பட்டது. சைக்கிளில் வந்து பாகவதர் நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் அப்படின்ற தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை பற்றியும் நம்ம வானொலியை பற்றியும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நேயர்கள். பல நிகழ்ச்சிகளும் நேயர்களுக்காகவே வந்து கொண்டிருக்கிறது. தேசத்தையும் நேசிக்கும் ஒளிபரப்பும் நமது வானொலி நிலையம் அற்புத பொக்கிச பெட்டி என்றே பாராட்டுகிறேன் சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க இந்த நேயர். சங்கிலியாண்டபுரம் ராஜா மணிமேகலை இவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து பிரபு, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி இவங்களும் இந்த கடிதம் 22 அன்று மங்கையுலகம் நிகழ்ச்சியில் வந்த தோழிகள் மிக சிறப்பாக பேசினார்கள். அதிபதி அவர்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோலம் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. பிரியா மற்றும் அதிபதி கூட்டணியில் விளையாட்டு செம சூப்பர். இசைத்துறல் மங்கையுலகம் வழங்கிய அதிபதிக்கும் ராஜமேடத்திற்கும் பாராட்டுகள். 23ஆம் தேதி அன்று சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியும் கலகலப்பாக சென்றது. பொன்மாலை பாடல்களை அழகாக வழங்கிய கௌதம் சார்க்கு வாழ்த்துக்கள். இசைத்துறலில் தகவல் மின்னஞ்சல் மிக அழகாக வாசித்த யோகேஸ்வரி அவர்களுக்கு மற்றும் வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி செமையாக வழங்கிய நமது அறிவிப்பாளர்கள் இருவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசைத்துறல். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு தன்னம்பிக்கை மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு காதோலி கருவிகளையும் பட்டா மற்றும் நிதி உதவிகளையும் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி வழங்கினார். இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 488 மனுக்கள் பெறப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் காலத்தில் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நவீன பாதுகாப்பு கருவிகள், தீயணைக்கும் கருவி உள்ளிட்டவற்றின் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை

ஐந்தாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இன்று விளையாட்டை தொடர்ந்த நிலையில் 152 ரன்னுக்கே ஆட்டமிழந்தது. இதனையடுத்து ஃபாலோ ஆன் முறையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைஞ்சிருக்கும் வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னாவே தெரிஞ்ச விஷயம்தான்.
1: கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களோட சேர்ந்து விளையாட போறோம்.
0: எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா,
1: நம்ம கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையை கண்டுபிடிக்க வேண்டியதுதான்.
0: ஆமா, ஏங்க இருங்க, நான் தொலைச்ச பொருளை இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளே கேள்வி கேட்க வந்துட்டீங்க, அந்த மாதிரிதான். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன, எந்த நபர், எந்த இடம், எந்த நிகழ்வு, இதுதான், இதை சார்ந்துதான் கேள்விகள் இருக்க போகுது. ரொம்ப எளிமையா தான் இருக்கும், ஏன்னா கொடுக்கக்கூடிய குறிப்புகள் அந்த மாதிரி, அதை வச்சு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் உடனே என்ன பண்ணணும்,
1: 4311 இந்த எண்ணுக்கு உங்களோட மணியை தட்டி விடுங்க. அடுத்ததா நம்ம புதிய நேயர்கள், அறிமுக நேயர்கள், இதுவரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கேன், ஒரு நாள் கூட பங்கேற்கல அப்படின்றவங்க 4311 இந்த எண்ணுக்கு வரலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: வண்ணக்கோளங்கள் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கண்டுபிடி கண்டுபிடின்னு சொன்னோடனே ஆகா ஓடி ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி எதுவும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு முதல் நேரா களத்துல இறங்கியிருக்காங்க. யார் எங்கன்னு பார்த்தலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: இணைப்புல இருக்கீங்க?
0: யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க?
2: நாகப்பட்டினத்திலிருந்து ராமையன்.
0: ஓகே, நீங்க கேள்வி தயாராகிங்களா? பதில் சொல்ல
2: சொல்லுங்க.
0: இது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விதான், சரிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர். அதுக்கான க்ளூவை நான் குடுக்கறேன், யார் அந்த நபர் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடிகர் மட்டும் இல்ல, தயாரிப்பாளர், எழுத்தாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், இப்படி பல துறைகள்ல முத்திரை பதித்தவர். மௌன படங்களோட மன்னன் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. அதாவது என்ன, வசனங்கள்லாம் இல்லாம அதோட அவரோட உடல் அசைவுலையும் முக பாவனையிலையும் உலகையே சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர். இன்னொரு க்ளூ, சரிங்களா? அடடா, பாருங்க, நீங்க க்ளூவே சொல்ல வேணாங்க, எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. இருந்தாலும் இன்னொரு க்ளூவை நான் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட முதல் பேசும் படம் 1940 ஆண்டுல வெளியான தி கிரேட் டிக்டேட்டர்.

0: இதுதான் இவர் நடித்த முழு நீள பேசும் படம், முதல் படம். இப்போ இது யாராக இருக்கும் இவர் அப்படின்னு நீங்கள் நேர்களே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வாங்க சுழி 4 3 1 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1. அடடா எனக்கு தெரியுங்க பதில் அப்படின்னு அடுத்து நேராக கலகிறங்கிறாங்களா அப்படின்றத காத்திருந்து தான் பார்க்கணும் போல. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கதுமா?
2: அந்த இசையமைப்பாளரும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கல்ல, அவங்க வந்து டி ராஜேந்தர்.
0: டி ராஜேந்திரா தான் இருக்கும் அப்படின்றீங்க? முதல் பேசும் படத்துல அவர் தான் நடிச்சிருக்காரா? அப்படியா சொல்றீங்க? 40லே 40லே வந்துட்டாரா?
2: 40ல வந்தது தப்புமா?
0: எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா, எல்லாருக்குமே
1: அப்படின்னா முதல் முதல்ல அவரு ஞாபகம் தான் வரும்.
0: ஆமா,
1: அவர் அப்படியே அந்த பாவலா பண்ணியே வந்து அசத்தி இருப்பாரு பாருங்க.
2: என்எஸ் கிருஷ்ணனா
0: இல்லீங்களே? பரவாயில்ல, நல்ல முயற்சி தாங்கம்மா. நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து யார் இதற்கான பதில சொல்றாங்க அப்படின்றத, சரிங்களா? மறுபடியும் கேள்வி ஒரு தடவை சொல்லிடுறேன் நான், அதுக்கான குறிப்புகளை கொடுத்துட்றேன், சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் மட்டுமில்ல, தயாரிப்பாளர், எழுத்தாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், இப்படி பல துறைகளில் முத்திரை பதித்தவர். மௌன படங்களோட மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசும் படங்கள் வருவதற்கு முந்தைய மௌனப்பட காலத்தில் வசனங்கள் இல்லாமலேயே தன்னோட உடல் அசைவாலையும் முக பாவனையாலையும் உலகையே சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சவர். இவர் நடித்த முதல் பேசும் படம் 1940 வெளியான தி கிரேட் டிக்டேட்டர். இந்த மூணு க்ளூவை வச்சுதான் நீங்க இது யார் அவரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? சுழி 4. ஆஹா, பாருங்க நான் சொல்லி இருக்கும் போதே
1: வந்துட்டாங்க.
0: ஆமா, வணக்கம், யாரு?
3: வணக்கம், நான் செல்வன் இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன், கண்டுபிடிச்சிட்டீங்களா விடைய?
3: சாதி சாப்ளைன்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். அதாவது இப்ப அதாவது என்னன்னா எக்ஸ்ட்ரா தொப்பி, பெரம்பு குச்சி, விசித்திரமான நடை இதெல்லாம் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் அதெல்லாம் சொல்லவே வேணாங்க, அது யாருன்னு எங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி விடை சொல்லிட்டு போயிட்டாரு சரவணன். வாழ்த்துக்கள்.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கிற பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
6: சரி சரி சரி சரி
7: சரி சரி சரி சரி சரி
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வண்ணக்கோளங்கள் கேட்டு இருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு கண்டுபிடிதான் விளையாடிட்டு இருக்கோம். சார்லி சாப்ளின் அசத்தலாம் பதில சொல்லிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து பார்த்தலாம்.
2: அதுக்கு முன்னாடி
1: கேள்வியை கேளுங்க, அப்பதானங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிதான்.
2: இது வந்து கேள்வி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வருவோங்கிறாங்க.
1: அப்படியா? ஆமா, கேள்வியே தெரியாம நாங்க எங்க வர்றது அப்படின்ற மாதிரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னாக்க அடுத்த கேள்வி கடல் சார்ந்த. இன்னைக்கு வேற பெருங்கடல் தினம் இல்லையா? இப்ப வந்து கடல் சார்ந்த ஒரு கேள்விதான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப உங்களுக்கு கடல்ல குளிக்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீச்சல் தெரியுமா? உங்களுக்கு நீச்சல் தெரியலனாலும் இந்த கடல்ல நீங்க போய் தாராளமா குளிக்கலாம்.
2: ஆஹா,
1: ஏன் அப்படி தெரியுங்களா? ஏன்னா இங்க நீங்க வந்து அப்படியே மிதந்துகிட்டே இருப்பீங்களா, உள்ளேயே போக மாட்டீங்க. ஆமா, அப்படிப்பட்ட கடலா? அது எங்க இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது என்ன கடல்ன்றதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னாக்கா ஜோர்டான், இஸ்ரேல், பாலஸ்தீன் இந்த எல்லையில அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரண கடல் நீரை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு உப்பு வந்து இதுல இருக்கிறதுனால இங்க வந்து அந்த நீர்வாழ் உயிரினங்களால அங்க இருக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னாக்கா
2: அங்க மீன் இருக்க முடியுமா?
1: நீங்க நீர்வாழ் உயிரினமா?
2: உப்பு ரொம்ப அதிகமா இருந்தா?
1: இதெல்லாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த தண்ணியில மருத்துவ குணம் இருக்கிறதுனால, அதாவது தோல் வியாதிகள்லாம் போகுது. அதனால அங்க போய் நிறைய பேர் வந்து அங்க போய் குளியெல்லாம் ஆடிடுறாங்க பாத்துக்கோங்க. ஆமா, இது எந்த கடல் அப்படின்றத தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: இணைப்புல வரக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். விடை சொல்ல தயாரா இருக்கீங்களா? வருக. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். நிலத்தரசி திருவையா சத்தம் ராஜேஸ்வரி, பாக்கடலாமா?
1: கரெக்ட்மா? ஐயோ, இன்னும் அப்படி, ஐயோ, இன்னைக்கு வர்ற நேரில இப்படி அடிச்சா என்ன பண்றது? பதில
2: அதிகம் அப்படின்னதுமே
1: சாக்கடல். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா சாக்கடல், சவக்கடல் அப்படின்ற டெட் சி அப்படின்றதான் இது பேரு. பாருங்க, அப்படியே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. பாருங்க, என்ன க்ளூவே கொடுக்க வேணாங்க, நான் ஈஸியா சொல்லிடுவேன். நீங்க முத குடுக்கும் போதே நான் பதில் சொல்லிட்டேன்.
2: சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா வரலாறுலாம் நிறைய படிச்சிருக்கோம். அந்த சாக்கடல்னா எங்களுக்கு உப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நேயர்கள் வந்து அழகா சொல்லிட்டாங்க.
1: ஆமா, அடுத்தடுத்து கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு என்ன சொல்லுங்க. திருச்சி எஃப்எம் 102.1 இது வண்ண கோளங்கள்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். வண்ணக்கோலங்கள் வண்ணக்கோலங்கள்ல கண்டுபிடி கண்டுபிடின்னு உங்களுக்கு அசத்தலான பல கேள்விகள் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. நம்ம நேர்களும் வேக வேகமா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
2: ஆமா, பதில்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. அடடா, கொஞ்சம் டஃபா கொடுக்கணும் போலயே அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து எளிமையான கேள்விதான் இருக்க போது. பாத்தீங்கன்னாக்க, நம்ம இந்தியாவில மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது முதன் முதல்ல 1954 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உயரிய விருதை ஒரே டைம்ல 3 இந்தியர்கள் வாங்கியிருக்காங்க. அந்த 3 இந்தியர்கள் யார் யார் அப்படின்றத தான் நீங்கள் வந்து விடையை கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: விடையை சொல்கிறதுக்காக நேயர்கள் போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எதிரொலி மட்டும் வருது, ஆளை காணமே.
2: இருங்க, நீங்கள் இப்போ தானே கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வருத வந்து கேள்வி என்னன்றத சொல்லிடலாம். நம்ம இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது முதன் முதலாக 1954 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உயரிய விருதை 3 இந்தியர்கள் ஒரே ஆண்டில் வாங்கியிருக்காங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்றத தான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். கேட்டு எழுந்திருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த் அண்ட் கோவின் வண்ணக்கோலங்கள். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர்
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 4:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக் கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அன்பாபுரம்.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி தான் விளையாடிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நம்ம இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1954 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த உயரிய விருதை 3 இந்தியர்கள் ஒரே ஆண்டில் முதல் முறையாக வாங்கியிருக்காங்க. யார் அந்த 3 நபர்கள் அப்படின்றத கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதில கண்டுபிடிச்சிட்டு யார் லைன் பிடிச்சு வந்திருக்காங்க பார்த்துலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: கரூர் மாவட்டம் குளித்துறை சண்முகசுந்தரம்.
3: சொல்லுங்க ஐயா, யாரா இருக்கும்?
4: முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
3: ராஜேந்திர பிரசாத்தா?
4: ஆமா.
3: நல்லா தெரியுங்களா?
4: அப்படிதான் நினைக்கிறேன்.
3: சரி, இன்னும் ரெண்டு பேர் யாரும் சொல்லுங்க.
4: மூணு தடவை ஜனாதிபதியா இருந்து இந்தியாவை சிறப்பு வழி நடத்தி வருவது.
3: சரி, இன்னும் நான் இன்னும் ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்கறேன், சரிங்களா? அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அதாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றவர் சிறப்பு பாத்தீங்களா? இப்படி சொன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்
4: அப்படிதானே?
3: இந்தியாவோட முதல் துணை ஜனாதிபதி, 2வது குடியரசு தலைவர்
4: ஜாகிர் ஹுசைன்.
3: இவங்கெல்லாம் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா? இன்னொன்னு வந்து நம்ம இந்தியாவோட ஒரே கவர்னர் ஜெனரலா இருந்தவர் பாருங்க. இன்னொருத்தர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள், சரிங்களா? ராஜாஜி அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், சர் சி வி ராமன் அவர்கள், இவங்க மூணு பேரும் தான் 1954 மூணு பேர் ஒரே டைம்ல வந்து இந்த பாரத ரத்னா விருதை வாங்கிருக்காங்க.
4: பாரத ரத்னா விருது வாங்கினாங்க.
3: நன்றிங்க, சிறப்பு வாழ்த்துக்கள்.
5: கேள்வியை தனித்தனியா கேட்டது ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க.
3: ஆமா, அதாவது குறிப்புகள் கொடுத்தா எளிமையா கண்டுபிடிச்சலாம் இல்லையா? அந்த மாதிரிதான்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான்கு மணி 42 நிமிஷம் ஆயிட்டு நேரில் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல. இன்னைக்கு கண்டுபிடி தான் விளையாடிட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இசை மலையில நினைஞ்சிருப்போம்.
5: இசை மலையில் நினைய தயாரா?
4: ஆலங்கட்டி மலையில கூட சில பேர் நினைஞ்சிருப்பாங்க.
5: அடிவளைக்கு சித்ரா தேவி பிரியா ஞாபகம்.
4: ஆமா, சித்ரா தேவி பிரியா தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இசை மழையில் நனைய தயாரா அப்படின்ற மாதிரி. சரி, இங்க பாருங்களேன், மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வெளில போகும்போது மழை பெய்யுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
5: கொடை பிடிச்சிட்டு போவோம்.
4: கொடை பிடிச்சிட்டு போவீங்கல்ல. ஆனா இந்த மழை பெய்யும்போது நீங்க கொடை பிடிச்சிட்டு போக முடியாது, கூடையை வேணா பிடிச்சிட்டு போலாம்.
5: அப்படியா?
4: ஏன் தெரியுங்களா?
5: ஆலங்கட்டி மலையா?
4: ஆலங்கட்டி மலையில நீங்க கூடையில வர பிடிச்சிட்டு
5: வரீங்க. இல்ல, நீங்க மழைனதுனால சரி, ஆலங்கட்டி மலை நல்லா கட்டி

0: ரெடியா ஒழுங்கு கோடையை பிடிச்சிட்டு போனா நல்லா இருக்கும்னு ஆயோசிச்சேன்.
1: சரி பரவாயில்ல, அதுக்கு பிடிச்சிக்கலாம். பாத்தீங்களா அசைவ பிரியர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னாக்கா மீன் மழை பெய்ததாங்க. அது எந்த இடம் அப்படின்றதுதான் கண்டுபிடிக்கணும். அதாவது 1861 ஆண்டுலே பிப்ரவரி 22 அன்னைக்கு மீன் மழை பொழிஞ்சதா இந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா சொல்லிருக்காங்க. அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வண்ணக்கோளங்கள் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு கண்டுபிடிதான் விளையாடிட்டு இருக்கோம். நேர்களும் வந்து அப்படியே அட்டகாசமா பதில்களை சொல்லி அசத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட இணைப்புல வரக்கூடிய நேயர் யார் எங்க இருந்து பாத்தலாம்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்துங்க ஐயா?
1: லால்குடியில இருந்து கருப்பு சாமிமா.
0: சொல்லுங்க ஐயா.

0: மீன் மழை எங்க பெய்திருக்கும், அதாவது முதல் முறையா அதிகாரபூர்வமா?
1: அதான் அதிகாரபூர்வம் மத்திய அமெரிக்காவில ஹோண்டுராஸ் நாட்டுல யோரா என்ற இடமா,
0: யோரா அப்படின்ற இடம் அப்படித்தான் சொல்றீங்க சரிங்களா. அடுத்து வரக்கூடிய நேர பதில சொல்றாங்களா அப்படின்றதையும் நம்ம பாத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி. நன்றி
1: நன்றி.
0: அதாவது மீன் மழைன்னு சொல்லியாச்சு, அது எப்படிங்க மீன் மழை பெய்யும் அப்படின்னு நிறைய பேர் நம்மள யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதாவது பாத்தீங்கன்னாக்க கடற்பரப்போட பகுதி குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குறைந்த காற்றழுத்த மண்டலத்துக்கு காத்து வரும்போது அதோட மேகங்களும் சேர்ந்து அந்த காற்றழுத்த பகுதிக்கு நகர்த்தப்படுது. அதன் பின்னாடி அது சுழல் காற்றா மாறுது. இந்த சுழல் காத்துல என்ன பண்ணும் அப்படின்னா கடற்பரப்போட மேற்புறத்திலிருந்து வானத்தை நோக்கி சில கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கடல் மேற்புறத்துல உருவாகக்கூடிய இந்த சுழல் காற்றுல கடல்ல கூட்டமா வளரக்கூடிய சில மீனினங்கள் அந்த சுழல்ல சிக்கி காத்தோட வானத்தை நோக்கி இழுத்து போயிடுமா. அந்த சுழல் காற்று பெரும்பாலும் கடலோட மேற்புறத்துல வலுவிழந்துடும் இல்லையா. அந்த சில சமயம் இந்த கரையை கடக்கும் சில சுழல் காற்றானது வலுவிழந்து கடற்கரை ஒட்டிய பகுதிகளில், நம்ம இடத்துலலாம் பெய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் மீன் மழையா பொழியுமா. இது மீன் மட்டும் இல்லைங்க, அது கூட சேர்ந்து சில கடல்வாழ் உயிரினங்களும் மேல சென்று மழையா பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
2: ஏதோ வானிலை அறிக்கை மாதிரி வேக வேகமா செய்திகளை சொல்லிட்டே இருக்கீங்க. நம்ம இணைப்புல நேயர் வந்திருக்காங்களா?
0: அடுத்து யார் எங்கன்னு பாத்துலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? அடடா, மீன் மழை எங்க பெய்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு அதிகாரபூர்வமா அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்ற பதில நாமளே சொல்லிடலாம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: பேர் சொல்லுங்க.
0: வானொலியோட ஒளி அளவை குறைச்சு வச்சீங்கன்னா நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்கும் சரிங்களா. அடடா பாருங்க, கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சு இப்படி பண்ணா என்ன சொல்றது நம்ம. சரி, இது எங்க அதிகாரபூர்வமா நான் வந்து சொன்னது பாத்தீங்கன்னாக்க, முதன் முதலா சிங்கப்பூர்ல 1861 ஆண்டு பிப்ரவரி 22 அந்த மீன் மழை பொழிந்ததா குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில பெஞ்சிருக்கா அப்படின்னா இந்தியாவில மட்டும் இல்ல சில இடங்கள்லயும் வந்து பெய்திருக்கதா வந்து சொல்றாங்க. எங்கெங்கன்னா ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா அப்படின்னு நம்ம இந்தியாவிலையும் பெய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா குஜராத், கேரளா இது போன்ற இடங்கள்லையும் பெய்திருக்கு. சமீபத்தில் அதாவது தமிழ்நாட்டில் 2013 செப்டம்பர் 12 கூட சென்னையில ஒரு மீன் மழை பதிவாகி இருக்காங்க. பாத்துக்க, இது சொல்லலையே நம்ம மக்கள்.
2: நமக்கு தெரியாம போச்சுப்பா,
0: இருந்தா ஒரு கூட பிடிச்சிட்டு போயிருக்கலாம் இல்லப்பா.
2: அதானே, என்ன ஆச்சு, எப்படி யாருக்காவது தகவல் தெரிஞ்சவங்க நானும் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இல்ல பாத்திருக்கேன்றத நமக்கு கடிதம் வழியா எழுதி அனுப்பட்டும்.
0: ஆமா, நேர்ல இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்பவே சுவாரஸ்யமா போயிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
0: நேர்களே அடுத்ததா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வானொலிக்கு 90 வினாடி வினா நிகழ்ச்சி

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்மை பொழுது மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பெருங்கடல்களை பாதுகாக்கவும் கடல்வாழ் உயிரினங்களை பேணி காக்கவும் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலக பெருங்கடல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்கு தூய்மையான பாதுகாப்பான நீரை வழங்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலையிலும் நாட்டில் கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இவை போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும், தடையற்ற எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தவில்லை என்றார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 601 மனுக்களை ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்குட்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் அடையாள அட்டை, சீருடை, காலனி போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்று காலை முதல் சாரல் மழையுடன் பலத்த காற்று வீசுவதால் ஏரிச்சாலை அருகே சாலையில் முறிந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பலத்த காற்று காரணமாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நெதர்லாந்தில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஸ்வீடனின் ஆண்ட்ரே, அமெரிக்காவின் இவான் இணையை 7-6, 4-6, 10-7 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 வினாடி வினா தொகுப்பு நிகழ்ச்சி. வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டிக்கு
1: உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியார் சார்பாக வரவேற்கிறேன்.
0: இன்றைய நிகழ்ச்சி, சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையமும் தஞ்சாவூர் RBS வேளாண்மை கல்லூரியும் இணைந்து நடத்திய வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டியின் தொகுப்பு. போட்டியில் பங்கேற்ற கல்லூரிகள்:
2: தஞ்சாவூர் RBS வேளாண் கல்லூரி, ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள், மண்ணச்சநல்லூர் நாலந்தா வேளாண் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண் கல்லூரி மாணவர்கள்.
0: ஒவ்வொரு அணியினருக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் வயல், விதை, தளிர், மலர், கதிர் என்று வேளாண் சார்ந்த வார்த்தைகளாகவே அமைந்தது.
2: இங்கே குவிஸ் மாஸ்டராக வந்துள்ள ஜி கேதார்நாத் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். 1985 ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் நண்பர்களோடு தொடங்கிய பொது அறிவு கழகம் தி குசோசியேட்ஸ் மூலம் மாணவர்களுக்கு பொது அறிவு கற்பிப்பதிலும் கிராமப்புற மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதிலும் ஆர்வம் காட்டியுள்ளார். திருச்சிராப்பள்ளியிலும் சுற்று வட்டாரத்திலும் சற்றேறக்குறைய 1500 மேற்பட்ட வினாடி வினா போட்டிகளை நடத்தியவர். அகில இந்திய வானொலியோடு நெருங்கிய தொடர்புடையவர். 150 வாரங்களுக்கும் மேலாக 2010 தொடங்கிய பொது அறிவு நேரம் என்ற நிகழ்ச்சி 2013 வரை தொடராகவே வழங்கியுள்ளார் குவிஸ் மாஸ்டர் ஜி கேதார்நாத் அவர்கள். இந்த வினாடி வினா போட்டிக்கு மதிப்பீட்டாளர் பி எஸ் மோகன் அவர்கள், இவர் பேங்க் ஆப் இந்தியாவில் காசாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்.
0: அறிவால் அரங்கை அதிர வைத்த 5 அணியினர், அறிவுபூர்வமான கேள்விகள், ஆச்சரியமூட்டும் பதில்கள், அதிரடியான திருப்பங்களுடன் விறுவிறுப்பான வினாடி வினா போட்டி. வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டியின் முதல் சுற்று எழுத்து தேர்வாக நடைபெற்றது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பப்பட்ட ஆர் இன்றும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளின் தலைப்பு, படத்தை பார்த்து அந்த தலைப்பை நீங்க ஈஸியா கெஸ் பண்ணலாம். We will begin this round. இந்த ரவுண்டுக்கு பேர் யுரேகா ரவுண்ட். நிகழ்ச்சியோட தலைப்பு சித்திரங்களா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க திங்க் பண்ணி அதை கனெக்ட் பண்ணும். இப்ப நீங்களே தான் ஒவ்வொரு ஆன்சரும் நான் ரிவீல் பண்ணும் போது சரிபார்த்துக் கொள்ள போகிறீர்கள். இது என்ன நிகழ்ச்சியோட தலைப்பு? இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியின் தலைப்பு இளைய பாரதம். இளைய பாரதம் யாராவது எழுதியிருந்தா டிக் போட்டுங்க. ரெண்டாவது காந்திய சிந்தனை பற்றிய தலைப்பு, சத்திய சோதனை. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலில் வெளிவந்த சிறுவர் சம்பந்தமான நிகழ்ச்சியின் தலைப்பு, கண்மணி பூங்கா. நான்காவது இது மதியம் ஒரு 1/4 மணி நேரம் நீங்க சினிமாவை வானொலியில கேட்டே கற்பனை செய்து கொள்ளலாம் அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு, ஒலி சித்திரம். அஞ்சாவது அரை மணி நேர ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை திருச்சி மற்ற இதர தமிழ் வானிலை அரிசைகளில் ஒலிபரப்பப்படும் மிக முக்கியமான நிகழ்ச்சியின் தலைப்பு, உழவர் உலகம். ஆறாவது 1 மணி நேரம் 1 தடவை மணிக்கு 1 தடவை வழங்கப்படும் தமிழில் உள்ள தலைப்பு, செய்தி சுருக்கம். நெத்தியில சுருக்கமா இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் செய்தி சுருக்கம். பிரேக்கிங் நியூஸ், அதுல நியூஸ் ஹைட் பண்ணிருக்கு, நெத்தியில சுருக்கம் இருக்கு, செய்தி சுருக்கம். அடுத்தது கட்டுரை சம்பந்தமான நிகழ்ச்சியின் தலைப்பு, சுழல் விளக்கு. சுழல் விளக்கு, இந்த சிம்பல் வந்து ரொட்டேட்டிங் சிம்பல் இங்கிலீஷ்ல, அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு வந்து சுழல். அடுத்தது காமெடி சம்பந்தமான மெசேஜ் உள்ள 5 நிமிஷ ப்ரோக்ராமோட டைட்டில், இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தக் தக் லைஃபோட போஸ்டர் அது, தக் அவல், இன்று ஒரு தகவல். அடுத்தது திரைப்பட பாடல்களின் டைட்டில், திரை இசை. அடுத்தது செய்தி தொகுப்பின் தலைப்பு, மாவட்ட செய்தி மடல். எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? வயல் 40, விதை 20, கதிர் 50, மலர் 50, தளிர் 40. சோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் டைட்டில் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ பிகினிங் ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. 50 மார்க் வாங்கினதே பெரிய விஷயம் தான். ஆனா உங்களோட லேட்டரல் திங்கிங் யூஸ் பண்ணி என்ன டைட்டிலா இருக்குன்னு கெஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அதற்கே மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அருமையான முயற்சி.
0: வாழ்க்கையிலயும் சரி, போட்டிகள்லயும் சரி, முதல்ல யாரு முதல்ல வரா அப்படிங்கறது முக்கியமே இல்ல, முடிவுல யாரு முதல்ல வரா அப்படிங்கறதா முக்கியம். பொறுத்திருந்து தெரிந்து கொள்வோம் போட்டியில் யார் வெற்றியாளராக வரப்போகிறார்கள் என்று.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: We will start real program now. First question to Vijay Teen. Question பாருங்க. அகில இந்திய வானொலியம் ஆகாஷவாணியோட குறிக்கோள் மோட்டோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு வேர்டு மட்டும் ஹைட் பண்ணிருக்கேன், டேஷ் டேஷ் போட்டிருக்கேன். அந்த டேஷ்ல என்ன சான்ஸ்கிரிட் வேர்டு வரும், அதனோட மீனிங் என்ன?
4: பகுதன் ஹிட்டாயா, பகுதன் சுகாயா.
3: ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். பகுஜன் அப்படிங்கிற வேர்டு தான்.
4: பகுதன் அப்படின்னா many people.
3: பகுஜன்னா many people.
4: ஹிட்டாயானா பலரோட நன்மை, வெல்ஃபேர். சுகாயானா ஹாப்பினஸ்.
3: ஓகே, ஹாப்பினஸ் அண்ட் வெல்ஃபேர் ஃபார் தி மெனி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எடுக்கப்பட்ட ஒரு குறிக்கோள் தான் இது. பகுஜன் ஹிட்டாயா, பகுஜன்.

0: సుఖయ 10 పాయింట్స్ 2 విదైతి. நவ் செகண்ட் க்வெஸ்சன் போறோம் வயல் டீமுக்கு. இப்போ ஒரு ஆடியோ கேட்க போறீங்க, இந்த ஆடியோ கேட்டு இந்த ஆடியோ டியூன் யார் கம்போஸ் பண்ணதுன்னு நீங்க கண்டுபிடி. இந்த டியூன் கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோல காலையில 5:53 ரேடியோ புட்டியை திறந்தீங்கன்னா வரக்கூடிய சிக்னேச்சர் டியூன் இது. ஆல் இண்டியா ரேடியோ நிகழ்ச்சி ஆரம்பமாகுது அப்படின்னு அறிவிக்கிற சிக்னேச்சர் டியூன் ஆஃப் ஆகாஷ்வாணி. இந்த டியூனை கம்போஸ் பண்ணது யாரு?
1: வால்டர் கஃப்மன்.
0: அருமையான ஆன்சர், 10 மதிப்பெண். நம்ம இந்தியால ஆல் இண்டியா ரேடியோங்கிற ஒரு கான்செப்ட், ரேடியோ பிராட்காஸ்ட் எல்லாம் சுதந்திர போராட்டத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 1925 இருந்து ஆரம்பிச்சு பிராட்காஸ்ட் எல்லாம் லோக்கலா பண்ணிட்டு இருந்தாங்க. 1936 ஆல் இண்டியா ரேடியோன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வர காரணமா இருக்கும் போது, அப்போ வேர்ல்டு வார் டூல இவர் வந்து ஜெர்மனிலேருந்து நாசிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு அகதி இவர் வால்டர் காஃப்மன். அவருக்கு மியூசிக் நாலேஜ் உண்டு. ஆகாஷ்வாணி டெல்லியில இவர் பணிபுரிஞ்சாரு. அந்த டயத்துல அந்த டியூன் கம்போஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சது. இந்த டியூனை கம்போஸ் பண்ணாரு. இவர் பேரு வால்டர் காஃப்மன். ஓகே, குட் பிகினிங், நல்லா ஸ்கோர் பண்றீங்க, வெரி குட். இதே மாதிரியே ஸ்கோர் பண்ணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு தளிர் டீம், ஆகாஷ்வாணி எப்படி உருவாச்சு?
2: ரெண்டு ஸ்டேஷன், 1927 ஒன்னு, அப்புறம் 1920 பாம்பே அண்ட் கல்கத்தா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் 1930 வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு அந்த ரெண்டு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கம்பெனி. 1930 வந்து கவர்மெண்ட் டேக் பண்ணிட்டாங்க, இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் கம்பெனியா மாத்தினாங்க சார். அதுக்கப்புறமேட்டு அது 1936 ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணி.
0: அப்புறம் ஆகாஷ்வாணிங்கிறது
2: 1957.
0: சூப்பர் சூப்பர். இந்த போட்டோல இருக்கிறது யாரு தெரியுமா? அடிஷனலா 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இவர் தான் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறுவ காரணமா இருந்தவர். யாருக்கா தெரியுமா?
3: ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் லியோனல் ஃபெல்டன்.
0: பிரிட்டிஷ் நாட்டுக்காரர், பிபிசியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோக்ராம் எக்ஸிகூட்டிவா. அவர் தான் இந்தியாவுக்கு வந்து 9 இடங்கள்ல முதல்ல ஸ்டேஷன் ஆரம்பிச்சாரு. அடுத்த க்வெஸ்சன் மலருக்கு செல்கிறது. சரி, ஆகாஷ்வாணி ஆகாஷ்வாணின்னு சொல்றோம், இந்த ஆகாஷ்வாணிங்கிற டேர்ம் எப்படி ஆல் இண்டியா ரேடியோக்கு அட்டாச் ஆச்சு?
1: ரவீந்திரநாத் தாகூர் சார் வந்து 1956 வந்து ஆகாஷ்வாணின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தாங்க சார் யாருக்கு, ஆல் இண்டியா ரேடியோக்கு. 1956 அடாப்ட் பண்ணி 2023 வந்து இப்ப நம்ம வந்து அபிஷியலா அனௌன்ஸ்
0: பண்ணிருக்கோம்
1: ஆகாஷ்வாணி.
0: ஓகே, அதுக்கும் இந்த போட்டோல உள்ள வரைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
4: சரி, எம்டபிள்யூ கோபாலசாமி அப்படிங்கிறவங்க அவங்களோட பிரைவேட் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு அந்த ஆகாஷ்வாணி அப்படிங்கிற பேரை ஃபர்ஸ்ட் டைம் வச்சாங்க.
0: சூப்பர். ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு பேர் எப்படி வச்சாரு, எந்த இயர்ல வச்சாருங்கிறது அவங்க கொஞ்சம் தப்பா சொன்னாங்க. நீங்க யாராவது ட்ரை பண்ண முடியுமா
4: சார்? அவங்க போயம் அதுல இருந்து எடுத்த ஒரு லைன்.
0: ரவீந்திரநாத் தாகூர் ஒரு போயம் எழுதினாரு எப்பனா, ஆல் இண்டியா ரேடியோ கல்கத்தா ஷார்ட்வேவ் பிராட்காஸ்டிங் ஒலிபரப்பு சேவை ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு போயம் எழுதினார். அந்த போயத்துலதான் ஆகாஷ்வாணி அப்படிங்கிற வேர்ட் அவர் யூஸ் பண்ணாரு, வாய்ஸ் ஃப்ரம் த ஸ்கை அப்படிங்கிற மீனிங்ல ஆகாஷ்வாணின்னு யூஸ் பண்ணார். பட் இது நடந்தது 1936. ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியால பல இடங்கள்ல அமெச்சூர் ரேடியோ விரும்பிகள்லாம் இருப்பாங்கல்ல, பஃப், ரேடியோ பஃப்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பிரைவேட் ரேடியோ கிளப் வச்சிட்டு இருந்தாங்க மும்பைல, டெல்லியில, கல்கட்டால. அதே மாதிரி மைசூர்ல MV கோபாலசாமிங்கிறவர் ஒரு சின்ன பிரைவேட் ரேடியோ கிளப் வச்சிருந்தாரு. அவர் காலேஜ் ப்ரொஃபசர். அவர் அந்த பிரைவேட் கிளப்புக்கு ஆகாஷ்வாணின்னு பேர் கொடுத்திருந்தாரு ஒரு வருஷம் முன்னாடியே. இதைத்தான் அடாப்ட் பண்ணி லேட்டர் ஸ்டேஜ்ல ஆகாஷ்வாணிங்கிற நேம் வந்தது. நடுவுல கொஞ்ச நாளைக்கு இல்லாம இருந்து, as you said rightly, 2023 இருந்து திருப்பியும் ஆகாஷ்வாணிலு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, மத்த டீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணல. அபவுட் பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. லாஸ்ட் க்வெஸ்சன் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கோஸ் டு கதிர் டீம். அகில இந்திய வானொலி நிலையத்தின் எந்த சேவை ஒரு நிறுவனத்திற்கு போட்டியாக ஆரம்பிக்கப்பட்டது? அதுக்கான க்ளூ இந்த படத்துல இருக்கு. அது எந்த நிறுவனம், அந்த சேவையின் பெயர் என்ன, எதற்கு போட்டியாக இந்த நிறுவனம் ஆல் இண்டியா ரேடியோல 1957 ஆரம்பிக்கப்பட்டது?
3: இலங்கை வானொலி மையம் சார். அதுக்கு காம்படிஷன்,
0: அது காம்படிஷனா
3: ஸ்டார்ட் பண்ணாங்க சார். விவித் பாரத்.
0: விவித் பாரதி, கரவொலி கொடுக்கலாம். 10 மதிப்பெண்கள் பார் கதிரி டீம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேட்டடைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 வினாடி வினா தொகுப்பு நிகழ்ச்சி.
4: நவ் ரவுண்ட் ரிவர்ஸ், இந்த சுற்று மாற்று முறையில் செல்கிறது. கதிரில் இருந்து ஆரம்பித்து விதைக்கு வருவோம். இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி கதிருக்கு மீண்டும் செல்கிறது. இப்ப க்வெஸ்சன் மட்டும் போடுங்க. இதுல வந்து ஒரு தேச தலைவரோட பேச்ச கேட்க போறீங்க. அந்த தேச தலைவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவர் எந்த இடத்துல இருந்து இந்த பேச்ச கொடுத்தாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஆடியோ
5: Since I spoke to you last, no important change has taken place in the general war situation. With their boasting and bragging.
4: Any guess?
6: Netaji Subhash Chandra Bose Azad Hind Radio la kudutada.
4: I'll wait. Place enga endha speech?
7: Germany sir.
4: Germany. Neenga enna solringa? Berlin. Neenga?
7: Singapore.
4: Singapore. Oh, okay. Okay, about points. 8 points to team Kadir. Kittadatta ella solltaanga. ஆசாத் இந்து ரேடியோ இல்ல, அது ரேடியோ டோக்கியோ. ஆசாத் இந்து ரேடியோல இவர் பேசும்போது இந்தியாவுக்கான ஒரு தனி படை உருவாக்கணும்னு ஒரு திட்டம் அவரும் அவருடைய சகோதரர் ராஜ் பிகாரி போஸும் போட்டாங்க. அந்த இந்திய தனிப்படையின் பெயர் என்ன, அவங்க யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா, அவங்களுக்கும் ஒலிபரப்புக்கும் என்ன சம்பந்தம்? 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் டயத்துல சீக்ரெட் பிராட்காஸ்ட் பண்ணாங்க அவங்க, அண்டர் கிரவுண்ட் பிராட்காஸ்ட். ஏன்னா அப்போ வந்து எல்லாத்தையும் தடை பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஆதிக்கம் வந்தது. நீங்க சொல்றீங்களா?
6: காங்கிரஸ் ஸ்டேடியம், உஷா மேத்தா மேம்.
4: தட்ஸ் இட், ஃபண்டாஸ்டிக். அவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்டா 3 பாயிண்ட் கொடுத்துறலாம். ஓகே, தட்ஸ் குட். another 2 பாயிண்ட்ஸ்.
6: அந்த காங்கிரஸ் ரேடியோட ஸ்டார்டிங் லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படினா, this is காங்கிரஸ் ரேடியோ calling on 42.34 meters away from somewhere in India.
4: So another 2 பாயிண்ட்ஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், சூப்பர்.
7: சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணப்ப இதுதான் என் வாழ்க்கையோட சிறந்த தருணம் அப்படின்னு சொன்னாங்க சார். 2001 வந்துட்டு காலமாயிருக்காங்க.
4: சூப்பர், சூப்பர். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு மாலார் டீம். கிளிக் பண்ணுங்க. இதுல ரெண்டு பேரோட போட்டோ பார்க்க போறீங்க ஸ்கிரீன்ல. அந்த ரெண்டு பேருக்கு போட்டோ கீழையும் கரஸ்பாண்ட்

0: இயர் இருக்கும், அவங்களும் அந்த இயர்ல ஒலிபரப்பு சம்பந்தமா என்ன முக்கிய நிகழ்வுகளை அவங்க மேற்கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும். சோ 1947ல ஃபர்ஸ்ட்ல உள்ளவர் என்ன பண்ணாரு, 1948ல செகண்ட்ல உள்ளவர் என்ன பண்ணாரு, அவங்களோட பேர் என்ன, அவங்களுக்கும் ஒலிபரப்புக்கும் என்ன சம்பந்தம், எனி கெஸ்? ஓகே, ஐ வில் பாஸ் இட் ஆன்
1: சார்.
0: சொல்லுங்க.
1: 1948ல வந்து மகாத்மா காந்தி இறந்தப்ப இது பிராட்காஸ்ட்,
0: இறந்தப்ப
1: அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கற இன்ஃபர்மேஷன்,
0: இறந்துட்டாங்க இன்ஃபர்மேஷன் சொன்னது யாரு, அந்த 1948ல உள்ள போட்டோல உள்ள அவங்க பேர் தெரியுமா? தெரியாது. ஐ வில் வெயிட். நீங்க ட்ரை பண்றீங்களா? தளிர் இல்ல. ஓகே, வயல் ட்ரை பண்றீங்களா?
2: 1947ல இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணது வந்து பூர்ணம் விஸ்வநாதன்.
0: ஃபேன்டாஸ்டிக், இத கை தட்டலாம். 1947ல இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று முதன் முதலில் தமிழில் ஒலிபரப்பு செய்தவர் அறிவிப்பாளர் பூர்ணம் விஸ்வநாதன். இரண்டாவது படம்,
2: மகாத்மா காந்தி இறந்தப்போ வந்து 7 hours வந்து அவங்களோட ஃபுனரல் வந்து
0: கரெக்ட், தெளிவான விடை. அவர் பேர் தெரியுமா?
2: மெல்ஹி டி மெல்லோ.
0: ஃபேன்டாஸ்டிக், ஒன்ஸ் அகைன், மெல்வில் டி மெல்லோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான். சோ இது ஆன்சர். So about points, pass ஆகி வந்தது 5 points to வயல் டீம், தளிர் டீம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வருது, ஸ்கிரீன்ல பாருங்க. இது வந்து ஒரு வீடியோ க்வெஸ்சன் போடுங்க, கிளிக். வீடியோவும் இருக்கு ஆடியோவும் இருக்கு, எது வேணாலும் பிளே பண்ணுங்க, வீடியோவும் இல்லை ஆடியோ. இந்த ரெண்டும் ரொம்ப ஃபெமிலியர் டியூன்ஸ் தான் ஒலிபரப்பு பொறுத்த வரைக்கும். இது வந்து டிடி சேனலோட சிக்னேச்சர் டியூன். இதுல வீடியோல பாக்குறது தூர்தர்ஷன் அப்படிங்கிற வேர்டு வருது பாருங்க. அடுத்தது ஆடியோ வருது, ஆடியோவும் கேளுங்க.

0: டீம் சி, தலை டீம் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டும் ரொம்ப பாப்புலர் மியூசிக். பிரசார் பாரதியில தூர்தர்ஷனோட சிக்னேச்சர் டியூன். இன்னொன்னு, ஆல் இண்டியா ரேடியோலயும் சரி தூர்தர்ஷன்லயும் சரி மார்னிங் முதல்ல ஒளிபரப்புற நேஷனல் சாங் ஆஃப் இந்தியா. சோ இந்த ரெண்டுக்கும் டியூன் போட்டது யாரு? கிரேட் மியூசிஷியன் ஆஃப் இந்தியா, அவர் தான் இதுக்கு டியூன் கம்போஸ் பண்ணிருக்காரு. அது யார்? எனி கெஸ் யாரு?
1: வித்யான் எம் எஸ் விஸ்வநாதன்.
0: தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் அவர் டியூன் பண்ணிருக்காரு.
2: பிஸ்மில்லா கான்.
0: நாட் பிஸ்மில்லா கான். எனிவே, குட் கெஸ்
3: சார். ஜாகிர் ஹுசைன்.
0: ஜாகிர் ஹுசைனும் இல்ல. ஸ்டார்ட் வித் யூ.
2: பீம்சன் ஜோஷியா சார்.
0: இல்ல, பீம்சன் ஜோஷியும் இல்ல. இப்ப படத்தை பார்ப்போமா? அவர் கிளிக் பண்ணுங்க, அவர் படம் வரும். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். படத்தை பார்த்தாலும் சொல்லுங்க அது யாரு. அவரோட படம் அது.
1: பண்டிட் ரவிசங்கர்.
0: மிகச்சரியான விடை, பண்டிட் ரவிசங்கர். சிதார் இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லுநர். அவர் தான் இந்திய சங்கீதத்தை மேலை நாடுகளில் கொண்டு சேர்த்தவர். 5 points. Now direct question. அடுத்த கேள்வி வயல் டீமுக்கு செல்கிறது. ஜெனரலா வந்து பிராட்காஸ்டிங் வந்து 4 விதமா பிரிப்பாங்க. MW, SW, AM, FM. சரியா? அந்த எக்ஸ்பான்ஷன் சொல்லணும். அதனா என்ன அப்படின்ட்டு திருச்சி ரெயின்போவின் அலைவரிசை எண்ணையும் சொல்லணும். பாஸ் பண்ணவா?
1: AM ஓட எக்ஸ்பான்ஷன் ஆடியோ மாடியூல்.
0: அப்புறம் FM
1: ஃப்ரீக்வன்சி மாடியூல். SW ஷார்ட் வேவ். MW மீடியம் வேவ்.
0: ஓகே. திருச்சி FM
1: 102.1.
0: ஓகே. ஒரு பார்ட்லி கரெக்ட். நீங்க சொன்னது AM FM மட்டும் கரெக்ட்டா எக்ஸ்பாண்ட் பண்ணல.
3: AM ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன், FM ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்.
0: சூப்பர் சூப்பர். FM ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், MW மீடியம் வேவ், SW ஷார்ட் வேவ், திருச்சி AR ரெயின்போவின் அலைவரிசை 102.1 MHz. சோ அபௌட் பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் டு வயல், 3 பாயிண்ட்ஸ் டு விதை. லாஸ்ட் க்வெஸ்சன், தி செகண்ட் ரவுண்ட் கோஸ் டு விதை டீம். இப்போ ரெண்டு பேரோட போட்டோ வரும். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் இந்த ரெண்டு பர்சனாலிட்டிக்கும் அந்தந்த டேட்ல என்ன கனெக்ஷன்? ரெண்டு டேட் இருக்கு. என்னன்னா 1939 May 16 அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல இருக்கிறவர் என்ன பண்ணாரு? 2001 May 1 அந்த கலர் போட்டோல உள்ள லேடி என்ன பண்ணாங்க? இன் கனெக்ஷன் வித் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி. கெஸ் பண்றீங்களா?
3: திரு ராஜாஜி அவர்கள் வந்து 16 May 1939 திருச்சி வானொலி மையத்தை கொண்டு வந்தாங்க.
0: ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லிட்டாங்க. செகண்ட், 2001 May 1 அன்னைக்கு திருச்சி ரேடியோல என்ன ஸ்டார்ட் ஆச்சு? எனி கெஸ்? சோ திருச்சி FM ஆரம்பித்த தினம் அது யார் ஆரம்பிச்சது? சுஷ்மா சுவராஜ். அப்போ இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில இருந்தாங்க, IP ல. சோ பாயிண்ட்ஸ் வந்து 5 points டு விதை. 2 rounds ஆர் ஓவர்.
4: போட்டி களம் இப்போ அனல் பறக்க தொடங்கிருச்சு. ஒரு புறம் மதிப்பெண்கள் எகிற

மறுபுறம் அணிகளுக்கு இடையேயான தூரம் குறைஞ்சுகிட்டே வருது. யார் இந்த வினாடி வினா போட்டியின் மகுடத்தை சூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இணைந்தே இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 வினாடி வினா தொகுப்பு நிகழ்ச்சி.
1: நெக்ஸ்ட் ரவுண்ட் டு இதை கிளாஸ்ஃபை டைரக்ஷன். எக்ஸ்டர்னல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி ஸ்டார்டட் இட் சர்வீஸ் இன் ஃபாரின் லாங்குவேஜஸ். மற்ற மொழிகளில் அவங்க சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 உலக மொழிகளிலும் 12 இந்திய மொழிகளில் அவங்க ஒலிபரப்பு சேவையை செஞ்சுட்டு வராங்க. ஆனா இந்த சர்வீஸ் முதல் முதலாக ஆல் இண்டியா ரேடியோல எந்த லாங்குவேஜ்ல, எந்த ஃபாரின் லாங்குவேஜ்ல சர்வீஸ் துவங்கினாங்க?
2: பிரிட்டிஷ் காலத்துல வந்து 1936 வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம பிராட்காஸ்டிங் சர்வீஸ். அப்ப 1939 வந்து எக்ஸ்டர்னல் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப வந்து 27 லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் புஸ்தோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ப்ரொபகண்டா வந்து அது வந்து பரப்பணும் அப்படின்றதுக்காக அந்த புஸ்தோ லாங்குவேஜ்
3: ஜம்மு காஷ்மீர்.
1: ஜம்மு காஷ்மீர், குட் கெஸ். எனிபடி, ஹம்பத்திங்லாங்கிற இடம் எங்க இருக்கு?
4: லடாக்.

லடாக்ல இருக்கு. வெரி குட், பாருங்க உங்களுக்கு 10 பாயிண்ட், அவங்களுக்கு 2 பாயிண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு தலீர் டீம். இது ஒரு ஆடியோ க்வெஸ்சன் போடுங்க. ஒரு ப்ரோக்ராமோட தீம் மியூசிக் இது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேல இந்த ப்ரோக்ராம் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த டியூனை கேளுங்க, அது என்ன ப்ரோக்ராம்க்கு நீங்க கெஸ் பண்ணணும். தமிழ் ப்ரோக்ராம் தான்.

0: திருச்சி வானொலி நிலையத்துல ஒலிபரப்பாகிற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி வேளாண் அரங்கம். குட் கேஸ்,
1: உழவர் உலகம்.
0: மிக சரியான விடை 5 மதிப்பெண்கள் மலர் டீமுக்கு செல்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு மலர் டீம். இதுல ஒரு போட்டோஸ் வரும், அந்த மூணு பேரையும் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கும் பிரசார் பாதிக்கும் உள்ள தொடர்பு கண்டுபிடிக்கும்.
1: சார், தேவா, பாத்திமா பாபு. சார், இவங்க மூணு பேருமே திரை ரிலேட்டடா இருக்கிற ஒரு
0: ரிலேட்டடா லேட்டர் ஸ்டேஜ்ல வந்தாங்க. ஓகே, மூணாவது ஆள் தெரியல. இல்ல, மூணாவது பர்சன் யாரும் தெரியல. ஓகே, கதிர் டீம் தெரியுமா? ஓகே, விதை எனிபடி? ஹெச் ராமகிருஷ்ணன், ரொம்ப பிரபலமான ஒரு நியூஸ் ரீடர் அண்ட் இன்டர்வியூவர். அவர் இன்டர்வியூ பண்ண பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப கிரேட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. மூணு பேருமே ஆரம்ப காலத்துல டிடி பொதிகையில ஒர்க் பண்ணவங்க. சோ அபவுட் பாயிண்ட்ஸ், பாத்திமா பாபுன் தேவாக்காக 2 பாயிண்ட் கொடுக்கலாம். லாஸ்ட் க்வெஸ்சன் திஸ் ரவுண்ட் கதிர் டீமுக்கு. கதிர்க்கு க்வெஸ்சன், ஆடியோ கேளுங்க. இந்த ஆடியோ கேட்டு இவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்.
2: ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு, அதுல 2வது பரிசு யாருக்குன்னு அறிவிச்சாங்க. ஒரு பையன் எழுந்திருச்சு மெதுவா நடந்து போய் பரிசு வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம். அவன் கடைசி வரிசையில இருந்து கத்தனானா, ஐயா, அதையும் அந்த பையன் மூலமாவே கொடுத்து அனுப்பி வச்சிருங்க, இங்க வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு.
0: ரெண்டே லைன்ல காமெடியா 2 வரிய சொல்லி அதுல ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்காரு. அது யாரு? அவர் எந்த நிகழ்ச்சியில இத சொன்னார்? எனி கெஸ்?
3: கெஸ் தான் சார், இன்னொரு தகவல். அவரோட பேர் தெரியல சார்.
0: ஓகே, விதை?
1: கெஸ் தான் சார், சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன் பேரு. ஃபுல் நேம் சொல்ல முடியுமா அடைமொழியோட? ஏன்னா நிறைய சுவாமிநாதன் இருக்காங்க. தென்கட்சி
1: சுவாமிநாதன்.
0: ஓகே, இன்று ஒரு தகவலுக்காக 5 மதிப்பெண்கள். தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொல்றதுக்காக வயல் டீமுக்கு 3 மதிப்பெண்கள். அவர் கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் வந்து 14 வருஷம் 1988 இருந்து ஆரம்பிச்சு அண்டில் இஸ் ரிட்டையர்மெண்ட் 2002 டெப்டி டைரக்டர் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை ரிட்டையர் ஆகும் போற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம டெய்லி பண்ணுவார். இந்த ரவுண்ட் முடிவுல ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாம். 3 ரவுண்ட் ஓர
4: ஸ்கோர் வரிசையாவே படிக்கிறேன். விதை 48, வயல் 78, அப்புறம் துளிர் 55, மலர் 69, கதிர் 80. இன்னும் 3 ரவுண்ட் இருக்கு.
0: ஆக்சுவலா ஹாஃப்வே த்ரூல அருமையான ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. க்ளோஸ் ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ எந்த டீம் பண்ணாலும் எந்த டீமையும் முறியடிச்சு மேல வரலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 வினாடி வினா தொகுப்பு நிகழ்ச்சி.
1: செகண்ட் ஹாஃப் போவோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டு கதிர் டீமுக்கு. ஒரு வீடியோ பார்க்க போறீங்க, அந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. பட் அதுல ஒரு அமெச்சூர் ரேடியோ என்தூசியாஸ்ட் வந்து ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கிளிக் தி வீடியோ. அவர் வந்து பேசும் போதே ஒரு க்ளூ எல்லாம் கொடுத்தாரு, விக்டர் காலிங் அப்படின்னு கோடு வேர்ட் எல்லாம் சொன்னாரு. இத வந்து போர்க்காலங்கள்ல இயற்கை சூழ்நிலை சீற்றங்கள் டயத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திருப்பியும் வந்து சான்ஸ் வந்து கதிருக்கு தான் கொடுப்பேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரன் கடல் சீற்றங்கள் டயத்தெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப உதவும்.
2: ஷார்ட்வேவ் கம்யூனிகேட்டர்
1: இல்ல,
2: மைக்ரோஃபோன்,
1: மைக்ரோஃபோன் இல்ல,
2: மைக்ரோசெல்,
1: மைக்ரோசெட் இல்ல,
3: ரேடார் டிரான்ஸ்மிட்டர்,
1: ரேடார் டிரான்ஸ்மிட்டர் இல்ல, ஹாம் ரேடியோ. இதுக்கு பேர் ஹாம் ரேடியோ, ஹாம் செட் அப்படின்னு பேரு. அனதர் க்வெஸ்சன், கிளிக் த டிஸ்டர்ஸ் சிக்னல். அதாவது போர்க்கால அடிப்படையில ஆபத்து காலகட்டங்கள்ல இந்த மாதிரி 3 சிக்னல் கொடுப்பாங்க. SOS, பான் பான், மேடே. Start with Kadir, expand all those things. Quick.
4: PAN na permanent access network.
1: Permanent?
4: Access network.
1: Illa, theriyala. So SOS na save our soul. Initially, indha mari distress communication signal la endha instrument ah use panni communicate pannit irundhaanga na Morse code. Samuel Morse kandupidicha Morse telegraphic code vachu dhaan kappal la irundhu thagaval varum. Adukku avanga SOS ngra 3 letter dhaan select pannaanga. Adha expand panni save our soul. Adutha, suppose any emergency help is required, like for example edha mechanical failure, car la poiittu irukinga, thidin edhaadu stuck ah irukku, pan pan nu signal kudukalam. Car la ship edhula venaalum. Pan pan na French word panne abdingra word la irundhu பண்ணட்டும். பன்னே மீன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அடுத்தது மேடே, ஏரோப்ளைன்ல இருந்து மேடே மேடேங்கிற சிக்னல் வரும். அது ஆபத்து சூழ்நிலையில இருக்கும்போது கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த சிக்னல் அனுப்புவாங்க. பட் மே மாசத்துக்கும் மேடேக்கும் சம்பந்தமே கிடையாது. மேடே அப்படின்னா பிரெஞ்சுல ஹெல்ப் மீ. ட்ராஃபி இல்ல,
2: T20 ஏசியா கப்.
1: 5 பாயிண்ட்ஸ் டு கதிர் டீம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு தலைர் டீம். ஆல் இந்தியா ரேடியோல அந்த DTH சர்வீஸ் மெயினா எதுக்குன்னா கிளாசிக்கல் மியூசிக்லாம் ஒலிபரப்பி மக்களிடையே கொண்டு சேர்க்கணும்னு 24/7 இந்துஸ்தானி மியூசிக்கும் கர்நாடிக் மியூசிக்கும் அதுல ஒலிபரப்பாகும். DTH-னா என்ன? எந்த சேனல்ல இந்த கிளாசிக்கல் மியூசிக் 24 மணி நேரமும் ஒலிபரப்பப்படுகிறது? எனி கெஸ்? பாசிங் வயல் டீம். DTH-னா என்ன?
5: சேனல் நேம் ராகம் சார்.
1: சேனல் நேம்
5: ராகம்.
1: DTH-னா தெரியல. சேனல் நேம் கரெக்ட்டா சொல்லிட்டாங்க, ராகம் 24/7. DTH-னா என்ன? ஓகே, எனிபடி இன் தி ஆடியன்ஸ், DTH டைரக்ட் டு ஹோம், டைரக்ட் டு ஹோம் சர்வீஸ். சேட்டலைட் மூலமா டைரக்ட்டா ஹோமுக்கு வர சர்வீஸ் தான் DTH சர்வீஸ். ராகம் 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு டீம் வயல் தானே, வயல். 1969 ஃபர்ஸ்ட் தமிழ் கமெண்ட்ரி எதற்காக சென்னை வானொலி நிலையத்தால் ஒலிபரப்பப்பட்டது? ஆடியன்ஸ், 1969 அண்ணாவோட டெத் ஃபியூனரல் ப்ரொசஷன். ஃபர்ஸ்ட் மிகச்சரியான விடை சாருக்கு.

0: நடத்தலாம். கிளிக் அறிஞர் அண்ணா அவருடைய டெத் ப்ரொசஷன் ஃபியூனரல் ப்ரொசஷனுக்காக தான் முத முதல்ல கமெண்ட்ரி ஒலிபரப்ப ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் க்வெஸ்சன் திஸ் ரவுண்ட் டு விதை டீம். இது ஒரு வீடியோ க்வெஸ்சன். சி, ஆல் இண்டியா ரேடியோல சில ப்ரோக்ராம் எல்லாம் மேண்டேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், ரிபப்ளிக் டே பேரேட் எவ்ரி இயர் ஜனவரி 26 ரிபப்ளிக் டே பேரேட் நடக்கும். அதே மாதிரி பட்ஜெட் செஷன் முன்னாடி பிரசிடென்ட் பேசுற ஸ்பீச், அது மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் நீங்க வீடியோவா பார்க்க போறீங்க. அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு அது என்ன ஈவெண்ட்டுக்காக இந்த பிராட்காஸ்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில இந்த நிகழ்வு டெல்லியில நடக்கும். இத அகில இந்திய வானொலி நிலையம் தூர்தர்ஷன் ரெண்டும் நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யும். அது என்ன நிகழ்வு, எந்த தேதியில் நடக்கும்?
1: சங்கீத் சம்மேளன்
0: சார்? இல்ல,
2: ஜெயமாலா பீட்டிங் தி ரெட்ரீட்.
0: ஓகே, அது எதற்காக, இன்னைக்கு டேட்ல அந்த வருஷம்
2: சார் ரிபப்ளிக் டே அப்போ பண்றது.
0: ரிபப்ளிக் டே அப்போ பண்றாங்களா? ரிபப்ளிக் டேனா அவங்க ஜனவரி 26 சொல்றாங்க, அன்னைக்கு இல்ல அது. ஓகே, பாஸ் ஓவர் क्वेश्चन தான. 3 பாயிண்ட்ஸ். பீட்டிங் த ரிட்ரீட் அப்படிங்கிறது முப்படைகளும் வெற்றி முகத்தோடு பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழாதான். ஜனவரி 29 தேதி வருடா வருடம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும்.
3: இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. அசுர வேகத்திற்கும் அசாத்திய புத்திசாலித்தனத்திற்கும் சவால் விட போகும் அடுத்தடுத்த அதிரடி சுற்றுக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 வினாடி வினா தொகுப்பு நிகழ்ச்சி.

0: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 வினாடி வினா தொகுப்பு நிகழ்ச்சி.
1: க்வெஸ்சன் பாருங்க, நிறைய சர்வீஸ் இப்போ டிஜிட்டலைஸ் ஆக சர்வீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க. அந்த பர்டிகுலர் டேட்ல ஒரு சர்வீஸ் ஆல் இண்டியா ரேடியோ ஓபன் பண்ணாங்க. அது வந்து டிஆர்எம் அப்படிங்கிற சர்வீஸ். டிஆர்எம் ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? திருச்சியில உள்ள டிஆர்எம் சர்வீஸோட அலைவரிசை என்ன? டிஆர்எம்னா என்ன? The clarity of sound crystal clear ஆ இருக்கும், துல்லியமா கேட்கும் இந்த சர்வீஸ்ல. Answer, digital radio modulation. You are giving a very good explanation, but wrong.
2: Doorlam.
1: இல்ல.
3: Direct
1: radio modulation. அதுவும் இல்ல. DRM னா ஆடியன்ஸ் டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல். திருச்சி டிஆர்எம் வேவ்லெங்த் 927 kHz. கிளிக். சோ நோ பாயிண்ட்ஸ் டு இதர் டீம்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு வயல் டீம். டெய்லி வந்து இந்த வெதர் பிராட்காஸ்ட் கொடுப்பாங்கல்ல, இப்போ வெப்பச்சலனம்ங்கறத பத்தி க்வெஸ்சன் கிளிக் பண்ணுங்க. அத பத்தி ஒருத்தர் பேசுவாரு, யார் அதுல பேசுறதுன்னு நீங்க கண்டுபிடி. வீடியோ
4: என்ன சார்? வெப்பச்சலனம் என்ன சார்? மழை வரணும்னா ஏதோ ஒரு நிகழ்வு, லோ பிரஷரோ இல்ல இந்த தாவர நிலையம் சொல்றது வரும். இது எதுவுமே இல்லாம மழை வரும். சோ அதுக்குதான் வெப்பச்சலனம் பேரு.
1: ரொம்ப பாப்புலர் பர்சனாலிட்டி, ஈஸியா கெஸ் பண்ணுங்க. என்ன பொசிஷன்ல அவர் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்?
5: ராமன்.
1: ராமன். எனிவே ராம், ராமன் இல்ல,
6: பாலச்சந்திரன் சார்.
1: பாலச்சந்திரன் இப்போ உள்ளவர்.
3: ரமணன்.
1: ரமணன். சோ ரமணன் சொன்ன மலர் டீமுக்கு 5 மதிப்பெண்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு தலையர் டீமுக்கு. க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி நேரடியா பப்ளிக் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு. அது மந்த்லி ஒன்ஸ் பிராட்காஸ்ட் ஆகுது. அதனோட ஹிந்தி டைட்டில் என்ன? தமிழ்ல அதனோட டைட்டில் என்ன
7: சார்? மங்கி பாத், மனதின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க சார் தமிழ்ல.
1: எஸ், மங்கி பாத் அப்படிங்கிற ப்ரோக்ராம், தமிழ்ல மனதின் குரல் அப்படின்னு. இது வந்து எப்போ ஒலிபரப்பாகும் சொல்ல முடியுமா? சண்டே, மந்த்லி லாஸ்ட் சண்டே. லாஸ்ட் சண்டே 11 o'clock மனதின் குரல், மன் கி பாத் டைட்டில் பேசுவாரு. அதனுடைய மொழியாக்கம் அன்றைக்கு ஈவினிங் 8 PM அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல ஒலிபரப்பாகும். 5 points. டைரக்ட் க்வெஸ்சன் டு மலர். இந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த டேட்ல, பர்டிகுலர் டேட்ல நடந்தது 26 December 2004. ஆல் இண்டியா ரேடியோ சென்னை தான் முதல் முதல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது.
3: 2004 டிசம்பர் மாசம் நடந்த சுனாமி ஏற்பட்டப்ப கொடுத்த அறிவிப்பு.
1: வெரி குட், வெரி குட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சூர் கெஸ் பண்ணுங்க, என்ன பொசிஷன்ல அவர் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்?
5: ராமன்.
1: ராமன். எனிவே ராம், ராமன் இல்ல,
6: பாலச்சந்திரன் சார்.
1: பாலச்சந்திரன் இப்போ உள்ளவர்.
3: ரமணன்.
1: சோ ரமணன் சொன்ன மலர் டீமுக்கு 5 மதிப்பெண்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு தலையர் டீமுக்கு. க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி நேரடியா பப்ளிக் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு

0: இருக்கு. மலர் மீண்டும் மலருமா அல்லது கதிர் ஆகுமா என்பதை பாத்துருவோம்.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 வினாடி வினா தொகுப்பு நிகழ்ச்சி.
4: லாஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங் வித் கதிர். Click for the question. Famous musician, அவருக்கு என்ன கிரெடிட்னா, ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே 1947 August 15, ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே 1950 January 26 ரெண்டுக்கும் அவர் தான் ரெட் ஃபோர்ட்ல ஒரு கச்சேரி வாசிச்சார். அவர் யார்? ஃபேமஸ் மியூசிஷியன்
5: ஜாகிர்
4: உசைன். அப்போ பிறந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன்.
5: உஸ்தாத் பிஸ்மில்லா
4: கான். இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லுநர்
5: ஷெனாய் மேஸ்ட்ரோ.
4: ஷெனாய் மேஸ்ட்ரோ, உஸ்தாத் பிஸ்மில்லா கான், மிகச்சரியான விடை. சோ பாயிண்ட்ஸ் வந்து தளிர் டீமுக்கு 5 மதிப்பெண்கள். டைரக்டா க்வெஸ்சன் வந்து மலை டீமுக்கு வருது. இது ஒரு ஆடியோ, இத கேளுங்க.
6: இப்ப இந்த பூமிக்கு அடியில இருந்து தண்ணி எடுத்து சாகுடி பண்றீங்க. இந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்க. இந்த உப்பு தண்ணியா இருக்கும் போது என்ன செய்யுது அப்படின்னா, தண்ணி வந்து செடிக்குள்ள போறதுக்கு பதிலா செடிக்குள்ள இருக்கிற சாரை வெளியில வந்துருது. அப்ப பயிர் வாடி போயிருது.
4: ஒரு மிக பிரபலமான விவசாயி
7: சார், இயற்கை வேளாண் ஞானி நம்மாழ்வர் ஐயா.
4: ஓகே, அவர் தான். அவர் ஆல் இண்டியா ரேடியோல ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது இத பதிவு பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபார்மிங் கிரியேட் பண்ணார். ஃபார்மிங் மெத்தட் ஆர்கானிக் ஃபார்மிங். குட் ஆன்சர். சோ 10 மதிப்பெண்கள் மலர் டீமுக்கு செல்கிறது. அடுத்தது தளிர் டீமுக்கு நேரடி கேள்வி. இது பேசிக்கா ஒரு பிராட்காஸ்டிங் ஒரு முறை உருவாகணும்னா 3 விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பு ரொம்ப எசென்சியல். அந்த 3 விஞ்ஞானிகளோட போட்டோ தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்க போறீங்க. அது யார் யாரு, என்ன கண்டுபிடிப்போட அவங்க தொடர்புள்ளவங்கன்னு சொல்லலாம். இது 3 தான் அந்த விஞ்ஞானிகள். ஒலிபரப்புக்கு தொடர்புடைய 3 அடிப்படையான விஷயங்களை இவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் பெயர் சொல்லணும், என்ன கண்டுபிடிப்புன்னு சொல்லணும். எனி கெஸ்? நோ. வயல் டீம், யூ வாண்ட் பாஸ் திஸ்? விதை டீம். சோ வரிசையா சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒலி அதிர்வோட ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னு சொன்னவர் வந்து ஹர்ட்ஸ் அப்படிங்கிற விஞ்ஞானி. அதனாலதான் ஹர்ட்ஸ்னு ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் கொடுக்கறோம், எஸ்ஐ யூனிட். நடுவில் உள்ளவர் ஆம்பியர், ஆண்ட்ரே ஆம்பியர், கரண்டோட பேசிக் எஸ்ஐ யூனிட். மூணாவது மார்கோனி, ஈதர் மீடியம் அட்மாஸ்பியர்ல இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். பட் இவர்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு இந்திய விஞ்ஞானி அதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா பேட்டன்ட் தான் நம்ம பண்ணல. யார் தெரியுமா? ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸ். கிளிக். க்வெஸ்சன் 2, வயல். ரீசெண்டா 2003 ஆகாஷ்வாணி டெல்லி இன் அசோசியேஷன் வித் இக்னு, இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி, அவங்க ஒரு பிராட்காஸ்ட் ஆரம்பிச்சு தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து இந்த அலைவரிசையில 105.6 அலைவரிசையில ஒலிபரப்பாது. வாரத்துக்கு ஒரு முறை 4 மணிக்கு. அது என்ன ஒலிபரப்பு? அந்த ஒலிபரப்புக்கு பெயர் என்ன?
7: விஜயான் விதி. விஜயான் விதி.
4: விஜயான்
7: விதி.
4: விதை டீம். கதிர் டீம் தெரியல.
7: யுவானி. யுவானி.
4: யுவானி யூத் ப்ரோக்ராம். தலிர். ஓகே, இட் இஸ் நாட் விஜயான் வித்யா, ஞான் வாணி. ஞான் வாணி, GYAN, ஞான் வாணி. ஐ கிவ் கிரேஸ் பாயிண்ட் 3. இப்ப நம்ம வந்து கடைசி க்வெஸ்சன்ல நிக்கிறோம். இது வந்து லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் தி ப்ரோக்ராம். நவ இப்போ ஒரு ஆடியோ கேட்க போறீங்க. க்வெஸ்சன் பாத்துக்கங்க, ஆடியோ கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆடியோ முடியற டயத்துல அடுத்த ஃப்ரேஸ் என்ன வரும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.

0: உருவாக்கப்பட்ட ஒரு டியூன் இது. ரொம்ப கேட்சி, எவர்கிரீன் டியூன்.
1: சார் தெரியாது சார், கெஸ் மட்டும் பண்றோம். 102.1 வருமா சார்? 102.1.
0: நான் கேக்குறது திருச்சி வானொலி அப்படின்னு முடிஞ்சிச்சுல, அதுக்கு அடுத்தது ஒரு லைன் இருக்கு, அதுதான் என்னன்னு கேக்குறோம். ஒரு ப்ரோக்ராமோட எண்ட்ல சொல்லுங்க. அதுதான் தருவோம் கரவொலி, அப்படிதான் இந்த லைன். சோ திருச்சி வானொலி பண்பலை அலைவரிசையின் கனெக்ஷனோட ஆர்விஎஸ் காலேஜில் நடந்த இந்த ஆகாஷ்வாணி அட் 90 ப்ரோக்ராமை ரொம்ப பொறுமையோட இருந்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் பலத்த கரவொலி கரவொலியோட இந்த ப்ரோக்ராமை முடிக்கிறோம். தேங்க்யூ சோ மச்.
2: கேள்விகள் அம்புகளாய் பாய்ந்த போது பதறாமல் சிதறாமல் அறிவையும் சாதுரியத்தையும் ஆயுதமாக்கி இந்த மேடையை தன் வசமாக்கி வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டியின் மகுடத்தை சூடும் அதிகாரப்பூர்வ வெற்றியாளரை தெரிந்து கொள்ளும் தருணம் இது. மூன்றாம் இடத்தை பெறும் கல்லூரி
3: தஞ்சாவூர் ஆர்விஎஸ் வேளாண் கல்லூரி மாணவர்கள் 84 மதிப்பெண்கள்.
2: இரண்டாம் இடத்தை பெறும் கல்லூரி
3: நாலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மண்ணச்சநல்லூர் 87 மதிப்பெண்கள்.
2: அறிவு களத்தின் அத்தனை சவால்களையும் முறியடித்து வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டியின் முதலிடத்தை கைப்பற்றியவர்கள்
3: டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் மற்றும் ஆராய்ச்சி நிலைய கல்லூரி ஈச்சங்கோட்டை. இவங்கள் 102 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துகள்.
2: சவால்கள் நிறைந்த இந்த வினாடி வினா போட்டியில் தங்களின் அசாத்திய திறமையால் அழுத்தங்களை அழகாக கடந்து மிக துல்லியமாகவும் சாதுரியமாகவும் பதிலளித்து இந்த மேடையை சிறப்பித்த அனைத்து பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையம், தஞ்சாவூர் ஆர்விஎஸ் வேளாண்மை கல்லூரி இணைந்து நடத்திய வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டியின் தொகுப்பு நிகழ்ச்சி.
4: இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.

நேயர்கள் இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமரின் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் பத்தாண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் சார்பில் நாடு தழுவிய கொண்டாட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. இதன் ஒரு பகுதியாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கர்ப்பிணி பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 9 வகையான இலவச சேவைகளை பெற ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்நிகழ்ச்சியின்போது சிறப்பு நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிடவுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் நாளை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். தமிழக அரசின் சார்பில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக இத்திட்டம் துவங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டல் கட்டுப்பாட்டு மையத்தை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். உயர்கல்வி குறித்த தகவல்கள் அடங்கிய கல்லூரி கனவு புத்தகத்தை மாணாக்கருக்கு அவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் குடிநீர் வசதி, பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 436 மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்த வலியுறுத்தியும் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் ஓமலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்கக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக மானவ் சுதர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

ஒவ்வொரு நல்ல காரியமும் நல்ல எண்ணமும் நம் முகத்தில் ஓர் அழகையும் ஒளியையும் கொடுக்கின்றது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை FM Rainbow 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களோட தலைமையில வரும் 13 சனிக்கிழமை காலையில 10 மாலை 5:30 வரைக்கும் நாடு தழுவிய அளவில் நடைபெறக்கூடிய தேசிய மக்கள் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற இருக்கு. மேலும் மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் தாலுகா நீதிமன்றங்களிலும் இது நடைபெற இருக்கு. இதுல சமாதானமாக செல்லக்கூடிய குற்றவியல் வழக்குகள், அனைத்து வகையான சிவில் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள், மனவாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், காப்பீடு நிறுவன மேலாளர்கள், வங்கி நிறுவன மேலாளர்கள், காவல்துறையினர் மற்றும் வழக்காடிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுறாங்க. அந்தந்த நீதிமன்றங்கள் எல்லைக்குட்பட்ட வழக்குகள்ல அந்தந்த நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலமா நீங்க சமரசம் செய்து கொள்ளலாம். சமரசம் பேசி முடிக்கப்படக்கூடிய வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது. இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுறாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2026 திட்ட நிரலின்படி TNPSC குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு இம்மாதம் 23 அன்னைக்கு வெளியிட இருக்காங்க. இந்த தேர்வு மூலமா துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், உதவி ஆணையர், உதவி இயக்குநர் ஊரக வளர்ச்சி, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், உதவி ஆணையர் உள்ளிட்ட காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்காங்க. இந்த தேர்வுக்கு கல்வி தகுதி நீங்க பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். மேலும் தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் TN.gov.in என்ற இணையதளத்தில் காணொலி வழி கற்றல், மின்னணு பாடக்குறிப்புகள், மின் புத்தகங்கள், போட்டித் தேர்வுக்கான பயிற்சி, மாதிரி தேர்வு வினாத்தாள் உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருக்கு. அதில் வரக்கூடிய பாடக்குறிப்புகளை தமிழ் ஆங்கிலத்தில் நீங்க இலவசமாக பதிவிறக்கவும் செய்து கொள்ளலாம். இந்த தேர்வுக்கு மாணவர்கள் பயனடையும் வகையில் நம்ம தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தன்னார்வ பயிலும் வட்டம் மூலமா இம்மாதம் 12 அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்களது வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டையோட நகல் ஆகியவற்றோட தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் என தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: எந்த நேரத்துல யோகா பண்றது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏர்லி மார்னிங் தான். காலையில எந்திரிச்சோடனே பெட்ல உட்காந்து ஒரு பிரேயரோட நீங்க அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுடைய காலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பல் விளக்குறது, பாத்ரூம் போறது, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய வேலை யோகா பண்றது. மேட் எடுத்து போடுறோம், உட்காந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு சூரிய நமஸ்காரம் பயிற்சி, ஒரு வார்ம்அப் பயிற்சி, இல்லை ஒரு சில மூச்சு பயிற்சிகள் செய்யறதுக்கு நம்மளுக்கு 20 நிமிஷம் போதும். ஏன்னா நமக்கு தெரியாது, ஒரு மணி நேரம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருக்க நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், ஆனால் 20 நிமிஷம் நம்ம யோகா பண்ணுறதுக்கான நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஏன் காலையில் யோகா பண்ணுறது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல நம்மளை ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமா இருக்கிறதுனா கார்டிசோலும் இன்சுலினும் தான். கார்டிசோல் என்ன பண்ணும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவாக நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம உடம்புல ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்தே வேலை செய்கிறதுனாலையும் இருக்கட்டும், நம்மளுடைய எக்ஸசிவான ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலையும், அதாவது நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு போய் நம்ம நிறைய சாப்பிட்டு பழகிறோம் இல்லையா, இந்த ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலையும் நம்மளுக்கு இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனைக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கிறோம். பிசிஓடியாக இருக்கட்டும், இல்லை அதிகமான வெயிட்டில் இருக்காங்க, இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்படும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் வேலை நிறுத்தம் செய்கிறது தான் வந்து இன்சுலின்

ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். நம்ம உடம்புல அதனால எக்ஸசிவான இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதோட வேலையை செய்யாமல் நிறைய இன்சுலின் வந்து நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ணணும். இதை நான் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, காலையில் எழுந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு 20 நிமிஷம் யோகா பயிற்சிகள் போதும், நம்ம வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள்லேருந்து நம்ம விடுபட்ட முடியும். படிப்படியாக நம்மளோட மாத்திரைகளை குறைச்சி கொண்டு வர முடியும். அதனால தான் சொல்கிறது, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம டூம் ஸ்க்ரோலிங், சும்மா ஃபோனை பார்த்துக்கிட்டே இல்லாமல் ஒரு 20 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம்னா எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பொய்யை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்காதீங்க. நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், நமக்கே தெரியும். ஆனால் நம்ம வெளியில் சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம மனசுக்கும் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பொய். அந்த பொய்யை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் உண்மையாக தினம், ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை கிடையாது, வாரத்தில் 7 நாளும் நம்ம அந்த ஒரு 20 நிமிஷம் பயிற்சி பண்ணுறது நம்மளோட லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அந்த காலையில் நேரத்தை நான் தவற விட்டுட்டேன், இன்றைக்கி என்னால் காலையில் பண்ண முடியல, மேபி கொஞ்ச நேரம் நான் அசந்து தூங்கிட்டேன், நேற்று நைட் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கினால காலைல எந்திரிக்க முடியல, தூங்கிட்டேன், காலைல டைமே இல்லை அப்படின்னா, சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் இடைவெளி, காலை சாப்பாடு முடிச்சு ஒரு 2 மணி நேரம், இப்போ 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு நீங்கள் யோகா பயிற்சிகளை செய்யலாம். அப்போ என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, வேறு ஏதோ வேலைகள், அலுவலக வேலைகள் இல்லை வெளியில் போக வேண்டிய வேலைகள் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல. லஞ்ச் நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் இடைவெளி விட்டு இப்போ நீங்கள் 2

0: அப்படிங்கக்கூடிய ஒரு பொய். அந்த பொய்யை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் உண்மையாக தினம் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை கிடையாது, வாரத்தில் 7 நாளும் நம்ம அந்த ஒரு 20 நிமிஷம் பயிற்சி பண்ணுறது நம்மளோட லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அந்த காலையில் நேரத்தை நான் தவற விட்டுட்டேன், இன்றைக்கி என்னால் காலையில் பண்ண முடியல, மேபி கொஞ்சம் நேரம் நான் அசந்து தூங்கிட்டேன், நேற்று நைட்டு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கினதுனால காலைல எழுந்திரிக்க முடியல, தூங்கிட்டேன், காலைல டைமே இல்லை அப்படின்னா சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் இடைவெளி, காலை சாப்பாடு முடிச்சு ஒரு 2 மணி நேரம், இப்போ 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு நீங்கள் யோகா பயிற்சிகளை செய்யலாம். அப்போ என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, வேறு ஏதோ வேலைகள், அலுவலக வேலைகள் இல்லை வெளியில் போக வேண்டிய வேலைகள் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல, லஞ்ச் நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் இடைவெளி விட்டு இப்போ நீங்கள் 2 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மணிக்கு தாராளமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணும். சரி, எனக்கு அப்பையும் பண்ண முடியல, 5 மணிக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இரவு அப்படின்னா நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு உங்களோட யோகா பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம். ஸோ காலை, மத்தியானம், இரவு, சாயங்காலம் இந்த மாதிரி எந்த ஒரு நேரத்தில் நம்ம யோகா பயிற்சிகள் பண்ணுறதும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரம் நான் பயிற்சி பண்ணணுமா அப்படிங்கிறத விட ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதுவும் 365 நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே நம்ம உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு இன்னும் நிறைய மேம்படும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா மின் தடையை பற்றிய அறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி மெயின்காட் கேட் கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய கரூர் பைபாஸ் ரோடு, பழைய கரூர் ரோடு, வி என் நகர், மாதுளங்கொள்ளை, எஸ் எஸ் கோயில் தெரு, சிதம்பரம் மகால் பூசாரி தெரு, சத்திரம் பேருந்து நிலையம், புனித ஜோசப் கல்லூரி சாலை, சிந்தாமணி, சிந்தாமணி பஜார், ஓடத்துறை, வடக்கு ஆடா தெரு, நந்திக்கோவில் தெரு, வானப்பற்றை, சிங்காரத்தொப்பு, மாரிஸ் தியேட்டர் சாலை, கோட்டை ஸ்டேஷன் ரோடு, சாலை ரோடு, வாத்துக்காரத்தெரு ஆகிய பகுதிகளிலும் மின்சாரம் இருக்காது. அதேபோல கம்பரசம்பேட்டை துணை நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய உறையூர் ஹவுசிங் யூனிட், கீரக்குள்ளை தெரு, குரத்தெரு, நவாப் தோட்டம், நெசவாளர் காலனி, திருத்தாந்தனி ரோடு, டாக்கர் ரோடு, பிவிஎஸ் கோவில், கந்தன் தெரு, மின்னப்பன் தெரு, லிங்கநகர், அகிலாண்டேஸ்வரி நகர், மங்கள் நகர், சந்தோஷ் கார்டன், மருதண்டாக்குறிச்சி, மல்லியம்பத்து, ஆலவந்தநல்லூர், சீராத்தொப்பு, ஏகிரிமங்கலம், சோழராஜபுரம், கம்பரசம்பேட்டை, காவேரி நகர், முருங்கப்பேட்டை, கூடலூர், முத்தரசநல்லூர், பள்ளூர், அல்லூர், ஜியபுரம், திருச்செந்துறை மற்றும் கலெக்டர் குடிநீரேற்று நிலையம், பொன்மலை குடிநீரேற்று நிலையம், ஹெச்ஏபிபி குடிநீரேற்று நிலையம், ராம்நாடு குடிநீரேற்று நிலையம், தேவதானம் சங்கரன்பிள்ளையரோடு அண்ணா சிலை, சஞ்சீவி நகர் சர்க்கார் பாளையம் அரியமங்கலம் கிராமம், பனையக்குறிச்சி, முல்லக்குடி, ஓட்டக்குடி, வேங்கூர், அரசகுடி, நடராஜபுரம் மற்றும் தோகூர் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அதன் செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல் வை
1: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கிறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஒபிஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
0: வேலையில இருந்தில்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
0: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
4: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல வந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் ஃபியூஸ் ஆஃப் பிரச்சனைனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வரோம். கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
3: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூ டியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது.

0: ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவைக்க அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தையொட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3 இன்று 5 இழப்பிற்கு 113 என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ஆட்டமிழந்தது.

0: அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலி தைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு காட்டு. உடனடியாக 20,000 ரூபா லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

என்ன கோனே ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தனியார் மையத்தின் சார்பாக டாலி, டிடிபி, டேட்டா என்ட்ரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜிடிஏ, பேசிக் கம்ப்யூட்டர், ஆரி மற்றும் டெய்லரிங் போன்ற வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருது. மேலும் இந்த பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுறாங்க. மேலும் விவரங்களுக்கு 9360912119 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை நினைவிற்கு 9360912119.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: சமரசமம் நிரந்தர தீர்வும். வருகின்ற 13ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்திய ராணுவத்தில் அதிகார பணிகளுக்கான 394 காலி பணியிடங்கள் குறித்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் UPSC வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தகுதியும் ஆர்வமும் உள்ள திருமணமாகாத ஆண் பெண் இந்திய இளைஞர்கள் இருப்பாளர்களிடமிருந்து நாளைக்குள்ள ஆன்லைன் மூலமா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதற்கான தகுதி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பணிக்கு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றிருக்கணும். கடற்படை மற்றும் விமானப்படை பணிக்கு இயற்பியல் மற்றும் கணிதத்தை ஒரு பாடமாக கொண்டு +2 தேர்ச்சி பெற்றிருக்கணும். தேர்வு செய்யப்படும் முறை எழுத்து தேர்வு, அறிவுக்குரிமை மற்றும் ஆளுமை தேர்வு குறித்த நேர்முக தேர்வு மூலமா தகுதியானவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. கணிதம் மற்றும் பொது அறிவு பாடப்பிரிவுகளிலிருந்து கொள்குறி வகையில் கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு தவறான பதில்களுக்கும் மதிப்பெண் குறைக்கப்படும். எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் செப்டம்பர் 13. தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, வேலூர். இதற்கு நீங்க தகுதியானவங்க upsconline.nic.in என்ற இணையதளம் மூலமா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். எதிர்கால பயன்பாட்டிற்காக ஆன்லைன் விண்ணப்பித்தவுடன் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து கைவசம் வைத்துக் கொள்ளலாம்.

0: அடுத்ததா வானிலை முன்னறிப்பு தெரிஞ்சுக்கலாம். இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னல் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாதுகாப்புத்துறை விருது வழங்கும் விழாவில் வீரதீர செயலுக்கான விருதுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆயுதப்படை பிரிவு, மத்திய ஆயுத காவல்படை மற்றும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் காவல்துறையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களின் மேம்பாட்டை விரைவுபடுத்தும் வகையிலான பிரத்யேக இணையதளத்தை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி சார்ந்த சூழலை வலுப்படுத்துவதில் இந்த முன்னெடுப்பு ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கருவியாக அமையும் என குறிப்பிட்டார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முதற்கட்டமாக 15,000 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மின் வாரியத்தில் கடந்த சில வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் குறிப்பிடத்தக்க அளவில் நிதி இழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள குறைபாடுகளை விரைவில் முழுமையாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் வழங்கினார். இக்கூட்டத்தில் பெறப்பட்ட 517 மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டா இல்லாத இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 1000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் மும்முனை மின்சார தட்டுப்பாட்டை சீரமைக்கவும், பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வேளாண் டிராக்டர்களுக்கு சரக்கு சேவை வரி, சாலை வரி உள்ளிட்ட வரிகளை நீக்கக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் டிராக்டர் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெதர்லாந்தில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை இன்று முன்னேறியது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
5: திருச்சி ரெயின்போ FM 102.1 உற்சாகம் உச்சம். இன்று எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி ரா எழிலோவியா அவர்கள் தரும் தகவல்களுடன். வணக்கம் மக்களே, என்னடா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் புத்தகம் வாசிக்க சொல்றாங்க, எதை வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், அந்த புத்தகத்தை எப்படி அணுகிறதுன்னு யாராவது சொல்றாங்களா அப்படின்னு தானங்க நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலைய விடுங்க, ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நமக்கு சொல்லித்தரும். ஒரு புத்தகம் நம்ம அறிவு வளர்க்கும், ஒரு சில புத்தகங்கள் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கும், ஆனா ஒரு சில குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் மனிதர்களை எப்படி அணுகிறது அப்படின்றத சொல்லும். உதாரணத்துக்கு இந்த மனநலம் சார்ந்த புத்தகங்கள் வந்து மனிதர்களை நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றத சொல்லி கொடுக்கும். ஆனா தமிழ் இலக்கியத்துல மனநலம் சார்ந்த ஒரு புத்தகம் இருக்கு, அதுவும் புனைவுல இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் எந்த மாதிரியா சிந்திக்கிறாங்க, மனிதர்களுடைய இயல்பு என்னவா இருக்கு இந்த சமூகத்துல அப்படின்றத வெளிப்படையா இந்த எழுத்தாளர் எழுதியிருக்காருங்க. அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஆமாங்க, ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராங்க பிஷப் ஹீபர் கல்லூரியை சேர்ந்த

0: மாணவி ரா எழிலோவியா அவங்க. வாங்க அவங்க இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துடலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா எழிலோவியா. நான் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பிஷப் ஹீபர் கல்லூரியில படிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகத்தை நான் உங்களிடத்துல பகிர்ந்துக்க போறேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள். பெரும்பாலும் அதிக பேரால பரிந்துரைக்கப்படுறதும் பல பேரால வாசிக்கப்படுறதும் மிகவும் சிறப்புக்குரிய புத்தகம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். இதன் எழுத்தாளர் ஜெயகாந்தன், அவரை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில இலக்கியத்துக்கே வழங்கப்படும் உயர் விருதான ஞானபீட விருதுக்கு சொந்தக்காரர். சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது என பயல உயரிய விருதுகளுக்கு உரியவர் ஜெயகாந்தன். எல்லா விருதுகளுக்கும் தகுதியானவர். எல்லா விருதுகளை தாண்டியும் மிகுந்த ஆளுமையும் உயர்வும் தனித்துவமும் கொண்டவர். இவரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. இவருடைய தளம் எழுத்தாளர், மேடை பேச்சாளர், அரசியல்வாதி, சினிமாக்காரர் என பரந்து விரிஞ்சிருக்கு. தற்போது அவரோட இந்த புத்தகத்தை பத்தி பார்க்கலாம். 1968 ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசம் என்ற சிறுகதை வெளியாச்சு. அந்த சிறுகதை முடிவு பலருக்கு பிடிக்காம போச்சு. அதனை மாற்ற கோரினாங்க. அதன் முடிவை மாற்றி அமைச்சு 1970 காலங்கள் மாறும் அப்படின்னு தொடரா வெளியிடப்பட்டுச்சு. பின்னர் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று தலைப்பு மாற்றப்பட்டு மீனாட்சி புத்தக நிலையம் புத்தக வடிவுல தங்களது 100வது நூலா வெளியிட்டுச்சு. 1972 சாகித்ய அகாடமி விருந்தும், 1977 திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுச்சு இந்நாவல். 2004 காலச்சுவடு பதிப்பகம் இதனை கிளாசிக் நாவலா வெளியிட்டுச்சு. இந்த நாவலை 2 முறைகள்ல அணுகலாம். கங்கா ஒரு இளம் வயது பெண், எதிர்பாராத விதமா தனக்கு அநீதி இழைக்கப்படும் போது விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏத்துக்கிறா. நடந்தவற்றை தாயிடம் சொல்லும் போது அவளோட தாய் அதனை அம்பலப்படுத்துறா. அதன் பின் கங்காவோட வாழ்வுல நிகழ்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு கதையோட போக்க பாக்குறது ஒரு விதம். மற்றொன்று சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் நாவலோட தலைப்பு ஒட்டியே அணுகலாம். சூழ்நிலைக்கேற்ப மனிதர்கள் செயல்படுகிறார்கள், எப்பெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கறத அப்படின்னு பார்த்து இந்த கதை அணுகிறது மற்றொரு விதம். இதுல வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்களை பார்க்கலாம். கதாநாயகி கங்கா, கதாநாயகன் பிரபு, பிரபுவோட மனைவி பத்மா, பிரபுவின் மகள் மஞ்சு, கங்காவோட தாய் கனகம், மாமா வெங்கட்ராமையர், கங்காவோட அண்ணன் கணேசன் ஆகியோர். முக்கிய கதாபாத்திரங்களோட குணநலன்களை பார்க்கலாம். கங்கா கதாபாத்திரத்தை மிகவும் நுண்ணியமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லியும் சொல்லாமலும் படைச்சிருக்கிறாரு ஆசிரியர். கங்காவோட பார்வையிலேயே கதை நகருது. எவனால தனது வாழ்வு அழிஞ்சிச்சுன்னு கருதுனாலோ அவனையே தேடி போறா. இதனை ஸ்டாக் ஹோம் சென்ட்ரோம்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க. அதாவது தன்னை துன்புறுத்துறவங்க மீதே அன்பு கொள்றதாகும். அதான் இங்க நிகழ்ந்து. ஒன்று நாம அடக்கி அடக்கி வச்சோம்னா அது பொங்கி எழும்ல, அது மாதிரிதான் பொங்கி எழறா இங்க கங்கா. உன்னர் எப்பெல்லாம் வாழ்ந்தாலோ அதற்கு நேர்மாறா மாறி போறா கங்கா. அதாவது தனது வாழ்வை அழிச்சு கொண்டு தடம் புரண்ட வாழ்வை வாழ்றா. கதாநாயகனா வளம் வரும் பிரபு குடிப்பவனாகவும் புகைப்பவனாகவும் பெண்களோட பொழுத கழிப்பவனுமா இருக்கிறான். தான் செய்யற எந்த காரியத்துக்கும் பொறுப்பேற்காதவனாவும் இருக்கிறான். இவரது சித்தரிப்பு எப்படி இருக்குன்னா, முன்னாடி கங்காவை பிடிச்சு போக தனது மனைவி பத்மாவை இருக்கிறான். ஆனா காலப்போக்குல தனது மனைவி பத்மாவை தேவதையா என்றான் கங்காவை வெறுக்கிறான். கங்காவோட மாமா வெங்கட்ராமையர் பற்றி பார்க்கலாம். கங்காவோட தாய் கனகம் தனது மகளை கைவிட்டுறாங்க. அவளோட அண்ணன் கணேசன் வீட்டை விட்டு கங்காவை துரத்திடுறாங்க. மாமா வெங்கட்ராமையர் அவளை தமது வீட்டுல தங்க வச்சு பட்டங்கள்லாம் பெற வச்சு வேலையில அமர்த்துறாரு. ஆனால் அவர் போலியா நல்லவர் போல வேடமிட்டு உள்ளே கொடும் மிருகத்தோட வாழ்றாரு. இந்த குணம் வந்துட்டு அவரோட மனைவியிடமும் கங்காவிடமும் வெளிப்படுது. இந்த கதாபாத்திரம் பலரது முகத்திரைகளை கிழிப்பதா இருக்கு. நல்லவர்கள் என்று சமூகத்துல சொல்லப்படுறவங்களாம் உண்மையிலே நல்லவங்களா என்னும் கேள்விய எழுப்புது. கங்காவோட தாய் கனகத்தோட பாத்திர படைப்பா பார்க்கலாம். இந்த சமூகம் கட்டமைப்பு எது நற்பண்மணிக்கு ஒரு உள்ள குணநலன்கள், இதெல்லாம் செஞ்சா நல்லவ, அதெல்லாம் செஞ்சா கெட்டவ, கெட்டு போனவ அப்படின்னு சொல்லுதோ அவெல்லாம் சரின்னு எடுத்துக்கொள்ற குணநலம் உடையவங்க கனகம். கங்கா கோபத்துல அவளோட தாயிடத்துல, அப்பா இறந்து போனப்புற நீ மொட்டை அடிச்சுக்கிட்டியா, வெள்ளைச்சேலை கட்டிக்கிட்டியான்னு கேக்குறா. ஆனா பின்னர் அதுக்கு அடுத்தவ மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை நிற சேலை அணிஞ்சிட்டு வராங்க கனகத்தோட தாய். இதன் மூலம் கனகத்தோட பாத்திர படைப்பு நம்மளுக்கு புரிபடும். தனது மகளுக்கு நல்லது நிகழும் போது அது கை கூட வேண்டும் அப்படின்னு எண்ண உடையவங்களாவும் இருக்கிறாங்க. கனகம். இது தாய்க்கே உரிய அன்பு நெஞ்சத்தை காட்டுது. கங்காவோட அண்ணன் கணேசன் பாத்திர படைப்ப பார்க்கலாம். தனது தங்கைய வெறுத்து ஒதுக்குனாலும் அவளுக்கு நல்வரன் அமையும் போது அது நடைபெற தடையா இருக்கும் பிரபுவை சந்திக்கிறதும் பொறுப்புள்ள அண்ணனா செயல்படுறதுமா அவனோட பாத்திர படைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பிரபுவோடைய மனைவி பத்மா

0: உடைய பாத்திர படைப்பா பார்க்கலாம். தனது கணவனோட கெட்ட குணங்கள் அறிஞ்சு தனது குழந்தைகளை அவனிடத்துல அண்ட விடாம பொறுப்பா குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிறவளா இருக்கிறா. ஆனா காலங்கள் செல்ல செல்ல தனது கணவன் மது அருந்துறதுக்கு தானே மதுவை ஊற்றி கொடுப்பவளாவும் மாறி போறா அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இவ்வாறு ஒவ்வொரு கதாபாத்திரமும் கச்சிதமா செதுக்கப்பட்டிருக்கு. இந்த நாவலை படிச்சு முடிக்கும் போது நம்மள ஒரு எண்ணம் இல்லும், அது கங்கா அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச தவற விட அவளோட தாயும் சமூகமும் அவளுக்கு செஞ்ச அநீதிதான் பெருசுன்னு உணர வைக்கும். மற்றொன்று, சூழ்நிலை காலங்களுக்கு ஏற்றாற் போல மனிதர்கள் எவ்வாறு மாறுறாங்க அப்படின்னும், ஒரு மெல்லிய கோடுதான் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தீர்மானிக்கும் அப்படிங்கறதையும் உணர வைக்கும் இந்த நாவல். ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் என்னும் இந்த சிறுகதையை படிச்ச அப்புறம் இந்த நாவலை வாசிச்சோம்னா நம்மள தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாவலுடைய நீட்சி தான் கங்கை எங்கே போகிறாள் மற்றும் சுந்தரகண்டம், அந்த நாவல்களையும் நாம வாசிக்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் இந்த ஜெயகாந்தன் நாவல கிளாசிக் நாவல்களை வாசிக்க விரும்புறவங்க, மனிதர்களை புரிந்து கொள்ள விரும்புறவங்க, பெண்ணியம் சார்ந்த நூல்கள் எல்லாம் விரும்புறவங்க கண்டிப்பா வாசிக்கலாம். நான் உங்களிடத்துல படித்ததுல மிகவும் பிடித்த புத்தகத்தை இப்ப பகிர்ந்துகிட்டேன். நன்றி, வணக்கம்.
1: மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, பெண்ணியம் சார்ந்த புத்தகங்களை விரும்புறவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அப்படின்னு மாணவியரா எழிலோவியா அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி சமீபத்துல வெளியான திரைப்படமாகவும் தனக்கு பிடித்த திரைப்படமாகவும் இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் பற்றியும் மாணவியரா எழிலோவியா என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாமா?
0: இன்றைக்கு சமீபத்துல வெளியாகி, அதாவது May 15 வெளியாகி உச்சிநடை போட்டு கொண்டிருக்கிற திரைப்படமான கருப்பு திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் RJ பாலாஜி, தயாரிப்பு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், சூர்யா, RJ பாலாஜி, த்ரிஷா, இந்திரன்ஸ், நட்டி, அனகமாயா, நடராஜன் சுப்பிரமணியன், சுவாசிகா, ஸ்வாதா, சுப்ரதா, மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இசை சாய் அபயங்கர், ஒளிப்பதிவு GK விஷ்ணு, படத்தொகுப்பு R கலைவாணன். படத்தோட நீளம் 2:36. திரைப்படத்தோட ஆரம்பம் கேரளாவிலிருந்து சென்னைக்கு தன் மகளோட சிகிச்சைக்காக நகைகளோட வர தந்தை மற்றும் அவரோட மகள். அவர்களோட நகைகளை ரெண்டு பேர் திருட்டிட்டு போயிடுறாங்க. அதனை காவல்துறையினரிடம் புகார் அளிக்க அவங்க அதனை மீட்கிறாங்க. அவற்றை நீதிமன்றம் மூலம் பெற்றுக்கொள்ள சொல்லி சொல்லப்பட்டு வலியுறுத்தப்படுறாங்க. நீதிமன்றத்துல வழக்கறிஞர் வில்லனா வர பேபி கண்ணன் அவங்களை அளக்கடிக்கிறாங்க. நகைய பறிகொடுத்த தந்தை கடவுளிடம் முறையிடுறாங்க. கடவுளே பூமிக்கு இறங்கி வந்து உதவி செய்வது அமைஞ்சிருக்கு. இதுதான் கதைக்களம். ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு நீதி மறுக்கப்படுறதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. பெண்ணுரிமை சார்ந்த செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கதாநாயகனா சூர்யா ஸ்டைலாகவும் மாசாகவும் வலம் வராரு. காவல் தெய்வம் வேட்டை கருப்பு சாமியா காட் மோட்ல அசத்தி இருக்கிறாருன்னே சொல்லணும். வழக்கறிஞரா கச்சிதமா தமது நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு சூர்யா. கதாநாயகியா த்ரிஷா தேவையான இடங்கள்ல முக்கியமான வசனம் எல்லாம் பேசி ஒரு சண்டை காட்சியில சிறப்பா செயல்பட்டு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நாம் எல்லாரும் அறிஞ்ச RJ பாலாஜி இல்லாம அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டா இந்த திரைப்படத்துல அவர் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. வில்லன் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமா பொருந்தி தனது அபார நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆங்காங்கே சிரிப்பலைகளை வரவழைக்கிற காட்சிகளும் அவருக்கே உரிய தொனியில அசத்தி இருக்கிறாரு. மலையாள நடிகர் இந்திரன்ஸ் தனது மகளோட நிலை குறித்து வருந்திர காட்சிகளும் உணர்ச்சிகரமா நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவரோட மகளா வர அனகா மாயா ரவியும் உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நீதிபதியா வளம் வர நட்டி நடிப்புல பிரமாதம். இவரும் RJ பாலாஜியும் வரும் காட்சிகள்லயும் நீதிமன்றத்துல நிகழ்ற காட்சிகள்லயும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஜென்சி இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் தனது பணியை செவ்வனே செஞ்சிருக்கிறார். இறுதியில கருப்பனை வாருமையா பாடல் நம்மள உழுக்குது. ஒளிப்பதிவாளர் GK விஷ்ணு சிறப்பான ஒளிப்பதிவை செஞ்சிருக்கிறாரு. கருப்புசாமி வரும் காட்சிகள்லயும் சண்டை காட்சிகள்லயும் ஒளிப்பதிவு அற்புதம். படத்தொகுப்பு R கலைவாணன் சிறப்பா செஞ்சிருக்கிறாரு. ஒளிப்பதிவு சரியான அளவுல படநீரம் இருக்கு மற்றும் தேவையான காட்சிகள் மட்டுமே படத்துல சேர்த்திருக்கிறாரு. நிறைய நட்சத்திரங்கள் கேமியோவா நடிச்சிருக்கிறாங்க. அஜு வர்கீஸ், சாண்டி, ஜனனி போன்றவங்க எல்லாம் படத்துல நிறைய திரைப்படங்களோட ரெஃபரன்ஸ் காட்சி எல்லாம் இருக்கு. அதை நம்ம படத்தோட நம்மள ஒன்ற வைக்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அ காட் திங்ஸ் என்பது மாதிரி பக்தி திரைப்படமாகவும், ஆக்ஷன் திரைப்படமாகவும், ஃபேண்டசி திரைப்படமாகவும், சமூக திரைப்படமாகவும், மொத்தத்தில் பக்கா கமர்ஷியல் திரைப்படமாகவும் திரைக்கு வந்து அசத்திட்டு இருக்கு கருப்பு. எனவே ரொம்ப நல்லா இருக்கு திரைப்படம், அனைவரும் பார்க்கலாம். நன்றி.
1: தனக்கு பிடித்த திரைப்படமான தற்போது திரையிடப்பட்டு கொண்டிருக்க கூடிய கருப்பு திரைப்படத்தை பத்தி நம்ம கிட்ட மாணவியரா எழிலோவியா அருமையா பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுகிட்ட ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள்

0: புத்தகமும் கருப்பு திரைப்படம் பற்றிய மாணவிரா எழிலோவியா அவர்களுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி நன்மயம் 102.1 உற்சாக முச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி ரா எழிலோவியா அவர்கள் தந்த தகவல்களுடன்.
1: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 வேளாண் தொழில்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்லமுருகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனுஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனுஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ்

தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினாா்.

0: பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு இரண்டு முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லபாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி

0: திரிபோலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். செல்வமுருகன் அவர்கள்.

விவசாயிகள் பயிர் கழிவுகளையும் கால்நடை கழிவுகளையும் மறுசுழற்சி செஞ்சு மண்ணுக்கு பயன்படுத்துறதுனால மண் வளம் மேம்படுதான். அதனால செலவு குறைஞ்சி கூடுதல் வருமானமும் கிடைக்குதான். முக்கியமா சுற்றுச்சூழல் மாசுபாடும் தடுக்கப்படுறதா சொல்றாங்க.

0: போச்சு.
1: ஆகவே விவசாயிகளே, உங்க பண்ணையில கிடைக்கக்கூடிய கழிவுகளை எப்படி பயனுள்ள முறையில மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத விளக்கும் விதமா அமையுது இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில பண்ணை கழிவுகள் மேலாண்மை குறித்து நமக்கு ஆலோசனைகள் வழங்க இருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள். நேர்களா ஐயா, உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. பண்ணை கழிவுகள், அதாவது கழிவுனாவே எல்லாம் எரிச்சு விட்டுலாம், இல்லைன்னா எப்படியாவது அப்புறப்படுத்திட்டா அடுத்த பயிருக்கு போகலாம் அப்படிங்கிறதான் எல்லாருடைய மனநிலையும். ஏன்னா அப்படித்தான் இயங்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான விவசாயிகள். அதை எப்படி இங்கே உரமாக மாற்றிக்கிறது, அது என்ன மாதிரி மேலாண்மை செஞ்சுக்கிறது? ஏன்னா பெரும்பாலும் நெல் போடுறவங்க அறுத்தவங்க கொண்டு மாட்டுக்கு முன்னாடிலாம் போர் வைப்பாங்க, இப்போ மாடுகளும் பெரும்பாலான கிராமங்களில் குறைஞ்சி போச்சு, எப்படி மேலாண்மை செஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க.
3: அதாவது பண்ணை கழிவுகள்ங்கிறது நம்ம பயிர் சாகுபடி செஞ்சு நம்ம மகசூல் போக மீதி தேவையில்லாத அனைத்தையும், அதாவது சோளத்தட்டை, இப்போ நெல்லுனாக்க நெல்லோட ஊமி அடிக்கட்டை அனைத்துமே பண்ணை கழிவுகளில் தான் அடங்கும். இந்த பண்ணை கழிவுகளை நம்ம வந்து எரிச்சு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னாக்க, வளிமண்டலம், அதாவது காற்று மாசுபாடு ஏற்படும், மண்ணில் வந்து மண் மாசுபாடு ஏற்படும், மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தென் மண்புழுக்கள் எல்லாமே இறந்து போயிடும். இதனால் மண் வளம் பாதிக்கப்படும், மகசூல் குறையும், பல பாதிப்புகள் ஏற்படும். இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னாக்க நாம் முறையாக கழிவுகளை கையாள வேண்டும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த இயற்கை உரம் தயாரித்தல், கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க, இந்த கழிவுகள் வந்து பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயற்கை உரமாக மாறக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த இயற்கை உரம் தயாரித்தல். இதில் பார்த்தோம்னாக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அதுதான் இந்த கழிவுகளை சிதைச்சு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அங்கக உரமாக மாற்றும். அதை நாம் வயலுக்கு போட்டோம்னா அதிக மகசூல் பெறலாம், மண் வளம் பாதுகாக்கப்படும். ஆனால் இப்போ விவசாயிகள் பெரும்பளவு பயன்படுத்தாத இருக்கிறாங்க, பட் அதை எல்லாரும் முறையாக செஞ்சோம்னா அதிக மகசூல் பெற முடியும்னு நான் கேட்டுக்கிறேன்.
2: ஐயா,

0: இப்போ நெல் அறுவடை முடிஞ்சோன்னே தாள் இருக்குது, அதாவது வைக்கோல். அந்த வைக்கோலை எப்படி பெரும்பாலும் எல்லாம் மாட்டுக்கு கொடுத்துட்றாங்க, கழிவாக கிடச்சிருது, அது உரமாகவே டைரெக்டாக நம்ம வந்து வயல்களில் கொடுத்துடலாம். அப்படி பயன்படுத்த முடியாதவங்க வைக்கோலை வச்சு என்ன செய்யலாம், அதாவது உரமாக மாற்றுறதுலையோ இல்லை மேலாண்மை செஞ்சுக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி அதை பயனுள்ள வகையில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது?
1: அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடு மாடுகளுக்கு உணவாக கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்க முடியல, வேஸ்ட்டாக போகுது, அதை நாம் எரிக்காமல் முறையாக ஒரு இயற்கை உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். அதாவது இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்க, அது வந்து புது தொழில்நுட்பம்லாம் இல்லை, பழைய காலத்துலேருந்தே பண்ணது தான். அதாவது முன்னாடி நான் குழி எடுத்து போட்டு இயற்கையாக வர கழிவுகளை எல்லாத்தையும் அதில் கொட்டி கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதை சிதைச்சு இயற்கை உரமாக மாற்றும். அதுக்கு மக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு வருடமாவது ஆகும். ஆனால் இப்போல்லாம் வந்து நவீன காலத்தில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துட்டதுனால இப்போ அவ்வளவு நாள்லாம் பொறுக்கணும்னு இல்லை. இப்போ நெல் வைக்கோல்னாக்க 2 to 3 மாதங்கள்லேயே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை உரமாக மாறிவிடும்.
0: எப்படிங்க செய்யலாம்?
1: அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு நுண்ணுயிர் கூட்டுக்கலவை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதாவது TNAU பயோ மினரலைசர் அப்படிங்கிறது அதனுடைய பேர். அது வந்து திட வடிவில் இருக்கும், அதில் கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும். நாம் இந்த கழிவுகளை மக்க செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, பொதுவாகவே எந்த ஒரு கழிவுகளாக இருந்தாலும் அதை மக்க செய்வதற்கு சின்ன சின்ன துகள்களாக மாற்றணும். அதனுடைய சைஸ் வந்து மினிமம் 2 cm, அந்த அளவுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குவியல் முறையில் பண்ணலாம், பட் அதுக்கு இடம் தேர்வு செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ பொதுவாகவே கம்போஸ்ட் தயாரிக்கணும் இல்லை மண்புழு உரம் தயாரிக்கணும்னாக்க ஒரு நேர்பாங்கான இடத்த தேர்வு செய்யணும். நேர்பாங்கான கொஞ்சம் மேடான சமமான இடமா இருந்ததுனாக்க நல்லது. பொதுவாக வந்து தண்ணி நம்ம தெளிக்கும்போது கம்போஸ்ட் தயாரிக்கும் போது அந்த ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்குள்ளே போய்விடும், மண்புழுக்கள் உள்ளே போயிடும். ஸோ அப்படிங்கும்போது ஊட்டச்சத்து விரயம் ஆவதற்கு நிறைய வழி இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸ், கொஞ்சம் அடியில் ஒரு காங்கிரீட் மாதிரி இருந்ததுன்னா நல்லது.
0: இல்லைன்னா பிளாஸ்டிக் கூட,
1: பிளாஸ்டிக் ஏதாவது விரிப்புகள் அப்படி ஏதாவது போட்டு மண்புழு உரமோ இல்லை இயற்கை உரமோ தயாரிக்கலாம். ஸோ இப்போ இயற்கை உரம் தயாரிக்கணும்னாக்க என்ன பண்ணணும்னாக்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு சிறு துகள்களாக வெட்டிக்கணும்
0: வைக்கோல்.
1: ஆமாம், வைக்கோல்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கணும், மாட்டுடைய சாணம் வேணும்னு சொல்றாங்க, வைக்கோலை வச்சு தயாரிக்கலாமா?
1: வைக்கோல் தயாரிக்கலாம். மாட்டோட சாணம்ங்கிறது வந்து ஒரு 100 விழுக்காட்டில் 30% சாணம் இருந்தாலே போதும். அதாவது எதுக்காக நம்ம இது சொல்கிறோம்னாக்க, பொதுவாக நம்ம இந்த இயற்கை உரம் தயாரித்தலுக்கு முக்கியமான காரணின்னு பார்த்தோம்னாக்க கார்பன் தலைச்சத்து விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. 30 மடங்கு கார்பன் இருந்ததுனாக்க 1 மடங்கு கண்டிப்பாக தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிற கூடிய தலைச்சத்து இருக்கணும். அப்போ தான் இந்த நுண்ணுயிரிகள் விரைவாக சிதைத்து மிக விரைவிலேயே இயற்கை உரம் தயாரிக்க முடியும். அதுக்காகத்தான் என்ன பண்ணணும்னாக்க, பொதுவாக நம்ம இந்த வைக்கோலை மட்டும் போடாமல் நைட்ரஜன் நிறைஞ்ச மாட்டுச்சாணம் போன்ற கழிவுகளை அதோட கலந்து நம்ம இயற்கை உரம் தயாரிக்கணும்னு சொல்கிறது.
0: சரி, முதல்ல வந்து ஒரு சமதளம் ஹார்ட் சர்ஃபேஸ் ரெடி பண்ணி வர்றீங்க, அப்புறம் அடுத்து என்னங்க செய்யணும்?
1: அதுக்கப்புறம் கழிவுகளை சிறு சிறு பீஸாக வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குவியல் முறையில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டினுடைய அளவை வந்து 4 அடி அகலம், 4 மீட்டர் நீளத்துக்கு ஒரு படுக்கையை இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு வைக்கோலை வந்து 10 to 15 cm உயரத்துக்கு ஒரு அடுக்கு அந்த வைக்கோலை படுக்கையாக போட்டுடணும். அதற்கு மேலே என்ன பண்ணணும்னாக்க, மாட்டுச்சாணம் இல்லை கோழி ஏறு போன்ற நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய கழிவுகளை அதன் மேலே போடலாம். ஸோ அந்த நைட்ரஜன் சத்து இயற்கையாக இருக்கக்கூடிய மாட்டுச்சாணம் கோழி எருலாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செயற்கை உரங்கள் இப்போ யூரியா மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒரு அடுக்குக்கு அப்புறம் 1 கிலோ மாதிரி சும்மா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் இந்த வைக்கோலை போடுறோம். அந்த வைக்கோல் மேலே மக்க செய்யக்கூடிய நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை தெளிக்கணும். அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் இந்த TNAU பயோ மினரலைசர் அப்படிங்கிற நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை தயாரித்து விற்கிறாங்க. 1 கிலோவோட விலை 63 ரூபா. இப்போ 1 டன் கழிவுகளை மக்க செஞ்சு இயற்கை உரமாக மாற்றணும்னாக்க 2 கிலோ தேவைப்படும்.
0: மொத்தம் 126 ரூபாயில் முடிஞ்சிடும்.
1: முடிஞ்சிடும், ஆமாம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த 2 கிலோ TNAU பயோமினலைசரை வாங்கி 1 பக்கெட்டில் 20 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அதில் இந்த நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை கொட்டி நல்லா மாட்டு சாணத்தை கரைச்சி இது பண்ணுற மாதிரி நல்லா ஸ்லரி மாதிரி ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு யூனிஃபார்மாக எல்லா கழிவுகள் மேலேயும் படுற மாதிரி தெளிச்சு விடணும். திரும்பவும் வைக்கோலை 1 அடுக்கு, அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் 1 அடுக்கு, அது திரும்பவும் வைக்கோல், அது வைக்கோல் மேலே இந்த TNAU பயோ மினரலைசர் கலவையை தெளிச்சு விடணும். இதேமாரி நம்ம மாறி மாறி மாறி குவியலை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த குவியலினுடைய உயரம் வந்து 1 மீட்டருக்கு அதிகமாக

0: இருக்கிற மாதிரி பண்ணணும். எனக்கு அந்த குவியலினுடைய உயரம் வந்து ஒரு முக்கியமான காரணி. குவியலினுடைய உயரம் 1 மீட்டர் இருந்ததுனாக்க அந்த கழிவுகள் மிக விரைவிலேயே நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு ஒரு இயற்கை உரமாக மாறிவிடும். குவியல் இப்போ கம்மியாக 20 சென்டிமீட்டரில் 30 சென்டிமீட்டர் இருந்ததுனாக்க இந்த சிதைக்கும் போது நுண்ணுயிரிகளால் அதிகப்படியான வெப்பம் வெளிவரும். அந்த வெப்பம் வந்து அந்த குவியலுக்குள்ளேயே இல்லாமல் வெளியே போகிறதுனால அந்த கழிவுகள் சீக்கிரமாக மக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம குவியலினுடைய உயரத்தை ஒரு 1 மீட்டருக்கு குறையாமல் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறது.
1: ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன வைக்கோலை மண்புழு உரமாக மாற்றுறதுக்கு இதே மெத்தடை கரும்பு தொகை, மக்காச்சோளத்தண்டு, சோளத்தலை, பருத்தி குச்சி எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாமா?
0: எல்லா கழிவுகளையும் நாம் இயற்கை உரமாக மாற்றலாம். அதாவது இப்போ பொதுவாகவே கழிவுகள் அப்படின்னாக்க அது வந்து எதனால் ஆகியிருக்கும் அப்படின்னாக்க செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், லிக்னின் இதே மாதிரி வேதிப்பொருட்களால் ஆகியிருக்கும். இப்போ வைக்கோல்னு பார்த்தோம்னாக்க செல்லுலோஸாக தான் இருக்கும். ஸோ அதில் இயற்கையாகவே இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அந்த நுண்ணுயிர் கூட்டுக்கலவையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சிதைச்சிரும். இப்போ கரும்பு தொகைக்கும் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில அதாவது இப்போ தென்னைநார் கழிவுன்னு பார்த்தோம்னாக்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்னின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளால் ஆனது. அந்த இதை சிதைக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிர் கூட்டு கலவையோட நம்ம கூடுதலாக வந்து பிளிரோட்டஸ் அப்படிங்கிற அந்த காளான் இருக்கும்ல உயிர் வித்துக்கள் அதையும் சேர்த்து போட்டோம்னா சீக்கிரமாக மக்கும். ஸோ அதாவது கழிவுகள் எதனால் ஆகியிருக்கோ அதை சிதைக்கக்கூடிய நுண்ணுயிர் கூட்டு கலவையை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பண்ணோம்னா மிக குறுகிய காலத்திலேயே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை உரத்தை தயாரிக்க முடியும்.
1: சிறப்புங்க ஐயா. அப்புறம் இந்த கால்நடை கழிவுகள்லேருந்து எப்படியெல்லாம் வந்து இந்த இயற்கை உரம் கம்போஸ்டிங் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: கம்போஸ்டிங்கிறது எல்லா கழிவுகளுக்கும் ஒரே மாதிரியான செயல்முறை தான். பொதுவாகவே வந்து காரணிகள் இயற்கை உரம் தயாரித்ததுக்கு முக்கியமாக விளங்கும். ஒன்று வந்து கார்பன் தழைச்சத்து விகிதாச்சாரம். அதாவது 30 மடங்கு கார்பன் இருந்ததுன்னா 1 மடங்கு தழைச்சத்து வேணும். ஸோ அந்த இது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா சீக்கிரமாக கழிவு மக்கி உரமாக மாறிடும். இன்னொரு முக்கியமான காரணி பார்த்தோம்னாக்க அந்த கழிவுகளினுடைய சைஸ் அளவு. ஸோ அதுதான் நம்ம ரொம்ப பெருசாக இருந்ததுனாலும் மக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால தான் 2 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி நிறைய ஸ்வைப்பான்னு சொல்லுவோம், அது ஸ்ரெட்டர்னு சொல்கிறோம், அந்த கருவி வந்துடுச்சு. ஒரு 70-80,000 நிறைய கிடைக்குது. ஸோ தென்னை மட்டையாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் அதில் போட்டோம்னா சீக்கிரமாக நல்லா தூளாகிடும். அதை எடுத்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி கழிவுகளை தூளாகிட்டு தலைச்சத்து விகிதாச்சாரம் 30:1 சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெவ்வேறு கழிவுகளை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா செயற்கை நைட்ரஜன் உரங்களை சேர்த்துக்கலாம், சேர்த்து அந்த தலைச்சத்து விகிதாச்சாரம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னாக்க நுண்ணுயிர் கூட்டுக்கலவை. பொதுவாக முன்னாடி காலத்தில் என்ன பண்ணாங்க, மாட்டுச்சாணம் யூஸ் பண்ணுவாங்க. மாட்டுச்சாணத்துலேயும் நிறையப்படியான இயற்கையாகவே நுண்ணுயிரிகள் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம டிஎன்ஏயு பயோ மினரலைசர் மாதிரி நுண்ணுயிர் கூட்டுக்கலவையில் மக்குதலுக்கு என்ன தேவையோ அந்த நுண்ணுயிரிகளை மட்டும் நிறைய பெருக்கமடைய செஞ்சு விற்கிறோம். அதேமாதிரி பிரைவேட்லேயும் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நுண்ணுயிர் கூட்டுக்கலவை, முக்கியமாக டிஎன்ஏ நுண்ணுயிர் கூட்டுக்கலவைனாக்க சீக்கிரமாக மக்கிடும், அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னாக்க ஈரப்பதம். இந்த மக்குதல் போது ஈரப்பதம் 50-60% கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது வாரத்துக்கு 2-3 டைம் நல்லா தண்ணி தெளித்து விடணும். அப்போ தான் அந்த ஈரப்பதம் இருக்கணும். அதாவது 50% ஈரப்பதம்னா நம்ம எதுவும் ஈரப்பதம் பார்க்கறதுக்கு அந்த மீட்டர் கொண்டிலாம் நம்ம டெஸ்ட் பண்ண தேவையில்ல. கையில் பிடிச்சோம்னாக்க நல்லா கெட்டியாக உருண்டையாக இருக்கணும். நம்ம விட்டோம்னா அப்படி பொல பொலன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாவே 50% ஈரப்பதம் இருக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் மக்கிடும். இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னாக்க காற்றோட்டம். அதாவது அந்த மக்குதல் எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காற்றுள்ள முறையில் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படும். சில முறைகளை குழி முறையில் எடுக்கும்போது காற்று இல்லாத முறைகளை பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனில் அதாவது குவியல் முறையில் பண்ணுறது காற்றோட்ட முறையில் தான் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம்னாக்க நல்லா அந்த கழிவுகள் யூனிஃபார்மாக மக்குவதற்கு அப்புறம் அதை மக்க செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தேவையான காற்றோட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் நாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விடணும்னு சொல்கிறோம். ஸோ இதை மாதிரி பண்ணோம்னாக்க மிக விரைவிலேயே நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை உரத்தை தயாரிக்க முடியும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க கார்பன் தலைச்சத்து வந்து 30:1 அப்படின்னு சொல்கிறீங்க. முன்னாடி வைக்கோல் போடும்போது சாணம் போடலாம், அது வந்து நைட்ரஜன் நிறைந்த இருக்கும், ஸோ அதுக்காக போட்டுக்கலான்றீங்க. இப்போ நம்ம போடுறதே சாணமாக இருக்கிறது, சாணத்தை நம்ம வந்து கம்போஸ்ட் உரமாக மாற்றணும் அப்படின்னா இதில் மினரல் ஈக்குவலைசரை எவ்வளோங்க போடுறது?
0: எந்த ஒரு கழிவுகளாக இருந்தாலுமே பொதுவாக வந்து 1 டன்னுக்கு 2 கிலோ டிஎன்ஏயு பயோ மினரலைசர் தேவை. அதுதான் எந்த ஒரு கழிவாக இருந்தால் அதை பயன்படுத்தணும். அதுதான் 20 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ பயோமிலேசரை கலந்து 1 டன் கழிவு முழுக்க யூனிஃபார்மாக எல்லா கழிவுகள்லையும் படுற மாதிரி தெளிச்சு விடணும். இதுதான் ரெக்கமெண்டேஷன்.
1: ஐயா, இப்போ கம்போஸ்ட் உரத்துக்கும் மண்புழு உரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? அதில் 2 சேர்ந்தானா?
0: ரெண்டும் வெவ்வேறு.

0: அதாவது இயற்கை உரம்ங்கிறது நுண்ணுயிரிகளால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு இயற்கை உரம். இதுவே மண்புழு உரம்ங்கிறது மண்புழுக்கள் மண்ணில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா அது வந்து விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா இது மண்புழு வந்து மண்ணில் பல நன்மைகள் செய்கிறது. காற்றோட்டத்தை அதிகப்படுத்தும், நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தும், மண்ணுடைய தன்மையை அதிகரிக்க செய்யும். அந்தளவுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அந்த மண்புழுக்கள் என்ன பண்ணும்னாக்க, தேவையில்லாத கழிவுகள் போட்டோம்னா அந்த கழிவுகளை சாப்பிட்டு எச்சமாக வெளியிடும். அந்த எச்சம்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த மண்புழு உரம்ங்கிறது. அதில் பார்த்தப்போனாக்க பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கும். அதோடு இல்லாமல் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், தாவரத்தினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஹார்மோன்கள், என்சைம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நுண்ணுயிர் உரத்தில் இருக்கிறத விட இதில் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கும், பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் இருக்கிறதுனால இதை போடும்போது பயிர் உற்பத்தி அதிகரிக்கும்.
1: மண்வளத்தை மேம்படுத்த விவசாயிகள் பண்ணை கழிவுகளை எப்படி முறையா மறுசுழற்சி செய்யறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: ஐயா, நீங்கள் சொன்னீங்க அதாவது இயற்கை உரம் தயாரிக்கிறதும் மண்புழு உரம் தயாரிக்கிறதும் வேறு வேறு எப்படி மாறுபடுதுங்கிறத சொன்னீங்க. இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறதா இருந்தால் எப்படிங்க செய்யறது?
0: அதாவது பொதுவாக வந்து இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு ஓப்பனில் குவியல் முறையில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கு ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு தேவைப்படும். அது சிமெண்ட் தொட்டியாக இருக்கலாம், இல்லை மர தொட்டியாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் டப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சின்ன அளவில் பண்ணுறதா இருந்தால், பெரிய அளவில் பண்ணுறோம்னாக்க ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கொட்டகை, மாட்டு கொட்டகை ஏதாவது பயன்படுத்த முடியாமல் இருந்ததுன்னா அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடியில் ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறதுக்காக காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் போட முடிகிறவங்க போட்டுக்கலாம். முடியாத விவசாயிகள் என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ தேவையில்லாத ஒரு பில்டிங் இடிக்கிறோம்னாக்க அந்த மண்ணெல்லாம் அடியில் கொட்டி நல்லா ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதன் மேலே நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம். ஸோ இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொட்டி போன்ற அமைப்பு வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு 2.5 அடி உயரத்துக்கு ஒரு தொட்டி மாதிரி அமைப்பை கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம மண்புழு உரம் தயாரிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முக்கியமாக மண்புழு உர தயாரிப்புக்கு வந்து பொதுவாகவே மண்புழுக்கள் பாதி மக்கிய அந்த கழிவுகளை தான் விரும்பி சாப்பிடும். இப்போ புதுசாக மாட்டுச்சாணம் போட்டோம்னாக்கா அதை போய் அதில் ஏறிக்கும் இருக்கும், பட் அதை விரும்பி சாப்பிடாது. இதே பாதி மக்கிய கழிவுகளை போட்டோம்னாக்க நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னாக்க, பொதுவாகவே நம்ம இந்த பண்ணை கழிவுகளை இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு எப்படி குவியல் முறையில் பண்ணுறோமோ அதே மாதிரி அனைத்து கழிவுகளையும் சிறு சிறு துகள்களாக வெட்டிட்டு மாட்டுச்சாணத்தோட எல்லாம் கலந்து அந்த 30:1 அந்த கார்பன் தழைச்சத்து விகிதாச்சாரம் வர மாதிரி செஞ்சு எல்லா கழிவுகளையும் ஒன்று சேர்த்து குவியல் முறையில் போட்டு அதன் மேலே இந்த நுண்ணுயிர் கூட்டு கலவை அப்படி அது உபயோகிக்க முடியாதவங்க மாட்டுச்சாண கரைசலை கூட ஃபுல்லாக தெளித்து ஒரு 20 நாள் வச்சுருந்தா போதும். அப்போ என்ன நடக்கும்னாக்க, அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த கழிவுகளை சிதைக்கும். ஸோ ஒரு பாதி அளவு மக்கிடும். அந்த பகுதி அளவு அந்த சிதைக்கப்பட்ட கழிவுகளை எடுத்து நம்ம மண்புழு உர படுக்கையில் மண்புழுக்கு உணவாக போட்டு நம்ம அதில் மண்புழுக்களை ரிலீஸ் பண்ணோம்னாக்க அந்த மண்புழுக்கள் அந்த கழிவுகளை நன்றாக சாப்பிட்டு மிக விரைவிலேயே 1 டன் கழிவுகளுக்கு வந்து 2 கிலோ மண்புழு தேவைப்படும். ஸோ அந்த கழிவுகளை போட்டு அதில் நம்ம மண்புழுக்களை விட்டோம்னாக்க அந்த மண்புழுக்கள் நன்றாக சாப்பிட்டு எச்சமாக போடும். அதுதான் மண்புழு உரங்கிறோம். இந்த மண்புழுவை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து அதுலேயும் நம்ம ஈரப்பதம் வந்து 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி அதிகமாக விட்டுட்டாலும் என்ன ஆகும்னாக்க, ஈரப்பதம் அதிகமாகிடும்போது காற்று இல்லாமல் போயிடும். ஸோ மண்புழுக்கள் சுவாசிக்க முடியாமல் இறந்து போயிடும், இல்லை அங்கே வந்து வேறு எங்கே வெளியில் போயிடலாம்னு பார்த்து இடம் இருக்கிறதுக்கு வெளியேறிடும். ஈரப்பதம் இல்லைனாலும் அந்த மண்புழுக்கள் இறந்துடும். ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே வந்து அந்த 50 விழுக்காடு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வாரத்தில் 1-2 நாள் இல்லை 2 முறை இல்லை 3 முறை தண்ணீர் தெளித்து பாதுகாத்துக்கணும்.
2: சரிங்க ஐயா, இப்போ இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது இப்போ நம்ம வயல்வெளியில் இருக்கக்கூடிய மண் புழுக்களே விடலாமா, இல்லை எதுவும் இந்த மண்புழு தான் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: அதாவது பொதுவாகவே நம்ம இந்தியாவில் வந்து 2000க்கும் அதிகமான சிற்றினங்கள், அதாவது மண்புழு இனங்கள் இருக்கின்றன. அனைத்துமே மண்ணுக்கு நல்லது தான். பொதுவாகவே இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி 3 வகையான மண்புழுக்கள் உகந்ததாக இருக்கின்றன. அதாவது ஆப்பிரிக்கன் புழுன்னு சொல்லுவோம், யூட்ரிலஸ் யூஜினியன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையான மண்புழு, அது நல்லா பெருசாக இருக்கும். அதாவது செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்.

0: சைஸில். அந்த இது பார்த்தோம்னாக்க அப்படியே பெருசு பெருசாக நல்லா தெளிவாக தெரியும். அதனுடைய சாப்பிடும் திறன் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு புழுவானது ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவு உணவை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். பாதி மக்கிய கழிவை போடும்போது ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவு சாப்பிட்டு அதிக அளவு புழுக்களை விடும். ஸோ அது வந்து சீக்கிரமாக மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். அதோடு இல்லாமல் அதனுடைய இனப்பெருக்க திறனும் அதிகமாக இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த சுற்றுச்சூழல், அதாவது நம்ம காலநிலை டெம்பரேச்சர் அந்த இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய தன்மை இருந்ததாக தான் இருக்கும். ஸோ அதை நாம் பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு மண்புழு வகை சொல்லுவோம், அதாவது யூரோப்பியன் வேம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் குளிரான இருக்கக்கூடிய இடத்துலையும் நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு மண்புழு உரம், அதுவும் நல்லது. அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். இன்னொன்று இந்தியன் வேம், லோக்கல் வேம்னு சொல்லுவோம், பெரியோனிக்ஸ் எக்ஸ்கேவேட்டர்ஸ்னு சொல்லக்கூடியது, அதையும் பயன்படுத்தலாம். சின்ன சைஸாக இருக்கும், கொஞ்சம் குறைவாக சாப்பிடும், பட் அதையும் பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த 3 வகையான மண்புழுக்களையும் நாம் பயன்படுத்தலாம். இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மண்புழுக்களையும் பயன்படுத்தலாம், அதை நம்ம கலெக்ட் பண்ணி நாம் பயன்படுத்தலாம், பட் கொஞ்சம் மெதுவாக
1: சாப்பிடும் சாப்பிடும். ஏன்னா அவங்க குச்சியாட்டம் வளர்த்தியாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க.
0: ஆமாம், அதுதான் அதுதான். ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது பொதுவாக வந்து இந்த வெள்ளத்துக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும் இந்த மண்புழுக்கள். பொதுவாக ஒரு 10 கிலோ மாட்டுச்சாணத்தை குவியலாக ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக மாட்டுச்சாணத்தை போட்டு, மண்புழு எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல அதை போட்டு, அது கூட வெல்லம், வெல்லம் ஒரு 2 கிலோவாக நல்லா கரைச்சி மாட்டுச்சாணம் மேலே அப்படியே ஊற்றி மேலே ஒரு கோணி சாக்கை போட்டு கவர் பண்ணிட்டோம்னாக்க வெள்ளத்துக்கு வாசனைக்கு அத்தனை மண்புழுக்களும் வந்துடும். அந்த மண்புழுக்கள் என்ன பண்ணுனாக்கா அந்த சாணத்தில் ஏறிக்கும். அதை எடுத்து நாம் மண்புழு உர தயாரிப்புக்கு பயன்படுத்தலாம்.
1: விவசாயிகளுக்கு ஏற்ற முறையே சொல்லியிருக்கீங்க, சிறப்பு. ஐயா, இப்போ அழகாக சொன்னீங்க எப்படி கம்போஸ்ட் உரம் தயாரிக்கலாம், அப்புறம் அடுத்து மண்புழு உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே போல் உயிரி வாயு உற்பத்தி, பயோகேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பண்ணை கழிவுகளிலிருந்து?
0: அதாவது உயிரி வாயுங்கிறது நமக்கு தேவையான ஆற்றல் உற்பத்தியை மீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது
1: இன்றைய நிலைமையில கட்டாயமாக தேவைங்க,
0: கண்டிப்பாக தேவை. நம்ம பெட்ரோல் டீசல்னு அதை சார்ந்து இருக்காமல் இந்த மாதிரி ஒரு ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது இயற்கை சார்ந்த ஒரு ஆற்றலை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஏற்ற ஒரு முறை. இது வந்து புதுசுலாம் இல்லை, எல்லாருமே இந்த மாட்டுச்சாணத்திலிருந்து பழைய காலத்திலேருந்தே எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு வராங்க.
1: நிறைய பகுதியில் விவசாயிகள்
0: வச்சிருக்காங்க. அந்த கொள்கலன்லேயே அனைத்து பண்ணை கழிவுகளையும் போட்டு உயிரி வாயுவை தயாரிக்க முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துகள் என்ன கழிவுகளை சிறு சிறு பீஸாக கட் பண்ணணும். மாட்டுச்சாணம் இருந்ததுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த
1: இப்போ இந்த பயோகேஸ் பிளான்ட்டுக்கு பெரும்பாலும் விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா மாட்டுச்சாணத்தை தான் போடுவாங்க. அதில் வைக்கோலையும் போடலாமா? வைக்கோல் பண்ணை கழிவாக இருந்தாலும் போடலாம்.
0: மாட்டுச்சாணத்தோட கலந்து அந்த உயிரி வாயு கொள்கலனில் போட்டோம்னா அதுவும் அந்த காற்றில்லாத சுவாச முறையில் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு அந்த மீத்தேன் நிறைந்த ஒரு உயிரி வாயு வரும். அதுலேருந்து நம்ம அடுப்பு எரிக்கலாம். இந்தியாவிலே ஒரு சில இடத்துலலாம் வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்கும் பயோகேஸை பயன்படுத்த முடியும்.
1: ஐயா, அந்த பயோகேஸ் உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான வடிவமைப்பு செய்யணும் அதை பற்றி இது சொல்ல முடியும்?
0: கொள்கலன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது நம்ம தீன பொந்து மாடல் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காதி கிராஃப்ட், அந்த உயிரி வாயு கொள்கலன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த காதி கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் வாயு கொள்கலன் அதிக அளவு எஃபிஷியன்சி கொண்டதாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி பண்ணலாம். ஸோ அனைத்து பண்ணை கழிவுகளையும் நம்ம மாட்டுச்சாணத்தோட கலந்து இந்த உயிர் வாயு தயாரிக்க முடியும்.
1: சரிங்க, இப்போ அந்த மாதிரி அந்த பிளான்ட்டுக்குள்ளே பயோகேஸ் பிளான்ட்டுக்குள்ளே போடும்போது அப்போவும் நம்ம வந்து இந்த நுண்ணுயிரி கலவையை கலந்து தான் போடணுமாங்க?
0: அதாவது நுண்ணுயிர் கூட்டு கலவை வந்து அது இயற்கையாகவே, அதாவது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான நல்ல ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உயிரி கொள்கலனாக இருந்ததுனாக்க அதுலேயே அந்த காற்றில்லாத சுவாச முறையில் செயல்படக்கூடிய நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கும். அதையே பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அதுக்கும் அந்த நுண்ணுயிர் கூட்டு கலவை தேவை. அது எங்கேருந்து எடுப்போங்கனாக்க இதே மாதிரி காற்றில்லாத சுவாச முறையில் செயல்படக்கூடிய அந்த உயிரி வாயு கொள்கலனிலிருந்து மைக்ரோவியல் நுண்ணுயிர் கூட்டு கலவை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அதை கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது காற்றோட்டம் இல்லாத நிலையில் கொண்டுட்டு வந்து நாம் அதில் ஆட் பண்ணணும்.
1: ஓ, அப்படிங்களா?
0: ஆமாம், அது என்ன காற்று பட்டதுன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இறந்துவிடும்,
1: அதுக்குள்ளே கழிவுகள்லாம் போடுறோம். அந்த கழிவுகளை வந்து திருப்பி நம்ம வந்து உரமாக பயன்படுத்தலாமாங்க?
0: சிதைக்கிறதுக்கப்புறம் கடைசியாக மீதி இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகளை உரம் மாதிரியே பயன்படுத்தலாம். அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு இருக்கும், அதில் எந்தவித பாதிப்பும் கிடையாது.
1: இப்போ நீங்கள் வந்து கம்போஸ்ட் உரம் தயாரிக்கும் போது சொன்னீங்க நல்லா காற்று ஓட்டமாக இருந்தால் தான் அது நல்லா சீக்கிரம் மக்கி இதுவாகும். அது வந்து காற்றோட்டம் இல்லாத இடத்துல மக்கக்கூடியதாக இருக்குது, அதனால் உரத்தினுடைய அந்த வீரியமோ இல்லை சத்துக்களோ குறைஞ்சிரும் அப்படின்னு மாதிரி?
0: அதுலாம் கிடையாது. அதாவது அனைத்துமே கம்போஸ்ட் தான். பொதுவாக அந்த கம்போஸ்ட் இயற்கை உரம் தயாரித்தால 2 முறையில் பண்ணலாம். ஒன்று காற்றுள்ள முறையில் பண்ணலாம், இன்னொன்று காற்றுள்ள

0: முறையில் பண்ணலாம். அனரோபிக் டைஜஷனுங்கிறது பயோகேஸ், அந்த உயிரி வாயு உற்பத்தி செய்யக்கூடியது, அது காற்று இல்லாத முறையில் இறங்குது. ஆனால் அதில் இருக்கிறதும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான். அதையும் நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம், அதில் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது.
1: சிறப்புங்க. அடுத்து உயிர்கறி அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது பயோச்சார் உற்பத்தி செய்கிறது எப்படி, எந்தெந்த பொருட்கள் இருந்து அது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: அதாவது உயிரி கறிங்கிறது ஒரு புதுசாக விவசாயிகள் மத்தியிலையும் சரி உலக அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அதாவது அனைத்து அங்க கழிவுகளையும் உயிரிக்கறியாக மாற்ற முடியும். இந்த உயிரிக்கறி எப்படி பண்ணுவாங்கனாக்க, ஆக்சிஜன் குறைந்த அளவு, அதாவது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் எரிச்சு 300 to 900 degrees டெம்பரேச்சர்ஸில் எரிக்கும்போது அந்த கழிவுகள் வந்து உயிரிக்கறியாக மாறும். ஸோ இதனால் ஒரு என்ன ஒரு நன்மைனாக்க, நம்ம இந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், இப்போ அதாவது குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல், காலநிலை மாறுபாடு, இப்படிலாம் பேசப்பட்டுக்கிட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உயிரிக்கறி தயாரித்து அதன் மூலமாக பல நன்மைகள் பெற முடியும். இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுடைய அளவை குறைக்க முடியும். இது வந்து கார்பன்
1: கரிமூட்டம் போடுறது அந்த ஊரில்
0: அதே மாதிரி ஒரு செயல்பாடு தான். அந்த அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, கறிக்கொட்டை தயாரிப்பாங்க, அதாவது சார்கோல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து முறையாக பண்ண மாட்டாங்க. பட் இது முறையாக பைரோலைசிஸ் யூனிட்டில் ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷனில் தயாரிக்கிறது அதே மாதிரி தான்.
1: பட் என்னென்னலாம் இன்புட்டாக கொடுப்போம் இந்த உயிர்கறி தயாரிக்கிறது,
0: இந்த அனைத்து அங்க கழிவுகள், இப்போ மரக்கட்டை தயாரிக்கிற மாதிரியே நம்ம பண்ணை கழிவுகளை வரக்கூடிய சோளத்தட்டை, நெல் வைக்கோல், அனைத்துலேருந்துமே நம்ம இந்த உயிர்கறி தயாரிக்க முடியும். அது பைரோலைசிஸ் யூனிட்னு சொல்லுவோம். அந்த உயிர்கறி தயாரிக்கிறதுக்கான ஒரு உபகரணம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இப்போ குறைந்த தொகையிலேயே கிடைக்கிற மாதிரி விவசாயிகள் ஏற்ற முறைகளை தயாரிக்கிறதுக்காகவே வெளியிட்டிருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, புதுப்பிக்க வல்ல ஆற்றல் துறைன்னு அவங்க விற்கிறாங்க. அதை வாங்கி நம்ம பயோச்சார் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை மண்ணுக்கு போடும்போது மண்ணினுடைய வளம் மேம்படும், பயிரினுடைய மகசூல் அதிகரிக்கும். அதோடு இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடை வந்து மண்ணில் நிலைநிறுத்த முடியும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு நல்லது.
1: சரி, நம்ம விவசாயிகளுக்கு தெரியும் கம்போஸ்ட் உரம், மண்புழு உரம்லாம் போட்டால் நிலம் நல்லா வளமடையும், பயிர்களுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த உயிர்கறி எப்படிங்க மண்ணுக்கு வளமாக இருக்கும், எந்த மாதிரியான சத்துக்களை தரும், எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம்?
0: எல்லா பயிர்களுக்குமே நம்ம பண்ணலாம். அந்த உயிரிக்கறியில் அதிகப்படியான கார்பன் இருக்கும், மண்ணுக்கு போடுறதுனால மண்ணில் கார்பன் சத்து அதிகமாக இருக்கும். அதோடு இல்லாமல் காற்றோட்டம் அதிகரிக்கும், மண்ணினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வடிவமைப்பு, பௌதீக பண்புகள் எல்லாம் மேம்பட்டு மண் ஒரு நல்ல வளம் உள்ளதாக இருக்கும். அதனால் மகசூலும் அதிகரிக்கும்.
1: ஐயா, நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்க, வயலில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கழிவுப் பொருட்களையும் எப்படி வந்து உரமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே போல் விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து, அதாவது முக்கியமாக மீன்லேருந்து எப்படி நம்ம வந்து உரம் தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: அதாவது இப்போ மீன் கழிவுகளை வந்து மீன் அமிலம் தயாரித்து நம்ம விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். ஏன்னாக்கா அந்த மீன் அமிலத்தில் பயிருக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாமே இருக்கிறதுனால பயிர் நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் தரும். ஸோ அது எப்படி தயாரிக்கிறதுனாக்க, பொதுவாக அந்த கழிவுகளை எடுத்து அந்த குடலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னாக்க கெட்ட வாட அந்த நாற்றம் அடிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதை மட்டும் அப்புறப்படுத்திட்டு மீதி இருக்க கழிவுகள் இப்போ 1 kilonaக அதே அளவு 1 kilo அளவு நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன பக்கெட்டில் காற்று இல்லாத முறையில் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு மூடி போட்டு, அதாவது மீன் கழிவுகள் வெள்ளம் ரெண்டு மட்டும் இருக்கணும், தண்ணி அதில் சேர்க்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி காற்று இல்லாத முறையில் வச்சுருந்தோம்னாக்க நொதித்தல் முறை நடக்கும். ஸோ நொதித்தல் நடக்கும்போது ஒரு 20 to 30 நாள் வரைக்கும் நல்லா நொதிக்கும். நொதிக்கும்போது அது அப்படியே ஒரு தேன் மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு மாறிடும். அதுதான் அந்த மீன் அமிலம்ங்கிறது. அதை நாம் தண்ணியோட கலந்து பயிர்களுக்கு அடித்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: இப்போ கிடைக்கக்கூடிய கழிவுகளை எப்படி உரமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி நம்ம வயலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை, அதாவது மரமாக இருக்கட்டும், இலைத்தலைகளாக இருக்கட்டும், அதை வேறு என்ன வகையிலெல்லாம் பயன்படுத்தலாங்க? அதாவது நம்மளுடைய பண்ணைகளுக்கு முக்கியமாக தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தென்னை ஓலை அதெல்லாம் தென்னைக்கு அடியிலேயே போடலாம் அப்படின்றாங்க, மல்ச்சிங் மாதிரி. அந்த மாதிரி வேறு ஏதாவது மெத்தட்ஸ்லாம் எதாவது இருக்கா?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை உரம் தயாரிக்கலாம், மண்புழு உரம் தயாரிக்கலாம், உயிர் வாயு மாரி எல்லாமே பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மண் போர்வைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மல்ச்சிக்கும் பண்ணலாம். ஸோ இது வந்து அதாவது ஆர்கானிக் மல்ச்சிங்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கக பொருட்களை கொண்டு நம்ம மண்ணை வந்து கவர் பண்ணி வைக்கிறது. இப்போ மரம் இருந்ததுனாக்க மரத்தடியில் அதுமாரி போடும்போது நல்லா பல நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ நிலப்போர்வை போடுறதுனால என்ன ஆகுனாக்க, அந்த களைகள் வருவது கட்டுப்படுத்தப்படும். ஸோ அதோடு இல்லாமல் மண்ணுடைய ஈரப்பதம்

0: பாதுகாக்கப்படும். ஓப்பனில் இருந்தால் என்னாகும், நீர் வந்து ஆவியாகி போய் சீக்கிரமே ட்ரை ஆகிடும். ஸோ அந்த நீர் தேவையை நம்ம குறைக்க முடியும், பயிருக்கு தேவையான நீர் தேவையை குறைக்க முடியும், ஏன்னா நீர் விரயமாவது தடுக்கப்படும். ஸோ அதுவும் நல்ல ஒரு நன்மையான ஒரு செயல்நுட்பம். அதோடு இல்லாமல் நேச்சுரலாகவே இயற்கையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதை சிதைப்பதனால மண்ணினுள்ளே ஊட்டச்சத்து அதாவது ஆர்கானிக் கார்பன் அங்கக சத்துக்கள் அதிகமாகும். ஸோ அதனாலையும் மண்ணுக்கு நன்மை தான்.
1: சரிங்க, இந்த மாதிரி மூடாக்கு போகிறதுனால மண்ணுக்கு போகிற காற்றோட்டம் எதுவும் பாதிக்கப்படுமாங்க?
0: காற்றோட்டம்ங்கிறது இயற்கையாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடாக்கு போடுறதுனால மண்புழுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், நுண்ணுயிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இதனால் மண்ணுக்கு நல்லது தான், அதாவது காற்றோட்டம் அதிகமாகும், ஊட்டச்சத்துக்களுடைய அளவு அதிகமாகும், நல்லது தான் நடக்கும். வழியே எந்தவித கெடுதலும் கிடையாது.
1: இப்போ இது குறித்து அதாவது மண்புழு உரம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், உயிரி வாயு தயாரிக்கிறதா இருக்கட்டும், இது சார்ந்து இப்போ கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் வரலாம், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு விரும்பலாம், அவங்களுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஆலோசனையை பெறலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: 95 97 07 67 41
1: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சிறப்புங்க நேர்களே, உங்களுக்கு வந்து இது குறித்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் 95 97 07 64 91 இந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஐயா உங்களுக்கான விளக்கங்களை தருவாங்க. நீங்களும் இந்த பண்ணை கழிவுகள்லேருந்து நிறைய உரமோ இல்லை அது திருப்பி பண்ணைக்கே பயன்படுற மாதிரி பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: நன்றி.
2: பயிர் அறுவடைக்கு பின் கிடைக்கக்கூடிய கழிவுகளையும் கால்நடை கழிவுகளையும் விவசாயம் சார்ந்த உபப்பொருட்களையும் எப்படி முறையா மேலாண்மை செய்து சிறந்த இயற்கை உரமாக மாற்றி விவசாயத்தில் செலவை குறைக்கலாம், அதில் என்னென்ன மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க திருச்சிராப்பள்ளி தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள்.

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம் வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாதுகாப்பு படையினருக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களின் மேம்பாட்டை விரைவுபடுத்தும் வகையிலான பிரத்யேக இணையதளத்தை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி சார்ந்த சூழலை வலுப்படுத்துவதில் இந்த முன்னெடுப்பு ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கருவியாக அமையும் என குறிப்பிட்டார். பிரதமரின் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் சார்பில் நாடு தழுவிய கொண்டாட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. இதன் ஒரு பகுதியாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கர்ப்பிணி பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 9 வகையான இலவச சேவைகளை பெற ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்நிகழ்ச்சியின்போது சிறப்பு நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலை ஆகியவற்றை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிடவுள்ளார். பெருங்கடல்களை பாதுகாக்கவும் கடல்வாழ் உயிரினங்களை பேணிக்காக்கவும் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலக பெருங்கடல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்கு தூய்மையான பாதுகாப்பான நீரை வழங்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலையிலும் நாட்டில் கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இவை போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும், தடையற்ற எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், புதிய திட்டங்கள் உரிய காலத்திற்குள் தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மாநில அரசின் முன்னோடி திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்த ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முதற்கட்டமாக 15,000 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இனி தகுதி மற்றும் மூப்பு அடிப்படையில் உரிய நேரத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்படும் என்றும், வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை பணிகள், சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் பேருந்து நிலையம் வேறு பகுதிக்கு மாற்றுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆய்விற்கு பின் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்படும் எனவும் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் படிப்படியாக பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்றும், அரசு மக்கள் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் செயல்பாடுகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பேருந்துகளை தூய்மையாக பராமரிக்கவும், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களை கண்டறிந்து புதிய வழித்தடங்கள் உருவாக்க வேண்டும் என்றார். அரியலூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும்

தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொடைக்கானல் மலைப்பகுதியில் பலத்த காற்று காரணமாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நெதர்லாந்தில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை இன்று முன்னேறியது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான ஒரே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. மானவ் சுதர் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

80 90களின் பசுமையான நினைவுகளை மீட்டெடுத்து மனதை வருடும் இனிய திரையிசை பாடல்களோடு இந்த இரவை குளிர்க்க வருகிறது இரவு இசை இனிமை. நேயர் விருப்ப பாடலாக நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பை 246-102-1 கேட்டு இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: 8 மணி 10 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், சொல்வது சொல்லுங்க கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பாட்டு கேட்டீங்க சார்.
0: சரிங்க, நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: இரவு இசை இனிமை கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாளர் திருக்கிறோம். நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரங்கிருந்துமா?
1: திருமணம் மேடம். அம்சோஷ் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எடுத்து
2: ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:20 நிமிடம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து என் தங்கை கல்யாணி படத்துல இருந்து சித்ராவும் எஸ்பியும் பாடியிருப்பாங்க, தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ளன்னு. இசை நல்லா அடிச்சிருப்பாரு ராஜேந்தர் ஐயா. இந்த பாடல் நல்லா அருமையான ஒரு பாடல், அதை கொடுத்துருங்க.
0: இணைப்பு வந்ததுக்கு இந்த பாடல் அனைவருக்காகவும் வருது, கேட்டலாம்.

கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. நேர்களை உங்கள் மனம் பெறும் காலத்தை வென்ற காவிய பாடலின் அனுபவப்பா ஞாபகத்தை நிகழ்ச்சி இன்றிரவு 10 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காத்திருக்கு. நேர்கள் பங்கேற்க 0431 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1 நன்றி நேர்களே.

0: ಆಕಾಶವಾಣಿ வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களை சந்திக்கிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில நாம முத்துநாராயணன் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஐயா வந்து 91 வயது உள்ளவர், நமது வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கக்கூடியவர். ரொம்ப சின்ன வயதுல இருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவரு கேட்கறது மட்டும் இல்ல, அதுல ஏதேனும் சிறிய பிழைகள் வந்தாலும் உடனடியே எங்களை தொடர்பு கொள்வாங்க. இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் வன்மையா இல்ல கடுமையா கூட இருக்காது. அது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு இன்சொல்லாக அந்த பிழைகளை திருத்தி சொல்லக்கூடியவர். இவங்க நிறைய தலைவர்களோட கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. பெரியார் ஈவேரா அவர்கள், முன்னாள் மாநில முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் அவர்கள், இவங்க கூடலாம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தவர் நமது முத்துநாராயணன் ஐயா. அவர் நமது வானொலிக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடியவர், ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். 91 வயதானாலும் சற்று மனம் தளராமல் நான் நிலையத்திற்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்பயுமே பெரியவங்க பெரியவங்க தான், எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அவங்க வந்து அதற்காக வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்வாங்க. அது மாதிரி நிறைய அவங்க வந்து வானொலி தொடர்பான செய்திகளை குறித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னையே உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்ப வாய்ப்பு கொடுப்ப பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி என்ன பாக்குறாங்க. ஐயா வருக, வணக்கங்க ஐயா.
2: வணக்கம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிலையத்திற்கு வந்ததற்கு.
2: உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க ஐயா, வானொலி பத்தி நிறைய செய்திகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அந்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.
2: வானொலி நிலைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1927 ஆண்டு பம்பாயில் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஆண்டு வந்த வைஸ்ராய் எட்வர்ட் இர்வின் என்பர்தான் திறந்து வைத்தார். சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவில் 6 நிலையங்கள் இருந்தன. அதில் ஒன்று திருச்சி என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1939 ஆண்டு அதை துவங்கி வைத்தவர் அன்றைய பிரிமியர். பிரிமியர் என்றால் தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி, ஆந்திராவில் முழு பகுதி, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் முடிய தொடர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனுடைய பிரிமியராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1939 ஆண்டு திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி அவர்கள் 1947 அன்றுதான் பம்பாயில் முதல் முதலாக வானொலி மூலம் நேயர்களுக்கு பேசுகிறார். அதற்கு முன்னால் 39 ஆண்டு பேசிய பெருமை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு உண்டு. இந்த வானொலி நிலையம் துவங்கிய நாளில் அரியலூர் அங்கப்ப பிள்ளை அவர்கள் நாதஸ்வர நிகழ்ச்சியும் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர்களின் கர்நாடக இசையும் ஒலித்தன. இந்த திருச்சி வானொலி நிலையத்திற்கு 50 கிலோவாட்டாக இருந்த சக்தியை 100 கிலோவாட்டாக செய்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பொதுவாக வேளாண்மை, மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல் போன்றவற்றை பிரதி தினமும் மக்களோடு தொடர்பு வைத்து என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிராணிகளுக்கு பிணி ஏற்பட்டுவிட்டால் எங்கு சென்று மருத்துவ பெற முடியும் என்ற விவரங்களையும் அடிக்கடி கூறி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் வானொலி நிலையம். ஆடுதுறை 27 என்ற நெல் வகையை அரசாங்கம் அன்று அறிவித்தது. அதை விளம்பரப்படுத்தி மிகவும் பிரபலமாக்கிய தொண்டு இந்த வானொலி நிலையத்திற்கு உண்டு. அப்பொழுது டெல்டா மாவட்டக்காரர்கள் ஆடுதுறை 27 என்று சொல்வதற்கு பதிலாக ரேடியோ நெல் என்றே சொல்லுவார்களாம். நேயர்கள் விருப்பத்திற்கு அக்கால பிரபல பாடல்களையும் இக்கால பிரபல பாடல்களையும் ஒளிபரப்பி மக்களை மகிழ்வித்து வருகிறது. குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம், ஏதாவது அதில் தட்டுப்பாடு இருந்தால் அதை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து நம்மளை உஜார்படுத்தி விடுவார்கள். நாடா

மாகாணத்தில் நிகழும் நிகழ்வுகள், எல்லா மாகாண அசம்பிளியும் நடக்கும் நிகழ்வுகளை சில மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு விவரங்களை கூறி வருகிறது ஆல் இண்டியா ரேடியோ. பேப்பரில் படிப்பதற்கு அடுத்த நாள் தான் முடியும் அல்லது மாலை 7 மணிக்கு மேல்தான் தெரியும். ஆனால் சில மணி துணிகளிலேயே விவரமாக ஆல் இண்டியா ரேடியோ ஒளிபரப்பு செய்து விடுவார்கள். கொரோனா காலத்தில் இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு அளவே கிடையாது. எப்படி என்றால், கொரோனா மிகவும் கொடிய நோய், ஆனால் பயப்பட தேவையில்லை, ஆனாலும் எச்சரிக்கை தேவை. மக்களை குழப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வானொலியில் பிரபல வல்லுநர்களையும் மருத்துவர்களையும் அழைத்து வந்து அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, குழந்தைகளுக்கு வராமல் எப்படி செய்வது போன்ற நல்ல அறிவுரைகளை பிரதிதினம் பலமுறை சொல்லி மக்களுக்கு மிக்க உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயத்தை எப்படி தயார் செய்வது, எப்படி குடிப்பது, எத்தனை முறை குடிப்பது என்பதை கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் பிரதிதினம் பலமுறை கூறி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணார்கள். அந்த வகையில் மனித இனம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புயல், சுனாமி, கடல் கொந்தளிப்பு போன்றவைகள் ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே தெரிவித்து கடல்வாழ் மக்களுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் உப்பு தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியில் உரையாற்றுவதற்காக எம்கே தியாகராஜ பாகவதர் காரிலே புறப்பட்டார். வழியில் பாலக்கரை ரயில்வே கேட்டு மூடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் நிலையத்திற்கு வர முடியாது என்று கருதி சைக்கிள் ஒன்றை பிடித்து கொண்டு வானொலி நிலையத்திற்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியாத உண்மை. 1952 முதல் இன்று வரையிலும், அதாவது 74 ஆண்டுகளாக தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டு வருகிறேன். வெளியூருக்கு சென்றாலும் கையோடு எடுத்து செல்வேன். திருச்சியிலிருந்து தெற்க போனால் 45 மைல், வடக்க போனா 45 மைல், கிழக்கு போனாலும் மேற்கே போனாலும் 40-45 மைல், அது வரைக்கும் வானொலி கேட்கும். அதற்கு மேல் அமைதியாக உட்கார்ந்திருந்து அடுத்த நிலையம் எப்பொழுது வருமே என்று கருதி அந்த இடத்தில் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். இப்படியே ஒன்று நிகழ்வு ஒன்று கூறுகிறேன். நான் ரிஷிகேஷில் புனித கங்கையை கடப்பதற்கு லக்ஷ்மண் ஜோலா என்று சொல்லுவார்கள் மூங்கில் பாலம், அதில் சுமார் 400-450 அடி நீளம் இருக்கும். அதில் நடந்தேதான் செல்ல வேண்டும். 100,000-கணக்கானவர் நடந்து செல்வார்கள். 2 பக்கமும் யாசகர்கள் யாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு யாசகர் ஒரு வானொலி பெட்டியை வைத்திருந்தார். அவர் பக்கத்திலே போய் அமர்ந்து, ஐயா 9 மணிக்கு ஆங்கில செய்தி வேணும், நீங்க போட முடியுமான்னு ஹிந்தியில கேட்டேன். அதற்கு அவர், ஒய் நாட், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு என்றார். நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். அதே மாதிரி அந்த 9 மணிக்கு திருப்பி கொடுத்தாரு. அதை நான் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து அவர் கையில ஒரு 10 ரூபா கொடுத்தேன், வாங்க மறுத்து விட்டார். அந்த அளவுக்கு வானொலியில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. அத்தோடு நியூஸை சொல்லும் போது 6:30 நியூஸ், 7:15 நியூஸ், 8:15 நியூஸ் என்று வானொலியில் சொல்லுவார்கள். நான் உடனே சென்னைக்கும் திருச்சிக்கும் டெல்லி அபிஷியல்ஸுக்கும் சுமார் 3 மாதம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததே கால் அரை முக்கால் என்று சொல்லக்கூடாது, 6:30, 7:15, 7:30 என்று சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை இன்று வரையிலும் ஃபாலோ செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் ஏதாவது சிறு பிழை எனக்கு தெரிந்தாலும் உடனடியாக ஃபோன் செய்து, ஐயா அடுத்து வாசிக்கும் போது இதை தவிர்த்து விடுங்கள் என்று பணிவோடு கூறிக்கொள்ளுவேன். எனது பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், இது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து பேச வேண்டும். மது பழக்கத்தை குறைப்பது எப்படி என்பதை பற்றியும், போதை இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், வாகன விபத்துகளை தவிர்ப்பதை பற்றியும், அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி வகைகளை, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், டிரைனேஜ் டேக்ஸ் என்பதையும், 2-வீலர் 4-வீலர் எடுக்கும் பொழுது பல வருஷத்திற்கு ரோடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு விடுகிறார்கள், அது அனைத்துமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான். பர்சனல்

0: ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு ஒரு ஆண்டு இரு ஆண்டு போட்டு அனுப்பி விடுகிறார்கள். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பிரதி வருடம் போட்டாக வேண்டும். இதையெல்லாம் நல்ல வல்லுநர்களை அழைத்து வந்து பேச வைத்து மக்களுக்கு விவரம் சொல்லுவது நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன்.
1: முக்கியமா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னுடைய பார்வைக்கும் அந்த கடிதங்கள் எல்லாம் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு காலை 6:30 செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம், 7:30 செய்தி அறிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் நீங்க உடனே தொடர்பு கொள்வீங்க, நிறைய கடிதங்கள் எழுதுவீங்க. இது வந்து ஒரு கொச்சையான ஒரு தமிழா இருக்கு, இதை வந்து நல்ல வார்த்தையா சொல்லலாமே, 6:45 7:15 அப்படின்னு சொன்னா நல்லா
0: இருக்கும். சஞ்சீவின்னு நினைக்கிறேன்,
1: பால சஞ்சீவி என்று ஒரு அலுவலர் இருந்தாரு.
0: அவருக்கு வந்து இங்க ஏழேகாலும்பாங்க, அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் வணக்கம், இந்த பாங்க திருச்சியில இருந்து 7:30 அவரு உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, மாத்துங்க. இவங்க எப்படி சார் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களான்னு கேப்பாங்களாம். எனக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்ல, அவர் கரெக்டா எனக்கு
1: சொல்லிடுவாரு.
0: அதை சொன்னேன்.
1: அதாவது வானொலி வந்து 90 ஆண்டுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் அது வந்து தன்னை மாற்றி கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்திற்கு பேருதவியாக இருப்பது உங்களை போன்ற நேயர்கள்னு சொல்லுது. இப்பயும் கூட நீங்க வந்து ஒரு கடைசியா ஒரு வேண்டுகோள் வைத்தீர்கள், அதாவது உறுப்பு தானம் பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும், போதை தடுப்பு பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தது. நிச்சயமாக இந்த ஆலோசனைகளை வானொலி உள்வாங்கிக் கொள்ளும். அதுல முக்கியமா இன்னொரு செய்தியும் சொன்னீங்க, அதாவது வந்து இந்த தனிநபர் இன்சூரன்ஸ், அதுல வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணாத இருக்கிறது. நிறைய பேர் வந்து அந்த காப்பீடை வந்து தொடர்ந்து புதுப்பிக்கிறதே கிடையாது, அதை அப்படியே மறந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் வானொலி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சின்ன வயதுல வானொலி கேட்கும் போது உங்க வீட்டுல எப்ப வானொலி 1952 வாங்கினாங்களா, எந்த ஊர் உங்க ஊரு, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
0: திருச்சி ஜில்லாவில் மேட்டுப்பாளையம், இங்கிருந்து 45 மைல். எங்கள் வீட்டில் மர்ஃபி ரேடியோ இருந்தது, 250 ரூபாங்க, 9 இன்ச்சு உயரம் இருக்கும், 15 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த ரேடியோவில் கரெக்டாக இந்த நியூஸை கேட்கறதுக்கு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க.
1: உங்கள் வீட்டில்?
0: ஆமாம், உட்காந்து கேட்பாங்க. அது கீழே எர்த்து போகிறதுக்கு ஒரு டம்ளர் ஒன்று வச்சு அதில் தண்ணி இருக்கும், அந்த எர்த்து அதுக்குள்ளே விட்டுருவாங்க எர்த்து போகிறதுக்காக.
1: ஏதோ ஒரு செய்தி கூட நீங்க கேட்டுட்டு போய் மற்றவர்கள்ட்ட சொன்னதாக அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்கயா, அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்களேன்.
0: பஞ்சாயத்து போர்டில் எங்க அப்பா தான் பிரசிடென்ட்டுங்க. பஞ்சாயத்து போர்டில் 10x10 ஒரு ரூம் ஒன்று கட்டி அதுல ரேடியோவை வச்சு வெளியில கேட்கற மாதிரி வைப்பாங்க. அங்க வந்து தரையில ஒரு 50-100 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் பஞ்சாயத்து போர்டு கிளார்க் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணுவா இருக்க ஒளிபரப்பாகும். கிட்டத்தட்ட 100 அடிக்கு அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தா கூட காதுல கேட்கும். அப்போ 6:30 நியூஸ் கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கும் போது மத்தியில ஒரு சோகமான ஒரு பாட்டு ஒன்னு வச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு இருந்தது. அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து எங்க கடை 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஓடி வந்து மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்க, மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் வந்தேனுங்க. எனக்கு அப்போ வயசு 14 வயசு, எல்லாரும் அப்போ அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்பவும் எனக்கு அது ஞாபகம் வருதுங்க.
2: ஒரு வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான்.
1: பொறியியல் துறையிலும் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு வாகனத்துல வந்து ஒரு மாற்றம் செய்து அதை வந்து பிரதம மந்திரி அளவுல கொண்டு போய் அதை பத்தி சொல்லிட்டு எல்லாம் வந்ததாக ஒரு நிகழ்வு எங்க கிட்ட சொல்லுவீங்க நீங்க. அந்த மாதிரி வித்தியாசமா சிந்திக்கிறதுக்கும் வானொலி கேட்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததான்றதை சொல்லுங்களேன்.
0: அதாவது வானொலியில மிக பிரசித்தி பெற்றவர்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க, சரி நம்மளையும் பேச வைக்கணும், ஒரு நாளைக்கு நல்லா இருக்கணும், அதான ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அப்போ நம்ம கார் இன்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்றதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போவாங்க. அப்போ பிரேக் ட்ரம் லேத்து, ரீபோரிங் மிஷின், வால்வு ரீஃபேசர், லைன் போரிங் மிஷின், இந்த 4 மிஷின் இருந்தா தான் இந்த வாகனங்களை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த 4 அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்துல இருந்து தான் வரும். கும்பகோணம் SRVS வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் எங்க கூட கூட்டாளியா வந்தாரு. எங்க இதையெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது, என்ன காசு இருந்தா செய்யலாம்னாரு. என்ன சார் 1000 காசுன்னு, எப்படி ஒரு 30-40,000 வேணும் அப்படின்னு.

0: நம்ம ஒரு ஆளால முடியாது.
1: எந்த ஆண்டுங்க அது?
0: 1967.
1: அப்போ 30,000ன்றது ஒரு பெரிய பணம்.
0: ஆமாங்க, நாங்க வந்து மெட்ராஸுக்கு போய் அங்க எக்ஸிபிஷன்லாம் நடந்துட்டோம், தொழிற்கூடங்கள்லாம் இருக்கு கிண்டியில, அங்கெல்லாம் போய் இந்த மிஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நானும் அவர் ரெண்டு பேருமே போய் இந்த மிஷனை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலிருந்து வரவழைச்சோம் ஒரு மிஷனுங்க, ரீபோரிங் மிஷன். அந்த மிஷினுடைய வேல்யூ 4,000 தானுங்க. அதே அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு மோல்டு பண்ணி நாங்க தனியா தயார் பண்ணோம்.
1: அதே மாதிரி நீங்க தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி
1: நம்ம நாட்டிலே தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி இருந்தா பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மாட்டிக்குப்போம். எனக்கு தொழில் நுணுக்கம் இருந்ததுனால இதை கொஞ்சம் மாத்தி நம்ம செய்யணும். அவன் லெப்ட்ல வச்சிருந்தா நம்ம ரைட்ல பண்ணணும், அவன் டாப்ல வச்சிருந்தா அடியில வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சில சீர்திருத்தங்களை எல்லாம் நாம் சொல்லி சுமார் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அதை செய்துட்டோம். அப்போ ஒரு கார்பெண்டர், அவர் வந்து வயசு இப்பொழுது 70 வயசாவது இருக்கும், அவர் இந்த கீர் எல்லாம் செய்வதற்கு ஹெலிக்கல் கீரும்பாங்க, ஹெலிக்கல் கீர்னு சொன்னா எஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து கணக்கு போட்டு 1 இன்ச்சுக்கு எத்தனை பல்லு வெட்டுறது அப்படின்னு அவரை கண்ணு மூடிக்கிட்ட 10 வையும்பாரு போட்டா சரியா வராது, சரி 7 வையும்பாரு 8 வையும்பாரு இப்படியே 3-4 நாள் வச்சு அப்புறம் கரெக்டா சொல்லி நாங்க அந்த மிஷினை செஞ்சிட்டோம். அவருக்கு கேன்சர் உண்டு, அவரு இருமும் போதெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இந்த இதை நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ராத்திரி 10 மணிக்கு ஓட்டி விட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒரே சந்தோஷம். 10 மணிக்கு மேல பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒருத்தர் வண்டியில் எடுத்துட்டு வந்து சக்கரபொங்கலு புளியோதரை
1: போற வழியில,
0: ஆமா அந்த இடத்துல விற்பாரு, அங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டுல பாலக்கரையில விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். காலையில 6:30 ஒருத்தன் வந்து கதவு தட்டுனா, என்னடான்னு கேட்ட, அவர் இறந்துட்டாருன்னா.
1: வேலையை முடிச்சுட்டு இறந்து
0: குடுத்துட்டு இன்னைக்கும் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமை.
1: ஆனா அந்த இயந்திரம் வந்து செயல்பாட்டுல வரும்போது சில பிரச்சனைகள் வந்தது, அது டெல்லியில எல்லாம் பாத்தீங்கல்ல.
0: இத வந்து நாங்க விக்கணும். இங்க நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு எம்பி இருந்தாரு, மதியழகன் என்னுடைய 6 இயர் நண்பர். அவர் வந்து நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி டெல்லிக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ மொரார்ஜி தேசாய் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அவர்கிட்ட நேரா கூட்டிட்டு போய் என்ன பேச வச்சாரு. அவர் வந்து உடனே பெல் அடிச்சு ஒருத்தரை கூப்பிட்டு, எஸ் என் அகர்வால் இருக்காரு, இவர் அந்த செக்ரட்டரி கிட்ட கூட்டிட்டு போனாரு. எஸ் என் அகர்வால் கிட்ட அன்னைக்கு போனோம், இந்த மிஷினை இது வரைக்கும் இம்போர்ட் படுத்துறீங்க, நான் இந்த மிஷினை தயார் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கெல்லாம் இதை வித்திருக்கோம், டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் வித்திருக்கிறோம், இந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சனால நீங்க இம்போர்டேஷன்ஸை பேன் பண்ணணும்னார். எனக்கு அப்ப வயசு வந்து 30-32 வயசு.
1: அந்த இறக்குமதி அந்நிய செலாவணி குறைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கீங்க.
0: அவர் சிரிச்சுக்கிட்ட, ஹவு மெனி பீசஸ் யூ கேன் மேனுபேக்சர் இன் எ மந்த் அப்படின்னாரு. நான் உடனே 10-15 பீசஸ், அவரே வில் இட் பி சஃபிஷியன்ட் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா, நோ யூ ட்ரை டு மேனுபேக்சர் மோர் தென் 200 மிஷின்ஸ், தென் யூ பிளீஸ் கம் ஹியர், ஐ வில் புட் இம்போர்ட் பேன் ஆர்டர் ஃபார் இம்போர்ட் அப்படி என்னாரு. அந்த நிலைமையில நான் வந்தேன்.
1: நான் வந்து நேயராக இந்த அளவுக்கு நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க நல்லா செஞ்சு இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, அது
0: பஞ்சாப்லயே வித்திருக்கேன். பஞ்சாப்ல அம்பாலா, ரம்பாலா, ஜலந்தர், அமிர்தசரஸ், டேராடூன் வரைக்கும் போய் வித்துட்டு வந்திருக்கேன். இந்த பஞ்சாப்காரங்க சொல்லுவாங்க, நாங்க தான் மிஷினை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்போம், நீதான் முத ஆளு அங்கே கொண்டு வித்து விற்கிற அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடோட செய்யும். என்னுடைய கூட்டாளிகளும் நமக்கு நல்ல உறுதுணையாக
1: நிறைய தொழில் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, ஒரு வழக்கறிஞராகவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து செலவு பண்ண முடியாதவங்க, சமுதாயத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்சியில வந்து ஒரு பெரிய திரையரங்கு ஒன்று வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சமையல் எரிவாயு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சிருந்தீங்க. இவ்வளவுலாம் வச்சிருந்தாலும் எப்பயுமே வானொலி உங்க கூடவே அதையும் வச்சிருந்தீங்க.
0: ஆமா,
1: அது ரொம்ப முக்கியம்,
0: கையிலேயே வச்சிருப்பேனுங்க.
1: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒளிபரப்பாவது. அது முடிந்த உடனே மனதின் குரல் தமிழாக்கம் நமது சென்னை வானொலியின் உதவி இயக்குனர் சுதர்சன் அவர்கள் வந்து அதை தமிழாக்கம் செய்வாரு. அதனுடைய ஒரு பெரிய ஒரு ரசிகர் நீங்க, அதை கேட்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு பத்தி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.

அந்த சுதர்சன எனதருமை நாட்டு மக்களே அப்படின்னு ஒரு டோன் அடிப்பார் பாருங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் உங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லுங்க, நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்று கொடுத்திருக்கார் நாட்டுக்கு, உங்களுடைய குரல் வளம் நல்ல விதமாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என்று அடிக்கடி அவருக்கு நான் பாராட்டுவேன். இப்போ கூட அவரை டெல்லியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் வரவழைச்சு நான் பேசுறது தமிழாக்கம் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க சொல்றது எனக்கு ஹிந்தியில சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஒரு அடி ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் கையை குலுக்கிருக்கிற போட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாரு. ஆனந்தமா இருந்ததுங்க. பொது சேவைன்னு சொன்னாங்க, விழி இழந்தோருக்கு நிறைய செய்தி இருக்கேனுங்க. எப்படின்னா விழி இழந்தோருக்கு ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, அதற்கு நிறைய சலுகைகள் செய்திருக்கேன். ஒவ்வொரு விசேஷம் எங்க வீட்டில் நடக்கும் போதும் அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவங்களையும் சாப்பாட்டு இதுக்கெல்லாம் கூப்பிடுவேன். என்னுடைய 60 கல்யாணம், 70, 80 நிறைவு விழாவுக்கு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மரியாதை செய்திருக்கேன். அங்க 100 பேர்த்துக்கு மேல வேலை பார்த்தாங்க. இஎஸ்ஐ போட்டு பிரதி மாதம் ஒழுங்காக கட்டிட்டு வாங்கன்னாங்க. கட்டின தொகை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். நான் அடிக்கடி டெல்லி போவேன். இந்த இதை அங்க டெல்லியில சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இனி இஎஸ்ஐ கட்ட வேண்டியதில்லை என்பதற்கு உத்தரவு வாங்கினேன். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் செய்து கொடுத்தது அந்த காலத்தில் ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை பார்த்தாலே தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, நம்ம நேரில் போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு நேரா போய், சார் வணக்கம் சார் அப்படின்னா, அவர் நமஸ்காரம் அப்படின்னாரு. எப்படி சார் என்ன தெரியுமா, உங்க மூஞ்சியில தான் எழுதி ஒட்டிருக்குது காவேரி ஆத்து பக்கத்துக்காரருன்னு தெரியுதுன்னு இந்த விவரத்தை சொன்னேன். அவரே, சார் இப்போவே ஒரு அப்ளிகேஷனை இதுவரைக்கும் கட்டிய இஎஸ்ஐயை திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுங்கன்னாரு. அதை கொடுத்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் அலைஞ்சி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட அவங்களுக்கு ஒரு பொது கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல பெரிய செவரி எழுப்பி இனிமே நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது, தண்ணி வேணும்னா வேற எங்கேயாவது போய் எடுத்துங்கன்னு துரத்தி விட்டாங்க. அதை கேட்ட உடனே அவங்களை அப்படியே நடையிலேயே கூட்டிட்டு போய் கலெக்டர் பங்களாவுக்கே போனேனுங்க. சம்சாரம் குழந்தைங்களோட 100 பேருக்கு மேல அழைச்சிட்டு போய் கலெக்டர் ஆபீஸுக்கு போய், நாங்க 150 பேர் இங்க வரணும், வர்றதுக்கு படிக்கட்டு ஏறி வர முடியாது, ஐயா நீங்க தயவு செஞ்சு வந்து பாருங்க, கண்ணு தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. உடனே அவரு கலெக்டர் கீழே இறங்கி வந்தாரு, விவரம் கேட்டாரு. உடனே கூப்பிட்டு ஆளுங்களை வச்சு இடிச்சு தள்ளிட்டு வழியை நீங்க எப்பவும் போற மாதிரி போங்கன்னாங்க. உப்பவும் உபயோகத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். இதை செய்து கொடுத்தேன். அந்த ஆர்பிட் நிலத்துக்கு லாங் டைம் லீஸ் வாங்கி கொடுத்தேனுங்க. அப்போ கலெக்டர் வந்து பாரதின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நானும் ஞானதுரை மைக்கேல் என்பவரும் ரெண்டு பேரும் போய் சொன்னோம், இது மாதிரி அந்த இடத்துக்கு லீஸு கொடுங்க, லீஸ் அமௌண்ட்டு கொஞ்சமாக போட்டு கொடுங்க. அவரு 18 வருஷத்துக்கு போடுங்க, 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு போடுங்க. ஓகே, எவ்வளோ ரூபா போடணும்னாரு. 1000 போட்டால் நல்லா இருக்கும், 100 அல்லது 500 ரூபாய்க்குள்ளே போடுங்கண்ணா. அவர் உடனே எழுதிட்டு எங்ககிட்ட காட்டினாரு, லாங் டைம் லீஸ் ஃபார் 99 இயர்ஸ், ரெண்ட் ₹1 per year, உப்புவும் அது அமௌண்ட்ல இருக்குது. நானும் ஃப்ரீயா என் நண்பர்களையும் வைத்துக்கொண்டு கேஸ் கனெக்ஷன், 40 குடும்பத்துக்கு 40 சிலிண்டர், 40 அடுப்பு, ரெகுலேட்டர், ரப்பர் டியூப் அனைத்தும் கொடுத்தேன். அவங்க காலனியில் இக்பால் காலனின் இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிளாட் அலாட் பண்ணி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் சுமார் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபா பொருமானம் உள்ள வீடுகளுங்க. அதுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டிலிருந்து விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அவரு அதற்கு பின்னால் அம்மா ஜெயலலிதா அவரிடத்திலாம் நாங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த விழி இழந்தோருக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி 8% + 1% 9% அந்த கணக்கு போட்டால் சுமார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30,000

0: இருந்து 45,000 ரூபா வரைக்கும் சலுகை கிடைத்தது. இதை நான் பண்ணி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ஃபாரின்ல இருந்து ஒரு பெரிய மிஷின், அது வந்து 20 லட்சம் ரூபா இருக்கு. அந்த மிஷினை கிறிஸ்டபர் பிளைண்டிங் மிஷின் மூலமாக இனாமாக வரவழைத்து கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் உபயோகத்தில் இருக்கிறது. அவங்க எல்லாம் காலமாகி விட்டாங்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களையும் அந்த காலனிக்குள்ளே போய் எப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ செஞ்சாரமான ஆமாம்பாங்க, அந்த அளவுக்கு நானும் தொடர்பை அதோடு துண்டித்து கொண்டேன். இப்பவும் பொதுநலம் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா 90 வயதான வானொலியை 91 வயதான நீங்க வாழ்த்தி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்கள் அனுமதியோட உங்களுடைய கைபேசின நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள், முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52-72-12. மீண்டும் ஒரு முறை முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52-72-12. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்லணுங்க ஐயா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்ற வகையில வானொலி தொடர்ந்து தன்னுடைய சேவையை தொடரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமா, என்னை மதித்து மரியாதை கொடுத்து அழைத்து வந்து பேச வைத்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதுதான் இந்த நிலையம். அனைத்தையும் கூற பல நாள்கள் ஆகும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டு வைத்திருக்கிறேன். மீதியை வாய்ப்பிருந்தால் மறுபடியும் ஒரு நாள் உங்களோடு சந்தித்து பேசுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலியுடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். வருகின்ற 13 சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.

நேயர்களே, எழுத்தாற்றலும் கற்பனை வளமும் மிக்கவரா நீங்க. அப்ப உங்களுக்கான அறிவிப்பு தாங்க இது. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கின்றது. இந்த தருணத்துல வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில பல முயற்சிகளை எடுத்து வருது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்கள்ல உங்க சொந்த கற்பனையில உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலை இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள் இது இனிய ராகம்.
1: திவா

0: நேயர்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா ஞாபகத்தை நிகழ்ச்சியை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் பங்கேற்க 043-1 என்ற முன் இணைப்பினோடு 246-102-1 கர்நாடக இசை பிரியர்களுக்காக நமது அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் திருக்கருகாகூர் ஜி ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் மிருதங்கம்.
1: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நினைத்துச் செல்லும் இது இனிய ராகம்.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.
1: விண்மீன் நீரவுகளுக்கு பின்னணி இசையாய் வளம் வந்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனிய ராகத்தில் இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சி FM 90.1.

இசை என்பது சில நேரங்களில் நினைவுகளின் கதவுகளை திறக்கும் மந்திரம். அப்படிப்பட்ட காலத்தை கடந்த காவிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்விருப்ப பாடலாக இப்பொழுது. இரவின் மொழியில் இனியதோர் இசை பயணம். இது ஞாபகம் வருதே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பேனோடு 246-102-1 240-102-1

0: பழைய நாட்களின் இனிமையும் மறக்க முடியாத தருணங்களை மீண்டும் நினைவூட்டிக் கொண்டிருக்கும் யாபூர்தி நிகழ்ச்சி கேட்டு வச்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, உங்க வானொலி ஒளி அளவு குறைச்சு வச்சுக்கோங்க. தள்ளி விடுங்க நீங்க.
1: மேடம் வணக்கம். மேடம் தாங்கூர் இருந்து கொத்தனார் சுந்தரம். மேடம்
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மேடம் இதே கணில இருந்து இன்பமே அந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பதற்கு நன்றி.
1: ஒரே நிமிஷம் மேடம்
0: சொல்லுங்க.
1: 90 ஆண்டு ஆயிருக்கு சொன்னீங்க.
0: ஆமா, 90 ஆண்டுகளை நோக்கி.
1: இன்னும் 100 ஆண்டு ஆனா கூட இந்த பழைய பாட்டை வந்து உங்க ரேடியோ வந்து யாரும் அழிக்க முடியாது போல.
0: நிச்சயமா நிச்சயமா. பாடல் வழங்கிடலாங்களா?
1: ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம்,
0: நன்றி.

0: 10:12 நேர்கள் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தூங்காத இரவுகளுக்கு துணையாகவும் நினைவுகளுக்கு பின்னணி இசையாகவும் ஒழித்துக் கொண்டிருக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் திருக்கி வரும் நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: வணக்கம் பிரியா, நான் அரியலூர் மாவட்டம் கண்டராஜித்தம் மழல்மெட்ல இருந்து ராஜாமணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: இன்னைக்கு வேர்ல்டு ஓசன் டே.
0: ஆமா,
1: அதனால எனக்கு வீர திருமகன் அந்த திரைப்படத்துல இருந்து நீலப்பட்டாடை கட்டி நிலவென்னும் பொட்டு வைத்த அந்த பாட்டு கொடுங்க.
0: நிச்சயமா கொடுத்துடலாமா. இணைப்பு நன்றி.
1: நன்றி.

0: காலம் கடந்து மனதில் நிலைத்திருக்கும் காவிய பாடல்களோடு அணிவகுப்பில் ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்கா தொட்டுவாங்க. சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 240 6 102 1 240 102 1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேர் வணக்கம்
1: மேடம். இரவு நேர் வணக்கம் மேடம்.
0: இனி இரவு வணக்கம். யார் எங்கிருந்தங்க ஐயா?
1: மலைக்கோட்டையில வரிசை திருச்சிக்கு பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டியிலிருந்து செந்தில் சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? எனக்கு வந்து பாக பிரிவினை என்ற படத்துல இருந்து தாலையாம் பூ முடிச்சு
0: பாடல் வழங்கிடலாமா? இணைப்புல இருந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: ரொம்ப துடிப்பா ஓட்டுவான். 102.1 இருந்துச்சுனாலே எனக்கு எந்த கவலையும் இல்ல.
1: மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: கல்யாண பாடல் பணம் வந்து பாச மலர். அதுல வாராய தோழி வாராய பாட்டு அந்த இனிய இரவுல 102.1 வழியா பாட்டு தவளை கொடுக்க.
1: நன்றி வணக்கம்.
2: நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்ன நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழணும் காலி.

0: காற்றலைகளில் வசந்தகால நினைவுகள் ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகத்தை நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பவாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்புத்தோழி பெரியமுள்ள பெரியா வைரமணி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருகிற நிகழ்ச்சியில் எழுவது மலைக்குடி பற்றி சண்முகம்.
0: சண்முகம் ஐயா, எப்படி காலையில இருக்கிற மாதிரியே அந்த உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் இரவு வரைக்கும் இப்படி நீடிச்சிட்டு இருக்கு, பரவாயில்ல.
1: அதாவது தந்தையை கேட்டு கேட்டு நாங்க ரொம்ப துள்ளலா இருக்கோம்.

0: இரவின் அமைதியிலும் நினைவுகளின் ஓசையிலும் மனதை வருடிக் கொண்டிருக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசித்திருக்கும் நேயர் விருப்ப பாடலாக ஞாபக நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்க பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி இருக்கும் ஜெய்சிங்க.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பழைய பாண்டியா படத்திலிருந்து ஏதோ ஒரு பாடல் மேம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.

வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, வினை வெந்த மனம் கொண்ட இனம் கண்ட

Thank you.

0: பழைய நினைவுகளை புதுப்பிக்கும் பொற்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகம் நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:40. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் எடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? லைன்ல இருக்கீங்க தான் நானும் சொல்றேன். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. ஆப் மூலமா கேட்டு இருக்கீங்களா? சிறப்பு சிறப்பு. என்ன பாடல் கொடுக்கலாம்? பாடல் வழங்கலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சமரசமம் நிரந்தர தீர்வும். வருகின்ற 13ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.
1: பத்து மணி 44 நிமிடம் நேர்கள் கேட்டிருந்தபோது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் தேனமுத கானங்களாய் இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நம்முடைய நேயமடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு வந்து தர்மம் தலைக்காக்கும் படத்துல இருந்து ஒருவன் மனது உண்பதடா அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி.

பெருமை மறக்கின்றான், தன்னலக்கேற்றில் விழுகின்றான். தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலக்கேற்றில் விழுகின்றான். பேய் போல் பணத்தை

0: ஒருபாடல் ஆயிரம் நினைவுகள் ஞாபக நிகழ்ச்சியை கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்பமான தெரிகிற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு பல்லாண்டு வாழ்க படத்துல இருந்து மாசி மாச கடைசியில இருந்து பாட்டு மேடம்.
0: மாசி மாச கடைசியில இப்ப வந்து கேக்குறீங்களா? நன்றி இணைப்பு வந்ததுக்கு. பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி மேடம்.

நேயர்களின் நினைவிற்கு நம் அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கின்றது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்க திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்க சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கும் மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செஞ்சு நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலமா அனுப்பி வைங்க. நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30 தேதி. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். அதற்கு உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: உறங்கும் வேலையில் உறங்கான நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது ஞாபகம் கருதி நிகழ்ச்சியில் நம்படி நீங்க அடுத்த நேரம் வணக்கம்.
1: வெளியூர் செல்லும் போது சுற்றுலா செல்லும் போது ஒரு சோலைவனம் நிகழ்ந்த ஒரு நல்ல இடத்தை பாக்கிறோம். என்னதான் சோலைவனம் பிரமாதமாக இருந்தாலும் ஒரு கூறுகின்ற போதுதான் அந்த சோலைவனமே அழகு பெறுகிறது. அது போலதான் நீங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற போது அது ஒரு அழகு பெறுகிறது என்பது என்னுடைய கருத்து. காட்டு ஏந்த ராமன்
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாளர் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து அம்பிகாபதி என்ற திரைப்படத்தை பானுமதி அம்மா ரொம்ப அழகா சூப்பரா பாடியிருப்பாங்க. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணி இளமானே என்ற ஒரு அருமையான பாடல் அதை வழங்க.
0: நன்றி.
1: நன்றி.

0: இரவின் அமைதியில் உயிர் பெறும் காவிய பாடல்களை கேட்டு ரசித்து இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைவு நேயராக வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்தீங்க ஐயா?
1: லால்குடியிலிருந்து கே கே சாமிமா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: சுமை தாங்கியிலிருந்து மயக்கமா கலக்கமா பாடல் போடுங்கம்மா.
0: நன்றிங்க ஐயா, இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் கொடுத்தலாம்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றி.

கேட்டு பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய ஞாபகோதய நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்ற முயற்சி நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. நல்ல இசை என்று மனதில் நிலைத்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு அழகிய தருணத்தில் சந்திக்கலாம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் பண்பலை 102.1 MHz அலைவரிசையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் நமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.